0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிவாய நம. தேவார திருப்பதிகங்களை பண்ணுடன் ஆழ்ந்து பாடும் பொழுது ஏற்படும் அதிர்வு அலைகள் அமைதியை மட்டுமின்றி சுற்றுச்சூழல்களிலும் நேர்மறை எண்ண அலைகளை பரவச் செய்யும். இத்திருப்பதிகங்கள் இன்றும் என்றும் கேட்கும் பொழுதினில் எல்லாம் நல்ல பலன்களை தொடர்ந்து தரும்.
2: திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

அறிஞர் கொள். திருக்கச்சி ஏகம்பம். அயோத்தி, அவந்திகா, காசி, காஞ்சி, மதுரா, மாயா, துவாரகா எனும் முத்தி திருநகர் ஏழனுள் முதன்மை பெற்ற திருத்தலம் காஞ்சி என்பர். காசிக்கு ஒரு இன்ச் காஞ்சி மேலான தலம் என்பர். அதாவது கா சி என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இன்ச் எனும் மெய்யெழுத்து ஒன்றை சேர்த்தால் காஞ்சி என்று வரும் என்பது நயம். தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் என்பது கந்தபுராணம். கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்பார் அப்பரடிகள். நகரேசு காஞ்சி என்பார் பாரவி என்ற வடதேய கவிஞர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பவற்றோடு விருட்சம் என்னும் திருத்தல மரச்சிறப்பால் பெயர் பெற்றது ஏகாம்பரம். ஒருமாவின் கீழ் அரையர், கச்சி ஏகம்பர், ஏகாம்பரேஸ்வரர், தெய்வநாயகர், தழுவக்குழைந்தநாதர் என்பன இறைவர்தம் திருப்பெயர்கள். அம்மை ஏலவார்குழலி காமாட்சி. பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்தாம் அம்மை கம்பையாற்றின் கரையில் அர்ச்சித்திருக்க ஆறு பெருக்கெடுக்க இறைவரைத் தழுவி தம் மார்பு சுவடும் வளைத்தழும்பும் பதிய இருந்தனர் என்பது வரலாறு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற பதி. வேதமோடு சைவநீதி விளங்க வந்த புந்தராய் புனிதரை காஞ்சி பூசு வெண்ணீற்று அடியார்கள் அஞ்சலித்து வரவேற்க வாழ்த்து ஒலி வான் அளாவப் பெறுகிற்று. பூமாரியும் பொற்சுண்ணமும் புயல் போல் பொழிந்தன. காமக்கண்ணி தழுவக் குலைந்த மணிமேனிப் பெருவாழ்வை கண்ணுற்று உருகிய அன்பு உள்ளழைப்ப பரிவியமை உணர்வினோடும் பாடியருளிய திருப்பதிகம் இது. பாவம் கெடும் என்பது பதிகப்பலன். மறையானை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமருகல், பண் இந்தளம். திருச்சி

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவைகள் மாடக்கோயில். பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கழிப்பாலை. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கடம்பந்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருமணஞ்சேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமங்கலக்குடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5-ம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஆய யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க் ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அரிசித்கரை புத்தூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் இந்தளம். ராகம் மாயா மாளவ கவளை. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு பொற்சுண்ணம்

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் ஷைவம்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அறம் ஜெய்வான் திறம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அறம் செய்வான் திறம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கார் 8 பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கார் 8

இருள் கொண்ட கண்டத்தே இறைவல் தசிரே, பொருள் கொண்ட சிந்தடை போல் மில்லே சொருள் கொண்டு பாம்பினங்கள் படல் கொடுங்க.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி திருக்கழிவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அழகனே அண்டரண்டம் உய்ய கொதித்தெழுந்த கொதித்தெழுந்த சூலத்தார் கோத்து துதித்து அங்கு அவனிருக்கும் வள்ளல் அருள்.

வேகத்து பயந்தர்கள் வெல் மதத்த வேகத்தால் நிக்கு ஓடி விம்மே அடுத்திரைத்து பாயும் அடல் கழிற்றே அடு கழிற்றே போக எடுத்துரித்து

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கேசி முதல் கட்டளை எரியார் மழு ஒன்று ஏந்தி எனத் துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: பஞ்சாட்சர சிறப்பு மற்றும் தேவார சிறப்பு.
1: வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருச்சிதம்பரம்.

கோடி பிரமர்கள் நொந்தினார். இப்ப நாம் பாடின பாட்டத்தான் திருப்பி சொல்றேன். 100 கோடி பிரமர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்பர் வாக்கு சொல்றேன், 6 கோடி நாராயணர் அங்கனே, 6 கோடி நாராயணர்கள் பிறந்து ஒழிந்தார்கள். இங்கே சமய சர்ச்சைக்கு நான் கொண்டு விட்டு விடவில்லை, தேவாரத்தில் இருப்பதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான் இல்லையா. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் முடி, ஈருன்னா முடிவு உங்களுக்கு தெரியும், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, ஈசன் சிவன், சிவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேச, நம்ம சமயம் மாத்திரம் இல்ல வேற்று சமய நூல்கள் கூட சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு, சிலப்பதிகாரத்துல கூட வருது பிறப்பில்லான் கோயில் அப்படின்னு. ஆகை முடிவில்லாத கடவுள் சிவன் என்று சொல்லப்படுகிறது. இதுல அறவுரை நமக்கு பாட்ட மறுபடியும் சொல்றேன், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அப்பர் சாமிகள் சொல்லுகிற நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 60 வயசானா சக்கியத்தை போர்த்தின்னு சொல்லுவாங்க, 70 சொன்னா பீவரத சாந்தின்னு சொல்றாங்க, 81 சொன்னா சதாபிஷேகம் சொல்றாங்க. சதாபிஷேகத்தையும் தாண்டி இருந்தவர் அப்பர் சாமி, 81 வயசு அவருக்கு. அந்த 81 வயசு கடவன் சொன்ன அறவுரையில நாம ஒன்னு பார்ப்போம். அவருடைய அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார், நமக்காக சொல்லி வைத்திருப்பார் என்று தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நானும் அதனைத்தான் சொல்லுகிறேன். நல்ல

அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற. அவர் தவறாக நடந்திருப்பதற்கு வகை கிடையாது. பின்னால வருகிற சமுதாயம் இப்படி எல்லாம் போய்விடும்னு தெரியுமோ என்னமோ அவருக்கு, தெரிந்துதான் சொல்லி வைத்திருக்கார். இப்படி எல்லாம் வீணே காலத்தை கழித்து விடுகிறார்கள். அதனால பாலனாக இருக்கும் போதிலிருந்தே அவர்களை தாய் தந்தையார்களை திருத்தி அவர்களை நடத்த வைக்க வேண்டியது பொறுப்பு. அது போயிடுச்சு. பின்னால பெண்ணின்பம், காசு, பதவி, இதுல போயிடுது. அப்புறம் வயசாயிடுதுன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம், பேசவும் முடியாது, பேசவும் முடியாது, உணவு உண்ணவும் முடியாது, உண்ட உணவும் ஜீரணமாகாது, தேவையும் இருக்காது, தேவையும் போல இருக்கும். இப்படி ஒரு பெரிய தொந்தரவான நேரம் இந்த வயசான காலம். சில பேர் சொல்லிட்டே இருப்பான், என் கால் கைகால் நல்லா இருக்க வரைக்கும் நான் இருக்கணும், அப்புறமா போயிடணும். அப்புறமா இவன் இருந்தான்னா பொண்டாட்டி கூட சொன்னபடி கேட்க மாட்டான். பெரிய ரோதனை. இவன் கைகால் சொன்னபடி கேட்காது ஒரு பக்கம், இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் சொன்னது கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம். இந்த ரோதனையிலேயே இவன் பாதி உயிர் இவனுக்கு போயிடும். அதைத்தான் அவர் வருத்தப்படுறான். இப்படி அந்த குறிக்கோள் என்ன செய்திருக்கணும், பாலனாக இருந்த போதே இவன் கோயில் இருந்த நல்ல காரியம் எல்லாம் செய்திருக்கணும், பஞ்சாட்டனம் சொல்லியிருக்கணும், விபூதி பூசியிருக்கணும், கோயிலுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் நடுமத்தில் இருக்கிற வயசும் போகல, கடைசி காலத்திலையும் முடியாத நிலையிலையும் இவன் போக முடியாம தங்கி போயிடுறான் இல்லையா. இப்படி இருக்கக்கூடாது, குறிக்கோளோட இரு, தினம் கோயிலுக்கு போ, விபூதி பூசிக்கோ, ருத்ராட்டம் போட்டுக்கோ, பஞ்சாட்டரம் சொல்லு, சிவனை தரிசனம் பண்ணு. இந்த குறிக்கோளை தான் அவர் சொல்லு. நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன், அதான் என்னுடைய குறிக்கோள் சொன்னான்னா அதை ஒத்துக்கணும் இல்லையா. ஆடு மாடு கூட தான் சாப்பிடும், ஆடு மாடுகள் கூட தான் குழந்தை வைக்குது இல்லையா, அதுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் கூட போயிடும். அதனால இந்த குறிக்கோளோடு நீ வாழ்ந்து விடு என்றுதான் இந்த திருப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்க்கம்

தூண்டில் ஒரு சின்ன புழு அதுல கோத்து தண்ணீர் போட்டுருவோம். அதை திங்கிறதுக்கு போய் அந்த தூண்டில மாட்டேன் அது செத்து போடும். அப்ப அந்த நாக்கு சுவையினால அது கெட்டு போகும். ஏதோ ஒரு பட்சி இந்த நல்ல சங்கீதம் தான் அது கேட்கும், இந்த கொஞ்சம் அவலயமான பாட்டுகள்லாம் அது கேட்காதுன்னு சொல்றாங்க. அதை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவானா, ஒரு ஓட்டை தகரத்தை போட்டு டமட மட மட மட தட்டினான்னா இதை பொறுக்காம அப்படியே செத்து கீழே விழுந்துரும் சொல்றாங்க. அது அது இப்ப இருக்க நம்ம இருந்ததுன்னா அது இல்லைன்னு சொன்னா இப்ப நிச்சயமா அது நியாயம்தான். ஏன்னா இப்ப நம்ம நாட்டு சங்கீதம் போற எங்கேயோ போய்கின்னு இருக்குது. சரி, அதை வந்து இப்ப வேண்டாம். அது இல்லாம இருந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை, போயிட்டு அந்த அந்த குலமே போயிருந்ததுன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, விட்டுடுவோம். அப்புறம் இந்த யானை உடல் இன்பத்துக்காக வேண்டி அந்த பெண் யானையை பார்த்து இது குழியில் வந்து இது மாட்டிக்கும், இத மூளையன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாக்குச்சுவையினால கெட்டு போகாது, செவிச்சுவையினால கெட்டு போகாது, உடம்பு சுவையினால கெட்டு போகாது. அப்படி இதே மாதிரி இன்னொரு பாட்டு அப்பருடைய பாட்டு. இந்த அறவுரைகள் அப்பர்கிட்ட தான் நிறைய வருகிறது. சம்பந்தர்கிட்டையும் வருது இல்லைன்னு சொல்லல, அதை விட நான் அப்பர்கிட்ட ஜாஸ்தி தான் வருது என்னுடைய கணிப்பு. அப்படி இன்னொரு பாட்டு பார்க்கலாம்.

பாட்டெல்லாம் எனக்கு 81 ஆகும்போது நான் பாடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா, என் உடல்ல ஒரு நடுக்கம், குடல்ல ஒரு நடுக்கம் இருக்கும் அப்படின்னா வரும். இப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு எண்ணி நினைக்கிறேன். எவன் கேட்டு இருக்க போறான்? நல்ல வேளையா எழுதி வச்சான் யாரோ ஒரு பெரியவன், ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தான் அந்த புண்ணியவான். ராஜராஜ சோழன் இல்லைன்னா இந்த பாட்டு நமக்கு கிடைக்குமா? நாம கவலைப்படல இன்னைக்கு இல்லையா? தமிழ் இசை தந்து விட்டு போனானே அந்த பெரியவன், எண்ணி பார்க்கிறோமா நாம? இல்லை.

தன்னடைந்தார்க்கு இடைமருதனே கனியினும் இனியல் கனியினும் இனியல் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே பனிமலர் குடற் பாவை நந்தாரினும் இனியல் இடைமருதனே கனியினும் இனியல் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே பனிமலர்குடற் பாவை நல்லாரும் இனியல் இடைமருதனே தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் இடைமரு

0: இடைமறுதனே இனியம்.
1: அந்த இடைமறுதன் இனியம்னு சொல்லியிருந்தார்னா கூட அவ்வளவு இனிப்பு இருக்காது.
0: இடைமறுதனே இனியம்,
1: அந்த ஏகாரத்துக்கு இருக்கிற ஒரு கௌரவம், அவன் தாண்டா இனியவன். இதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து போயிடும். பாலனாக இருக்கிற போது இந்த கனியும் கரும்பும் கட்டியும், கட்டி என்பது கல்கண்டு அல்லது கருப்பு கட்டி என்று சொல்லும். அப்புறம் கொஞ்சம் வயசாக விட்டு இந்த பெண் இன்பம், கனிவு பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் இனியன். இத மாத்திரம் அவர் சொல்லிட்டு போனார், என்ன எத்தனையோ இனிப்பு இவன் போய் கட்டு போறான் இல்லையா. யார் சொல்றது? சொன்னா கேப்பானா? கடவுளா வந்து அவனை திருத்தினாத்தான் உண்டு, மனிதன் சொல்லி திருந்த மாட்டான் இல்லையா. நாம கடவுள்கிட்டதான், அதனாலதான் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே ஒப்படைச்சாங்க போன்றிருக்கு. அவங்கெல்லாம் நமக்கு ஒப்படைக்க தெரியல, நாம சொல்லி சொல்லி கட்டுப்போறோம். அந்த தனிமுடி கவித்து ஆளும் அரசனும் என்பது சொத்து சேர்க்கிறது, பதவிக்கு வருவது, அதெல்லாம் விட இனியவன் இருந்தாண்டா அப்படின்னு சொல்றார் சுவாமி. எவ்வளவு அற்புதமான பாடல். இத சொன்னா இன்னைக்கு இதுக்கு மனித வர்க்கம் எண்ணுமா? கிடையாதுரா. நான் ஒரு மந்திரியா இருக்கணும், இல்ல எம்எல்ஏவா இருக்கணும், அப்படி பதவியில இருக்கணும், பதவியில இருந்து நல்லத பண்ணணும்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் என்னுடைய வயசுக்கு நான் எண்ணி பார்த்தேன்னா என்னால சொல்ல முடியல. பதவியில இருப்பவர்கள் மனித சமுதாயத்திற்கு அல்லது உலகத்திற்கு அல்லது நாட்டுக்கு நன்மை செய்வார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தா இன்னைக்கு எத்தனை மனிதன் தேர்வான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, என்னுடைய கணிப்பு நான் சொல்ல மாட்டேன். அத நினைத்தால் கூட மனித சமுதாயம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரிசா மாகாணம் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு கூட நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்வதே தொழிலாக தான் இருக்கிறான். இவனை யார் திருத்தறது? கடவுள் தான் திருத்தம் இல்லையா. இதைத்தான் நாம வேண்டும், அதைத்தான் சுவாமி சொல்றது. கனிமுடி கவித்து ஆளுமர்

0: இதுதான் தமிழிசை. நான் அதுக்கு அண்டையிலிருந்து இன்னை வரைக்கும் தமிழிசை என்பது தேவாரம் தான் தமிழிசை, அதற்கப்புறம் தான் பாக்கி எல்லாமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இங்க. அதனால தானா என்னமோ தெரியல இந்த மாதா மாதம் ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் கிடைத்தது. ஆமா அப்படி. இதே ஊர் பதிகத்துல இன்னொன்னு, உனக்கு செல்வம் தானடா வேணும், செல்வம் வேணும்னு நினைக்கிறியா, இடைமறதனை கும்பிட்டு விடு, உனக்கு செல்வம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? போடா தேவேந்திரனை விட உனக்கு குபேரனை விட செல்வம் கிடைத்து விடுமாடா. சாமி சொல்ற அப்பர்,
1: இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவித்துயர் நீத்திடும், எம்மையாளும் இடைமருதன் கடல் செம்

இப்படி ஒரு அறவுரை. உன் செல்வம் வேணுமா, அவன் கொடுத்து விடுவான். உன் பிறவி துயர கூட அவன் அறுத்து விடுவான்டா. நீ இடைமறதில் இருக்கிற கடவுளை தொழுது விடு என்பது அந்த திருப்பாடு. இப்படி ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் நமக்கு கிடைக்க செய்தவன் ராஜராஜ சோழன். அப்படிதான் இன்னொரு பாட்டுன்னு சொல்றாரு பாருங்க.

0: இதனுடைய பொருள் என்ன? நீ செய்கிற புண்ணியத்தையும் பாபத்தையும் சிவனே கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். அதுக்காக இவர் என்ன சொல்லிவிட்டாரு, உன்னை துதிக்கிறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை இகழவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இதனுடைய பொருள். இங்க எரிகிற லைட்டினுடைய கணக்கு எங்க இருக்கிறது? எங்கேயோ ஒரு மூலை இருக்கிற மீட்டர்ல அந்த கணக்கு வந்து விடுகிறது. மாதம் முடிந்தா அங்க வந்து அவன் மீட்டர் எழுதி சொல்லிட்டு போயிட்டான் சரியாச்சு. அதுபோல கடவுள் எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ கோயில்ல மாத்திரம்தான் இருக்கிறான்னு நாம எண்ண முடியாது. அப்படி எண்ணுனா தவறு. புறம் புறம் திரிந்த செல்வமே நறு மாணிக்கவாசன், என் பக்கத்திலேயே நீ போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பக்கத்திலே போயிட்டு இருக்கிறவனை பார்த்தா நமக்கு இவ்வளவு பாவம் செய்ய தோணுமா? அந்த நினைப்பு நமக்கு இல்லை, அதனால செய்யறோம். அதைத்தான் சாமி சொல்ற, உன்னை இகழறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை போற்றுகிறவன் நீ கணக்கு எழுதி. ஏன் வேற ஒருத்தனை விட்டு எழுதப்படாதா, இவரே ஏன் எழுதினார் அப்படின்னு சொன்னா, கணக்கு எழுதுறவங்களுக்கு தெரியும் தானே எழுதுறதுதான் உண்மையான கணக்கு இல்லையா? கணக்கு எழுதுகிறவர்களுக்கு தெரியும் தானே எழுதுகிற கணக்கு தான் உண்மையான கணக்கு. வேற ஒருத்தன் கணக்கு எழுதுறது தயார் செய்யப்பட்ட கணக்கு இல்லவா? இத பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டாம் இல்லையா? இது நாம அனுபவிக்கிறோம். ஆக இந்த கணக்கு அவனே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுல தப்பு வருவதற்கு வகையே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படும், அன்னைக்கு நீ மாட்டிக்கொள்ளுவான் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில ஒரு கதை ஒண்ணு உண்டு. இந்த விவேகானந்தா கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் என்ன பண்ணாரா, பாக்கி இருக்கிற அடியார்கள் என்னடா விவேகானந்த மாதம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு சாமி அப்படின்னு நினைத்தாராம். இதுக்கு ஒரு விடை காணணும்னு நினைச்சார் சுவாமி. என்ன பண்ணாரா, ஒரு 10 வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லி 10 பையன்கள்ட்டையும் கொடுத்து 10 அடியார்கள்ட்டையும் கொடுத்து, இந்தா இது எடுத்தும் போ, இதை கொண்டு போய் ஒருத்தரும் இல்லாத இடத்துல தின்னுட்டு இன்னொருத்தன் வந்து இந்த வாபத்தை ஒருத்தரும் இல்லாத இடத்துல தின்னுட்டு இப்படி 10 பேரும் போயிட்டான். கடைசியில இவர் வந்தார், இந்த வாபத்தை ஒருத்தரும் இல்லாத தின்னுட்டு ஒருத்தன் போய் தின்னுட்டு வந்தான். டேய் வாழ்ப்பு சாப்பிட்டியாடா? ஒருத்தரும் தெரியாம, ஒருத்தரும் தெரியும் எங்க சாப்பிட்டேன், ஒரு ரூம்ல கதவெல்லாம் சாப்பிட்டு ஜன்னல்லாம் சாத்திட்டு ஒரு போர்வையை போட்டு நல்லா போத்தீங்கன்னு அது உள்ள இருந்து சாப்பிட்டேன். ஒரு பயலும் பாரு சபாஷ் கெட்டிக்காண்டி சரி இப்படி நில். இன்னொருத்தவன் தான், ஏடா நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு? தோட்டத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போய் மூழ்கினேன், தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு தின்னுட்டு வந்துட்டேன் ஒருத்தரும் பார்க்கணும். ஓஹோ ரொம்ப கெட்டிக்காண்டி இப்படி ஒருத்தன் ஒருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு வந்தான். கடைசியா விவேகானந்தா வந்தார், அவர் இந்த வாழைப்பழத்தை கைதி எடுத்துட்டு வந்தார். ஏண்டா விவேகானந்தா நீ சாப்பிடலையா அப்படின்னா, ஒருத்தரும் இல்லாத இடம் எனக்கு அம்பில்ல, எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், காளி என்னை பார்த்து கொண்டே நிக்கிறாள், எங்க பார்த்தாலும் நீங்கள் நிக்கிறீங்க, நீங்க இல்லாத இடமே எனக்கு அம்பில்ல, இதற்கு வாழப்ப நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லுவது உங்களுக்கும் தெரியும் தானே, எனக்கும் தெரியும் தானே. அப்ப எங்கேயும் இருக்கிற கடவுள் இந்த கணக்கை நிச்சயமாக எழுதி கொள்வான் தானே, என்னைக்காவது எழுதிவிட்டானே, எழுதிய கணக்கு படிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அது வாரியார் சாமி சொல்லுவார், வீட்டுல ரொம்ப பேர் சொல்லிக்காம போறானே, என்ன காரணம் அப்படின்னா, அவன் போற இடம் சொல்லிட்டு போகாத இடம், அதனால அவன் சொல்லாம போறான் இல்லையா? ஆமா, அவன் எங்க போறான்னு சொல்ல முடியுமா? வேற எங்கேயாவது போவான், சொல்ல முடியுமா? அவள்கிட்ட சொன்னா அவருக்கு வீட்டுல நுழைய முடியுமா? அதனால அவன் சொல்லக்கூடாத இடத்துக்கு போறான், அதனால சொல்லிக்காம போறான் பாரு வாரியார் சாமி. ஆக கணக்கு எழுதப்படுகிறது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படுமே ஆனால் நீ மாட்டிக்கொள்ளுவாய்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருச்சிரபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண் நட்டராகம் ராகம் பந்துவராளி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த விளைவுடைய அருந்த நீட்டர்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரே சொல்லப்படாதுன்னு என்னன்னா அந்த பதியத்தையும் அப்படி போட்டு மந்திரமாவது நீர் முருகா முருகா. எனவே விலை உடை நீற்றவன் காடு மேவிய அலை உடைப்புணல் வைத்த அடிகள் அல்லரே, வேடமதுடையவன் காடு மேவிய ஆடலை அமர்ந்தயம் அடிகள் அல்லரே. ஆடலை அமர்ந்த விடாமல் அவருக்கு ஆடல்ல தான் விருப்பம். வேதியர் பரவுவன் காடு மேவிய ஆதியை அடிதொட அல்லல் இல்லையே முன்னு சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கின்ற இப்பொழுது ஞான சம்பந்தர் தம்மை பற்றி சொல்கிறோம். நல்லவர் புகழியுள்ள ஞான சம்பந்தன், நல்லவர்கள் இருப்பாங்க சீர்காழில புனிங்கன்னா எல்லாரும் தகமானம் அப்படின்னு. நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவனுரை திருவன் காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே. அல்லல்ங்கிறது நிகழ்காலத்தில் வர்றது, அறிவினைங்கிறது எதிர்காலத்தில் வர்றது. ஆமா சரிங்களா, வினைங்கிறது உடனே தாக்கவும் செய்யும், கொஞ்சம் காலப்போக்கில் தாக்கவும் செய்யும். யார் சொன்ன? வந்த வினையும் வருகின்ற வினையும். இந்த வந்த வினையே கூட சொல்றேன், வந்த வினையே கூட ஒரு காலத்துல வந்ததா இல்லையான்னு சொல்ல சரிங்களா. திருவள்ளுவர் தான் சொன்ன, திருவள்ளுவர் தான் சொன்ன. என்ன திருக்குறள்? ஞான சம்பந்தர் திடீர்னு உற்று போடான்னு சொல்லியிருக்கேன்ல, நம்ம கூட யார் கூட போறோம்? ஆமா, மறந்துடக்கூடாது. நாம் இன்னும் ஞான சம்பந்தரோட இந்த ஒரு ஆண்டு போவோம், ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு கூட போவோம். பெரிய புண்ணியவானோட போறதுக்கு எடுத்து வைக்கணுமே. அதனால எனவே தீவினை செய்தார் கெடுதல் திருவள்ளுவர்ல நிழல் தன்னை வியாது அடிவுரைந்தற்று அப்படி படிக்கணும் சாமி. அதுவா தீவினை செய்தா, தீமை செய்தா அவன் கெட்டுடுவான். எப்படினாரு? உடனே வாங்கினாரு. உடனே பார்த்தா நீ அவனுக்கு பெரிய மதிப்பு எல்லாம் கூட இருக்கும். ஆமா, பின் என்ன சார் தீவினை செஞ்சான் பாருங்க சார், இன்னைக்கு பாருங்க வாஜ்பாய் வந்தா அவர் தான், அத்வானி வந்தாலாம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா போன அதுலயே தான் அடிக்குதுனாரு. பொறுத்திருந்து பார், இன்னைக்கு பாவா அன்னைக்கு பேசிட்ட சரியா போச்சா, பொறுத்திருந்து பார். தீவினை செய்தார் கெடுதல் ஏண்டா, காலையில 8 மணிக்கு போய் நின்னா சூரியன் இருக்கும்போது உன் நிழல் எங்க இருக்குனர்? 8 மணிக்கு நிழல் அங்க இருக்குங்க அப்படின்னாரு. 9, 10, 11 12 எப்படிடா இருக்குனாரு, அங்க இருந்த நல்லங்க அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி வந்து காலேஜுக்கே வந்துட்டு. அப்போ தீவினை 9 மணிக்கு செஞ்சேன்னா 9 மணிக்கே தாக்காது, 10, 10:30, 10:30, 11:50, 12 தாக்கிடுது பத்தியே. அதனால மெதுவாகவும் தாக்கும், மெதுவாகவும். இப்படிலாம் சொன்ன ஞானியை போய் திருவள்ளுவர் கடவுள் பற்று இல்லாதவங்கண்ணா என்ன வேணும் குப்பை பயில, குப்பை பயில பேச்ச திருக்குறளை படிச்சு பாக்கல. நீ பர, நீ நான் திருக்குறள் படிச்சுக்கிறேன், எங்க தமிழ் எங்க திருக்குறள் நான் படிச்சேன், நீ என்ன தாத்தா பர அருமையா படிங்க. தீவினை செய்தார் கெடுதல், தீவினை செய்தவன் நிச்சயம் கெடுவான். இல்ல சார் இன்னைக்கு ஓட்டமா ஓடுதுனர், பொறுத்துடுற, காலையில 8 மணி தான்டா ஆச்சு, நிழல் அங்க இருக்கு பாத்தியட, 9:00 இப்ப எப்படி கெடுவான்? 10:30, 10:30, 11:30, 12 நிழல் என்ன பண்ணுது, காலு கீழே வந்துருது. அது போலதான் அடிச்சா சட்னி தொலைச்சப்படும். அதுக்கப்புறம் என்ன அருமையா சொன்ன? ஆகவேதான் வினைகள் உடன் செய்வதும் உண்டு, கொஞ்சம் காலப்போக்கில் தள்ளி செய்வதும் உண்டு. எனவே நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வம் என் சிவனிறை திருவன் காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே. இங்கே ஆணைங்கிறார். முன்ன சொன்னது என்னது? நனிப்பள்ளி திருநனிப்பள்ளியை தொடுவார்கள் வினை கெடுதல் ஆணை நமதே என்று சொன்னார். இங்க ஒரு ஆணை வருது, இன்னொரு ஆணை சொல்லியிருக்கேன் அன்னைக்கு, இது தேனமர் பொலிகோட ஆலை ஆணை நமதேன்னு வந்திருக்குது. ஆமா, இன்னொரு 2 வரும், 5 இடத்துல ஞான சம்பந்தர் ஆணை நமதே என்று அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது திருவன்காடும் தரிசனம் செய்தார். நாம் எல்லாம் சென்று அவரோட வழிபாடு செய்தோம். இப்பொழுது எல்லோருமாக மீண்டும் எங்கே வருகிறோம்? இந்த யாத்திரை 3ம் தலை யாத்திரை ரொம்ப குறுகுது. மீண்டும் காடி வந்துட்டார், காடி வந்திருக்கிறார். இப்படி சீர்காழி வந்த போது அப்ப நீங்க இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு தலம் மட்டும் பார்த்த ஒரு யாத்திரை முதல் தலை யாத்திரை, ஒரு மூன்று நான்கு பதிகள் மட்டுமே பார்த்தது மூன்றாம் தலை யாத்திரை, சரிங்களா, ஒரு அஞ்சாறு பார்த்தது ரெண்டாவது தலை யாத்திரை, இனிமே நான்காவது ஐந்தாவது ரெண்டும் ரொம்ப பெருசு, நான்காவதை விட ஐந்தாவது பெருசு, ஆறாவது சின்னது, ஏழாவது தலையாத்திரை, ஆறு தலையாத்திரை தான் ஏழாவது. அந்த ஆறாவது தலையாத்திரை முடியும் போது என்னன்னு கேட்டா அது அந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் ஏன்னு கேட்டா தொண்டை நாட்டு யாத்திரை தான் ஞானசம்பந்தர் கடைசி. மயிலாப்பூர்ல அந்த மட்டிட்ட புண்ணியங்கால பாடி அந்த பெண்ணை வந்து எழுப்பினார், நேர பார்த்தார் தில்லை வராராம், மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு, தில்லை வந்தவொடனே காழிக்கு வந்துட்டது, வந்த வயசு சரியா பதினாறு, அங்க போய் வயசு பதினாறு ஆச்சு கல்யாணத்துக்கு சிவசிவ சிவசிவ அப்படின்ட்டு அப்பாட்ட போய் சொன்னாங்க, இன்னொரு தரம் சொல்லி பாருங்க, இன்னொரு தரம் சொல்லி சொல்லி பாருங்க, ஏன்னா அப்பா போய் நேராக கல்யாணம் சொல்லக்கூடாதுல்ல, இதெல்லாம் திரு சிவசிவல்ல இதெல்லாம் பறிக்கப்படும். அப்புறம் சொன்ன பிறகு சரி அப்படின்னு ஆச்சாபுரத்தில் பொண்ணு பார்த்து இல்லை அப்படி முடிஞ்சது, அது ஏழாவது தலையாத்திரையில் திருமணத்தோடு முடியும். அதில் இப்பொழுது மூன்றாவது தலையாத்திரை நிறைவு பெற்று வர்றார், எங்கே காழிக்கு வருகிறார். அப்படி காழிக்கு வருகின்ற பொழுது இல்லை ஒரு நிகழ்ச்சி, அதை மட்டும் சொல்லி நாம் இப்பொழுது நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப எல்லோரும் எங்கே இருக்கிறோம், சீர்காழிக்கு வருகிறோம், சரிங்களா. சீர்காழியில வந்து இப்பொழுது வந்திருக்கிறோம், வந்தா மூன்றாம் தலை யாத்திரை முடிந்து இருக்கும் போது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றார், யாரோடு, தன்னுடைய மதங்க சூளாமணியார் தன்னுடைய மனைவி யாரோடு வர்றார், எங்க சீர்காழிக்கு, ரெண்டு பேரும் வர்றாங்களாம், வந்து ரெண்டு பேரும் நம்முடைய பிள்ளையாரை பார்த்தாரலாம். பார்த்த உடனே அளவிலா மகிழ்ச்சியினார் தமிழ் நோக்கி ஐயர் நீர் உளமகிழ இங்கணிந்த உறுதி உடையோ, தீண்டாமை கிண்டாமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அல்லவா, அவர் பாணர் மனைவியோடு வர்றார், ஞானசம்பந்தர் என்ன வரவேற்கிறார், நீங்கள் இங்கு வருவதற்குரிய பெரிய தகுதியை நானும் ஒரு பேறு பெற்றேன் என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகிறாராம். பாராட்டி அந்த இருவருமாக வந்து தங்குகின்ற பொழுது கோயிலினில் புறமுண்டில் கொடுமுக்கு கும்புருவித்து ஏயும் இசையாள் உங்கள் இறைவருக்கு இங்கு ஏற்றும் என, உடனே என்ன செய்தாராம், அந்த தான் ஒரு பாட்டை பாடி எங்கே நீங்கள் அந்த மாதிரி பின்னிசை பாடுங்கனர், ரொம்ப அருமையா இசைச்சாரலாம், அருமையா கேட்டாராம். கேட்ட பிறகு திணிவந்தை யாழ்ப்பாணர் என்ன சொன்னாராம், சுவாமி நீங்க அருள் செய்கிற பாடல்களை அடியேன் உடனிருந்து பின்னிசித்து வாருகிறேன் அப்படின்னார், அப்படியே செய்யுங்க, என்ன அர்த்தம்ப்பா, இனி இவர் கூடவே வருவார், யார், இனி மூன்று தலையாத்திரை வரையிலும் யாரு கூட இல்ல பின்னிசை, இனி பின்னிசை இல்லை, நான்காவது தலையாத்திரை முதல் யாரு கூட பின்னிசை, அருமை. இப்ப பாருங்க ஞானசம்பந்தர் திருமுறையில் தாளத்தை கையில் தாளம் பெற்று பாடியது எத்தனாவது பாடல் முதல், முப்பத்தி ரெண்டாவது பாடல் முதல், சரி, ஞானசம்பந்தருடைய பாடலோடு பின்னணி இசையோடு பாடிய அமைப்பு உடையவை எவை, இதுவரைக்கும் பாடின பதியங்களுக்கு அப்புறம் இனி படிக்கிறது, ஆகவே இனி வருகின்ற பதியங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக ஞானசம்பந்த பிள்ளையாரும் கையில தாளம் போட்டு பின்னாலே இவரும் ரொம்ப அருமையா மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடைய மலை மகள், இனிமே பின்னணி இசையோடு தேவாரங்க போதீங்களா, ஞானசம்பந்தரோட போகும்போது அப்படிலாம் கிடைக்குது. அதனால இப்ப காடிப்பதிக்கு வந்து நாமும் இருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியாரையும் வந்து வணங்கி, அம்மா நீங்க இப்படி வாங்கம்மா இப்படி இருக்குமா நம்ம கூட இருக்குமா உங்களோட இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இப்ப நாம் இதுவரைக்கும் ஞானசம்பந்தர் மட்டுமே இருந்தது அல்லாமல் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவங்க மதங்க சூளாமணியாராகிய பின்னணி இசையோட இசை வாசிக்கின்றவர்களோட பெருமக்களோடும் சீர்காழியில இன்னும் ஒரு மாதம் தங்குவோம். ஞானசம்பந்தர் எத்தனை நாள் தங்கினார்னு தெரியாது, நம்ம போய் சேர்றதுனால ஒரு மாசம் தங்குவோம். இப்ப ஒரு மாதம் வரைக்கும் இப்ப யார் வீட்டுல இருக்கிறான், ஞானசம்பந்தர் வீட்டுல, தினமும் என்ன கேட்போம், அருமையா அவர் போகும்போதெல்லாம் நாமும் கோயிலுக்கு போய் அவர் பாடும்போதெல்லாம் நல்ல அருமையா பின்னணி இசை வாசிக்க நாம அடாரா கொடுத்து வச்சோ யா கொடுத்து வச்சோ என்று சொல்லி, எனவே பின்னணி இசையோடு கூட இருந்து ஞானசம்பந்த இல்லத்திலே நாம் எல்லாம் இன்னும் ஒரு திங்கள் அமுதருந்தி இன்பற்றிருப்போம் என்று சொல்லி இந்த முதல் இரண்டு நாட்களுடைய திருமறை முற்றுவதலை ஒரு விதத்தில் எல்லாமல்ல பெருமானுடைய திருவள்ளி இருக்க நாம் இதை நிறைவுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி சிவகாசி இந்த வகையிலே ரொம்ப இடையறாது நம்முடைய மருத்துவர்களாக இருந்து பணி செய்கின்ற இருவரும் எப்படியும் செய்ய வேண்டும் என்று கருதியது. அதோடு கூட உள்ளே நீ கூட சொன்னாங்க காலையில், இப்போ அடுத்த மாதம் ஏற்று போட்டுறவங்க இப்பவே பணம் தந்துட்டாங்க,
2: மருத்துவம் பார்க்கறத உயிர் மருத்துவமும் பார்க்கணும்னு அவங்களுக்கு.
1: ஆமா பாத்தீங்களா, உடல் மருத்துவத்தோடு உயிர் மருத்துவமும் பாக்குறாங்க. தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை என்று சொல்லுவோம் மாதிரி. எனவே நம்முடைய புற்றோதல் இப்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அந்த ஏற்று போட்டுகின்றவர்கள் அப்படி வந்தாதான் நடத்துறவங்களுக்கு அதிக சிரமம் இருக்காது என்று சொல்லி இந்த அருமையான அமைப்பை பெருமான் எல்லாம் வல்ல பெருமான் நடத்தி கொடுத்தான். அந்த பெருமானுடைய திருவடிகளை நாம் மீண்டும் வணங்கி எல்லோருக்கும் எல்லா நலங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி ஏற்று போற்றுவோர், இதை நடத்துகின்ற பெரியவர்கள், இதில் கலந்து இரண்டு நாட்களும் கலந்து கொண்ட பெரியவர்கள், நம்முடைய ஓதாமூர்த்திகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.
3: வாயானையே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானையே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளையற்றான் தன்னையே சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்று

சிந்திக்கப் பெற்றேன் நானே சிந்தனை நின்றன காக்கிய நாயனே தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கிய வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்

மாறை காடனயமேனி தனிச்சுடரே இரண்டும் இனி தனிய நேர்க்கே ஏகநாயகனை இமையவர்க்கு அரசை என் அமுது என் உயிர்க்கு அமுதினை எதிரியில் போக நாயகனை புயல்வனர்க்கு அருளிய பொன்னேடும் சிவிகையா உந்த மேகநாயகனையே மிகிய திருவிழிமிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோக நாயகனை அன்றி மற்ற ஒன்றும் உண்டென உணர்இலன் யானே மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின கொண்டும் கொடுத்தும் குடிகுடி இசற்கு ஆட்சி மின்குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதமே வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் செல்லு பேருளே பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூடவேற்றிருந்த வள்ளலாரே முன் கண்டனரே வாக்கின் மன்னவன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருவாவடுதுறை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள் கோளறு பதிகம். வழங்குபவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். முதலாவதாக திருஞான சம்பந்தர் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இடம்பெறும் வேயுரு தோழி பங்கன் என்ற பதிகத்தை பாடலாம். நம் வாழ்க்கையில் நவகிரகங்களின் நிலையை பொறுத்து இன்ப துன்பங்கள் நோய்கள் வருகின்றன. அந்த நவகிரக தோஷங்கள் நீங்க நாள்தோறும் படனம் செய்ய வேண்டிய பதிகம் இது. திருமறைக்காடு என்னும் வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் அப்பர் பெருமான் கதவு திறக்குமாறு பாட அது மூடுமாறு திருஞான சம்பந்தர் பாடினார். இருவரும் சிவனடியார்களோடு அந்த ஊரில் சில நாட்கள் தங்கினர். அப்போது பாண்டிய நாட்டிலிருந்து அழைப்பு வரவே சம்பந்தர் மதுரைக்கு கிளம்பினார். திருநாவுக்கரசர் சம்பந்தரை நோக்கி, பிள்ளாய், நாளும் கோளும் தீயனவாக நிற்கின்றன, எனவே மதுரைக்கு போவது நல்லதல்ல என்று கூற, அதற்கு சம்பந்தர், அப்பர் பெருமானே, சிவபெருமான் அடிமலர் போற்றும் அடியவர்க்கு பழுது வராது, நாளும் கோளும் நல்லதே செய்யும் என்று கூறி கோளறு திருப்பதிகம் பாடியருளினார். வேயுரு தோழி பங்கன் என்ற இந்த திருப்பதிகத்தை மனமொன்றி ஓதினால் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும். இந்த பதிகம் பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஜில் அமைந்துள்ளது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள், கூற்றாயினவாறு பதிகம். வழங்குபவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு என்று தொடங்கும் திருமுறை நான்கில் அமைந்துள்ள திருநாவுக்கரசர் அருளி செய்த பதிகம் தீராத வயிற்று நோய்களை தீர்த்து வைக்கும் அற்புத பதிகமாகும். இறைவன் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் என்ற தீராத வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். அப்போது திருவதிகை வீரட்டானத்தில் சிவத்துண்டு செய்து வந்த அவர் தமக்கையார் திலகவதியாரிடம் சென்று முறையிட, திலகவதியார் திருநீற்றை ஐந்தெழுத்து ஓதி நாவுக்கரசருக்கு அளித்து வீரட்டானேஸ்வரரை வேண்ட அவர் நோய் நீங்கியது. அப்போது அங்கு பாடியருளியதுதான் கூற்றாயினவாறு என்ற அற்புத பதிகம். திலக்கவதியார் ஐந்தெழுத்து உபதேசம் தன் தம்பிக்கு மட்டுமா செய்தார்? நமக்கும் செய்ததாக கொண்டு ஐந்தெழுத்தை ஓதி திருநீற்றை பூசிக்கொண்டு இந்த 10 பாடலையும் நம்பிக்கையுடன் ஓதினால் தீராது வயிற்று கோளாறுகள் குணமாகும். கூற்றாயினவாறு என்ற இந்த திருப்பதிகம் பண்கொல்லி ராகம் நவரோஜில் அமைந்துள்ளது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: அருள்மொழிவாகிய அம்பலவாணருடைய திருவுருளினாலே திருவாசகத்தில் இன்று 35வது வரி முதலாக கீர்த்தி திருவகவரிலே இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். கடவுள் என்கின்ற ஒரு பொருள் உலகத்தோடு கலந்தும் உலகத்தை கடந்தும் இருப்பது, கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. அதனுடைய கண்ணுக்கு எல்லாரும் தெரியும், நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதான் கடவுள். அப்படி தெரியாமல் இருந்து கொண்டு உலகத்தை எல்லாம் இயக்கி கொண்டு இருக்கிறான். அப்படி அவன் இயக்குவதனாலே, உலகம் இயங்குவதனாலே ஒரு கடவுள் உண்டு என்று நம்பி பத்தியே பண்ணுவது. ஒருவன் இயங்க இயக்காமல் உலகம் இயங்காது. டிரைவர் பஸ் ஓட்டாம அதான் ஓடாது, அதான் ஓடாது இல்லவா? அது போல உலகம் வந்து கடவுள் என்கின்ற ஒரு மெய்ப்பொருளாலே இயங்குவது. அந்த உலக இயக்கத்திலதான் நாம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் துணையாக இருப்பது கடவுளுடைய. அந்த கடவுளை நினைந்து பத்தி பண்ணுவது நம்முடைய ஒரு நன்றி கடன். உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி சொல்லுவது போல அப்படிப்பட்ட பக்தி நிதியை உலகத்துக்கு காட்டினவர்கள் நாயன்மார்கள், ஞானிகள், அருளாளர்கள் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அருளாளர்களிலும் மிக சிறப்புடையவராக இந்த உலகத்துக்கு பத்தி நெறியை காட்டினவர் மாணிக்கவாசகர். அதனாலதான் பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவண்ணம்னு பாடினார். பக்தி நெறி என்பது சிவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றது. நெறி என்றால் வழின்னு பேர். நெறி என்றால் வழி. இந்த வழியாக போனால் இன்னும் ஊருக்கு போகலாம், இந்த வழியாக போனா இன்னும் ஊருக்கு போகலாம்னு இருக்குது அல்லவா? எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எந்த வழியோ அந்த வழியில போகணும். அதனால அந்த பக்தி நெறி என்பது பக்தியின் வழி என்று சொல்லணும். நெறி என்றாலும் வழி என்றாலும் மார்க்கம். இது கரூர் மார்க்கம், இது மதுரை மார்க்கம். மார்க்கம்ல புரியுதா? மார்க்கம், வழி, நெறி, பாதை. அப்படிப்பட்ட மார்க்கங்களிலே பக்தி மார்க்கம் என்பது மக்களாகிய நம்மால எளிமையாக அதை கடைபிடிக்க முடியும். அப்படி கடைபிடிக்க முடிஞ்சாதான் அதை நம்ம மேற்கொண்டு அதை பயனை அடைய முடியும். செய்ய முடியாததை செய்ய முடியாது, நம்மால சக்திக்கு மீறியதை செய்ய முடியும். பக்தி நெறி என்பது கடவுளை மனசால நினைக்கிறது, வாக்கினால தோத்திரம் பண்றது, கையினால கும்பிடுறது ஆகிய செயல்களை செய்யும். அதற்கு மேல முறையாக வழிபாடு செய்யறது, பூசை பண்றது முதலான வழிபாடுகளை செய்யும். அவன் நாமத்தை ஜெபித்து, அவன் கோயிலை தரிசித்து, அவன் அடியார்களை தரிசித்து, இது பத்தி நெறி. இந்த மாதிரி முறையில நின்று கடவுளை அடையணும். இதுக்கு பேரு வழின்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த பக்தி நெறியே மாணிக்கவாசகருக்கு செவருமான் காட்ட மாணிக்கவாசகர் நமக்கு காட்டினார். நமக்கு காட்டுவதற்காகத்தான் மாணிக்கவாசகருக்கு செவருமான் வந்து உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் தான் திருவாசகமாக வந்து மாணிக்கவாசகர் செவருமானத்துல உபதேசம் வாங்கினார்ல. அந்த ஒரு அங்கு குருந்த மரம், அந்த குருந்த மரத்துக்கு அடியில அவர் உட்கார்ந்து இருக்காரு, உருப்பிட்டு நிக்கிறாருல. அவர் பண்ணின உபதேசத்தை நமக்கு பாட்டா பாடி கொடுத்துருக்கிறார். கேட்ட உபதேசத்தை, செவருமாட்ட கேட்ட உபதேசத்தை பாடலாக பாடி. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த திருவாசகம். அதுல இந்த கீர்த்தி திருவகவல்ல மாணிக்கவாசகருக்காக செவருமான் குதிரை வியாபாரியாக வந்தார், மாணிக்கவாசகருக்காக குருவாகவும் வந்தார். குருவாக வந்தாரு ஞானாசிரியனாக, அவரே குதிரை வியாபாரியாகவும் வந்தாரு, அவரே மன்று மகர ஒட்டனாகவும் வந்தார். மாணிக்கவாசகருக்கு ஞானாசிரியனாக வந்தார், அதே போல உயர்ந்த சாரம். மாணிக்கவாசகருக்காக ஞானாசிரியராக வந்து உபதேசம் பண்ணினார், ஞான குருவாக. அதுக்கு மேல உயர்ந்த ஸ்தானமே கிடையாது. அப்படிப்பட்ட சுவாமியே மறுபடியும் மாணிக்கவாசகருக்காக குதிரையை ஓட்டிட்டு வந்தார், குதிரை சேவகனாக. அப்படிப்பட்ட சுவாமியே மறுபடியும் மன்று மக்கள் ஒட்டனாகவும் வந்தார், மாணிக்கவாசகருக்காக இத்தனை வேஷமும் போட்டார். அப்படி அந்த குதிரை வியாபாரியாக வந்தவன் யார் என்று கேட்டால், பிரம விஷ்ணுக்களால அளவிடப்படாதவன், காண முடியாதவன். பிரம விஷ்ணுக்களால காண முடியாதவனாயும் அவர்களுக்கு அறியவனாயும் பெரியவனாயும் இருக்கின்ற கடவுள் தான் இப்பொழுது குதிரை வியாபாரியாக வந்தான். குதிரை வியாபாரினா சாதாரணமான ஆள், நாட்டு வியாபாரி, ஆட்டு வியாபாரிங்கிற மாதிரி குதிரை வியாபாரி. ஆனா கொஞ்சம் ஒசந்த ரகம் விளங்குதான், அப்படித்தானே? ஆடு மாடு விற்கிறவன் கொஞ்சம் தாழ்ந்த பொருள், பணம் கொஞ்சம், குதிரை பணம் கூட. அதனால ஒரு சாதாரண வியாபாரி தான், குதிரை வியாபாரி. அப்படி சாதாரணமான தொழிலாக குதிரை வியாபாரியாக வந்தவன் யாருந்து கேட்டால், பரம விஷ்ணுக்களுக்கு தெரியாதவன். பரம விஷ்ணுக்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த உலகத்தை படைப்பவர்களும் காப்பவர், உலகத்தையே படைக்கிற அண்டங்களை எல்லாம் படைக்கிறவன் பரமா. இதை காக்கிறவர் இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாதவராய சுவாமி அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? சாதாரணமான மக்களாலே அந்த அருமையை உணர முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் அரியோடு பரமருக்கு அளவறி சொன்னார். அப்படி பரம விஷ்ணுக்களாகிய உயர்ந்த பதவியில் இருக்கின்ற படைப்பு கடவுளாயிருக்கின்ற பிரம்மாவுக்கும் காப்பு கடவுளாயிருக்க விஷ்ணுவுக்கும் தெரியாதவனாகிய சுவாமி குதிரை வியாபாரியாக வந்தார். அரியோடு பரமருக்கு அளவறி சொன்னார். நரியை குதிரை ஆக்கிய நன்மை. அப்படிப்பட்டவன் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வரும் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாதிரியே ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரையை கொண்டு வந்தார். பக்தராகி மாணிக்க வாசகருக்கு எப்படி சொல்லி இருந்தாரோ அதே போல அவருக்காக குதிரையே கொண்டு வந்தார். இந்த குதிரைகள் வந்து வேற எங்கேயும் வாங்கல, அரபு நாட்டிலேயோ வேற பட்டணங்களிலே சென்று குதிரையை வாங்கல. காட்டிலே அலைந்து கொண்டிருந்த நரிகளை குதிரைகளாக ஆக்கி, நரிகளை குதிரைகளாக அவன் வந்து ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன். நம்மாலே அது முடியாது. ஒன்றை இன்னொன்றாக உயர்ந்த பொருளை தாழ்ந்ததாக செய்வான், தாழ்ந்த பொருளை உயர்ந்ததாகவும் செய்வான். அதனால சர்வ வல்லமை உடையவனாகினாலே பணம் பூராவும் திருப்பணிக்கு செலவானபடியினாலே பணம் இல்லை, பணம் இருந்தா தானே வெளியில போய் குதிரை வாங்க முடியும். பணம் இல்லாமையினாலே காட்டிலே திரிந்து கொண்டிருந்த நரிகளை எல்லாம் வரவழைத்து அவர் ஒன்னா போய் பிடிச்சிட்டு வர்றது இல்லப்பா. அத வாங்க நரிகள்லாம் வந்து காட்டுல அடைந்த நரிகள் எல்லாம் உன்னத்துல வாங்கன்னு அதை நினைச்சா நினைப்பு மாத்திரத்திலே சீக்கிரம் கிடவுள். இப்ப புரியுதா? நம்ம நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, பேசினாலும் நடக்க மாட்டேங்குது, நடந்தாலும் நடக்க மாட்டேங்குது இல்லையா? அவன் சங்கல்பம், சங்கல்பம் நினைப்பு மாத்திரத்திலேயே எல்லாம் செய்ய வல்லவன். அதனாலே அப்படி காட்டிலே திரிகின்ற நரிகள் எல்லாம் இங்கே வர வேணும்னு நினைச்சாரு, வந்துருச்சு. வந்த பிறகு அவர்கள் எல்லாம் குதிரைகளாக ஆக வேணும்னு நினைச்சாரு, குதிரைகள் ஆகிவிட்டார். நரிகள் பரிகள் ஆகி, பரிதான் குதிரை. தாழ்ந்ததாயிருக்கிற ஜீவனே உயர்ந்த சிவனாக ஆகி, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்பது அப்பர் தேவாரம். எந்த ஒரு தேவாரம்? நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும், விரதம் கொண்ட ஆடவல்ல அணுவிச்சின்றி நாறு செய்வானும், முரசதிர்ந்த ஆனை முன்னோடு முன்படிந்து அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றான ஆரூரவர்ந்த அம்மானே என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். அதனால தாழ்ந்த வர்க்கமாயிருக்கிற நரியை உயர்ந்த வர்க்கமாக இருக்கின்ற குதிரையாக செய்தான். அதுபோல தாழ்ந்தவர்களாயிருக்கிற நம்மை அவன் தேவர்களாக ஆக்குவார். நரகர்களாயிருக்கிற நம்மை தேவர்களா, நமக்கு நரகர்கள்னு போயிருப்பா அது தெரியுமா? நரர்னு நரர்னு நரர் நரர் சுரர் நாகருக்கு நரர்னா மனிதர்கள், சுரர்னா தேவர்கள். அதனால நரர்களாயிருக்கின்ற நம்மை தேவர்களாக ஆக்குவான். இது போல நரியை குதிரை ஆக்கியது போல அப்படி நரியை குதிரை ஆக்கிய நன்மை அப்படி குதிரையை அன்னைக்கு கொண்டு வரவில்லையானால் பாண்டியன் ரொம்ப கோபிச்சிருவான். அப்பவே கோபிச்சு சிறையில் அடைச்சிருந்தான் மாணிக்க வாசகர். குதிரை வந்தவன பிற்பாடுதான் திறந்து விட்டான். எண்ணில்லாத குதிரைகள் வந்தது. இவன் கொடுத்த பணத்தை போல எட்டு மடங்கு கூட வந்துச்சா குதிரை. அப்படி குதிரைகள் வந்தத அவன் அரண்மனை வாயிலில் இருந்து பார்த்தான். கண்ணு கட்டியவரிலும் குதிரை நிக்குதுப்பா. எல்லா ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு வண்ணமாக இருக்கிறது, அற்புதமான குதிரைகள். அது மாதிரி குதிரை அவன் பார்த்ததே கிடையாது. ஹரிவர்த்தன பாண்டியன் பார்த்ததே அதை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து மாணிக்க வாசகருக்கு செய்த சிறப்பு உபசார வார்த்தை கூச்சவன் முதல் நாள் சண்டை போட்டான், சிறையில் அடைத்தான். குதிரை வந்தவர் பட அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. மந்திரின்னா இப்படி இருந்தாலல்லவா நாடு செழிக்கும் என்று உன்னை போல மந்திரி உலகத்திலே இருக்க முடியாது. முதல்ல அதே வார்த்தை தங்கின முதல் நாள் உன்னை போல மந்திரி இருந்தான் நாடு இவ்வளவு முன்னே இருந்து எல்லாரும் ஒரு அரசனிடத்துல பக்கத்திலே போக முடியாது. தகுதி உடையவன் ஒருத்தன் தான் அரசனிடத்துல பக்கத்துல போகும். அவன் பரோபகாரியாக இருந்தால் அவன் மூலமாக பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்லார் ஒருவர் உடனே அவர் உருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது அவைப்பாட்டு. அதனாலே மாணிக்கவாசகர் மூலமாக அருள் பெற்றவர்கள் எண்ணில்லாது இன்னும் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் இல்லை. நாமெல்லாம் யார் மூலமா பெற்றிருக்கிறோம்? அவர் மூலம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது திருக்குறள். ஊருக்கு பொதுவான உலகத்திலே நீர் நிறைந்திருந்தால் அது எல்லாருக்கும் உபயோகம் போல. அதுபோல மாணிக்கவாசகர் மூலமாக வந்திக்கிளையை ஆண்டு உள்ள, அரிமர்த்தன பாண்டியனை ஆண்டு உள்ள, மதுரை மக்களை ஆண்டு உள்ள, இன்னும் பல அடியவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி அழகே வடிவமாக விளங்குகின்ற அந்த திருவடியுடையவனாகிய பரமேஸ்வரன் பாண்டியந்தனுக்கு பரிமாறும். பாண்டியந்தனுக்கு பரிமாறும் பரிமா என்கின்ற குதிரையை விற்று அப்படி குதிரைகளை கொண்டு வந்து அதுல ஒரு முக்கியமான குதிரையை பூசிக்க செய்து அந்த குதிரையை பூசை பண்ண சொல்லி அதுக்கு தூப தீபம் எல்லாம் காட்டி பூ போட்டு அதுக்கு அந்த குதிரைக்கு நரி குதிரைக்கு பூசை எல்லாம் பண்ணி அதற்கு மேல அந்த குதிரைய கயிறு மாறி கொடுக்கறது. குதிரைய கயிறு மாறி கொடுக்கறது. இப்ப மாடு வித்தம்னா கயிறு மாற்றி கொடுக்கற முடியல. அது போல குதிரை கயிறு மாறுதல், குதிரை கயிறு மாறுதல். அப்படி குதிரைய கயிறு மாறி கொடுக்கறாரு இந்த வியாபாரி. எந்த வியாபாரி? இந்த அரபு நாட்டில இருந்து வந்திருக்கிற வியாபாரி. அப்படி கயிறு மாறி கொடுக்கும் போது பாண்டியன் வாங்குகிறார். அப்படி கொடுக்கும் போது அந்த குதிரை வியாபாரி சொல்லுகிறான், அரசே இப்பொழுது இந்த குதிரையை கயிறு மாறி உன்னிடத்திலே நான் கொடுக்கின்றபடியினால இந்த குதிரைகள் யாவும் உன்னுடையதா ஆகிவிட்டது. எனக்கு அந்த குதிரைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நாளைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கும் உனக்கும் பேச்சு கிடையாது. இப்பவே கயிறு மாறி கொடுத்து விட்டபடினாலே இப்ப மாடு விற்கிற வாரி இப்படித்தானே சொல்ற? மாட்டை நல்லா பார்த்து மூக்கரட்டை சுடுவாதம் சுடி சுத்த எல்லாம் பார்த்துக்க. நாளைக்கு அந்த குறை இந்த குறையில வரப்படாது. அப்படித்தான் நம்ம கொடுக்கணும். இப்பவே பார்த்துக்கோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குது குறை வந்து இங்க சொல்லப்படாது. அது போல இப்பொழுது நான் கயிறு மாறி உனக்கு கொடுக்கின்றபடியினாலே இந்த குதிரைகள் உன்னுடையதாக ஆகும். நாளைக்கு அது என்னவா இருக்குமோ அதனாலே எனக்கும் உனக்கும் பேச்சு கிடையாது. இதுதான் குதிரை விற்கிற வழக்கம். இன்னவாம் பரிகள் என்பால் இங்கு நீ கயிறு மாறி நின்னவா குள்ளு நீரால் நின்னவாம் பரி. நாளை என்னவா இருந்த வேணும் எனக்கும் ஒன்று அடக்கும் உண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கு என்பான். இதான் அங்கு குதிரை விற்கிற வழக்கமே. அதுக்கு என்ன சொல்ல முடியும்?
1: மிகுந்த பிரகாசமுடைய சோதி வடிவமாகவும் தோன்றி
0: மறைந்தவினார். பூண்டு சோதி தோற்றிய தொன்மை, தொன்மைன பழமை. அந்த முன்னே நடந்த நிகழ்ச்சி அந்தனாயி ஆண்டு கொண்டருளி இந்திரஞ்சாலங்கு ஆட்டியல் அந்தனாயி ஆண்டு கொண்டருளி. இவருக்கு அந்தனாக வந்து இவரை ஆண்டு கொண்டு அப்படின்னா அந்தனன் என்று சொன்னால் ஆச்சாரிய மூர்த்தமாக அந்தனன் என்றால் பிராமணன் அர்த்தம் இல்லை. அந்தனர் என்போர் அறவும் மற்ற உயிருக்கும் செந்தன்மை கொண்டுகளான் என்பது திருக்குறள். அதனால அந்தனன் என்று சொன்னால் ஞானத்தை உபதேசிக்கிற அதைத்தான் செந்தழல் குறைதிருமேனி எங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தனாவதுங்க அட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதையை பள்ளி எழுந்துள்ளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. அதனால ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து அருள் செய்து இந்திரஞ்சாலங்கு ஆட்டியல். இந்திரஞ்சாலம் என்றால் வந்தான் இருந்தான் அருள் செய்தான் மறைந்து விட்டான், அது இந்திரஜாலம் போல இருந்ததுங்கிறார். இந்திரஜாலம்னா இந்த சால வித்தேன்னு சொல்லுவாங்க அல்லவா, மாய வித்தை சால வித்தேன். வந்தான் இருந்தான் மறைந்தருளினார், அது ஒரு இந்திரஜாலம் போல.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் சந்திரயோகம்.

நின்றமை ஆய்ந்து கொள்வீரே. எட்டட்டனின் கலையாகும் ஈராருட் கட்டப்படுத்தி கட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்களை கட்டப்படும் இரட்டாமதிக்கலை ஒட்ட

இடைவிங்கலை நடு சொல்ல நடுநாடி உடே தொடரு மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேதலால் நல்லோர் திருவடி நன்னே.

ஏறிய ஈரங்களையும் உடலுற நின்றது கண்டு நினைக்கிளறி நீதர்கள் கன்றிய காலன் கருத்துழி வைத்ததில் சென்றதில் வீழ்வரே திகைப்பொழிவாரே சென்று அதில் வீழ்வரே திகைப்பொழியாரே அங்கி மதி கூடலாகும் கதிரொளி அங்கி கதிர் கூடலா மதியொளி அங்கி சதிர் கூடவத்தாரகை தங்கி அதுவே சகல

பெண்களை எண்ணிரண்டான் கலை பேராவர் புக்கு பிடித்து கொடு வந்து நேராக தோன்றும் நெருப்புறவேவையில்

பதில் ஆலிக்கு அங்கே அமரர் வராபர மேலைக்கு முன்னே விளக்கொழியாய் நிற்கும் கா

அறிந்தவ் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. ஊதியம் ஏதும் அறியார் குறைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத

கடது திங்கு கதிரை சோதியும் பாம்பு மதியும் பகதீர் துடங்குடிய நீங்கள் குடனே நடுந்தகையானே.

சதி சசியுதிக்குங்கள துயிலின்றி சதியுதித்தானேல் தனதும் அருந்தி சசிதி சரிக்கின்ற உந்தியிலின்றி சசிதரி பிங்கட்டன் கண்டுயில் குண்டதி பிரியாதிருக்கின்ற யோகிகள் உடி பிரியாதிருக்கின்ற யோகி நாடு.

குடும்பம் பார்மிசே பொங்குமே ஏ. மூன்றாம் தந்திரம் முற்றிற்று. நான்காம் தந்திரம் சித்த ஆகமம் அசவை.

படுவதே இரண்டும் பல கலை வல்லாறு படுவது ஓங்காரம்

படுவது இரண்டும் பல கலை வல்லார், படுவது ஓங்காரம் ஜாக்கரங்கள் படு

அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமும் அமலம் பதி பசு பாசங்கள் ஆகமும் அமலம் திரோதாயு ஆகும் ஆனந்தமாம் அமல்

தனி நடந்தானே நடவிரண்டொன்று நடினமதாகும் நடவிரண்டொன்று நவன் செய்யும் கூத்து நமது ரெண்டொன்று நகை செய்யும் மந்தி.

செம்பு பொன்னே பொன்னார மந்திர புகழவும் உண்ணாது பொன்னார மந்திர பொறிக்கும் ஜிவத்தார் பொன்னார மந்திர புகையுண்டு ஊருக்கு பொன்னாகு வல்லோர்க்கு உடம்பு.

சுடற்பாம்பு நீங்கிடும் சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. சூக்குமம் எண்ணாயிரம் ஜபித்தாலும் மேல் சூக்குமமான வழியிட

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிவபூஜை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜை என்று சொன்னாலே இரண்டு வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று பரார்த்திய பூஜை. இந்த பரார்த்த பூஜை என்பது திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற பூஜை, அது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இன்னொன்று ஆன்மார்த்த பூஜை, அது நம்முடைய ஆன்மாவை தினந்தோறும் சுத்தப்படுத்துவதற்காக தினசரி கடமை. ஆன்மார்த்த பூஜை நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய வழிபடும் மூர்த்தங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க. அந்த இறைவனை உள்ளே அகத்தில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது ஆத்மநாதரை, அந்த இறைவனை வழிபடும் மூர்த்தத்தை, வழிபடும் இறைவனை ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்து வெளியில் ஒரு மரகதலிங்கமோ ஸ்படிக லிங்கமோ அல்லது சனிகலிங்கமாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு லிங்கத்தில் அதனை ஆவாகனம் செய்து அதற்கு நாம் வந்து இந்த ஐந்து வகையான சுத்திகளை செய்து வழிபாடு செய்தல். வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறைவனை தன்னுடைய ஆன்மாவுக்குள் திரும்பவும் எடுத்து பொருத்திக் கொள்ளுதல், ஆன்மா தன்னுடைய ஆன்மாவில் வைத்துக் கொள்ளுதல், அது ஒடுக்குதல்னு பேர். இப்படி தினந்தோறும் நமக்கு சிவபூஜை உண்டு. விசேஷ தீட்சை பெற்றவர்கள் இந்த ஆன்மார்த்த பூஜையை தினசரி செய்வார்கள். இந்த ஆன்மார்த்த பூஜைக்கு வந்து இந்த அகபூஜைன்னு ஒன்று உண்டு, அதாவது புறபூஜை அகபூஜை, இல்லை அகபூஜைக்கு பேர் ஞான பூஜைன்னு உண்டு, ஞான பூஜைன்னு பேர். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்ற பூஜைக்கு பேர் அகபூஜை. புறபூஜையை விட அகபூஜை சிறந்தது. இந்த அகபூஜையை விட ஒரு பூஜை சிறந்தது. அன்பு சிவஞான சித்தியாரெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். அருண சிவாச்சாரியார் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவ்வைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படிங்கிற, எழில் ஞான பூஜைங்கிறார். இந்த அகபூஜையே ஞான பூஜைன்னு சொன்னால் அதை விட சிறந்த பூஜை எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய இறை இந்த நூல்களை, ஞான நூல்களை வந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தாலே அது ஒரு பூஜைங்கிறாங்க. இப்போ இந்த அகபூஜைக்கு ஒரு அருமையான பாடல் இல்லை, சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய பாடல். இப்போ சிவயோகி நிலை என்ன அப்படின்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்வார் சிவயோகி, அதுக்கு வந்து சிவயோகின்னு பேர். அது பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், உள்ளந்தான் பெருங்கோயில். இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோயில் வெளி உலகத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் பெரிய கோயில். சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு ஒரு தஞ்சாவூர் உலகத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அவர் அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் பெரிய கோயில். அப்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினவனா அது பெரிய கோயில். இப்போ இன்றைய திருமந்தல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில்ன்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்னா இதுதான் பெருசு. அது மூணு கோயில் இருக்குது, கற்கோயில், சொற்கோயில், மனக்கோயில்னு மூணு கோயில் இருக்குது. மனதிலே கோயில் கட்டினது மனக்கோயில், சொற்கோயில் தேவாரம் திருவாசகம், கற்கோயில் நம்ம திருக்கோயில் செல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கற்கோயில். இப்படி மூணு கோயில் இருக்கு. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ சிவயோகி உட்கார்ந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலாக இருக்கிறது, இந்த உடலையே சிவ கோவிலாக பார்க்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரு நல்ல சிந்தனையை கோயில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவில் என்பது கர்ப்ப கிரகத்தை மட்டுமே குறிக்கும், கருவறையை மட்டுமே குறிக்கும், இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த இடத்தைத்தான் அவர் உள்ளம் என்று சொல்லுகிறார். அப்ப ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உள்ளத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தலை, கை, கால், வயிறு இப்படி பல உறுப்புகள் இருப்பது போல, கோவில் அந்த கோவிலுக்கு வெளியே ஆலயம் இருக்குல்ல, ஆலயம் என்பது அந்த இந்த சொற்பொழி மண்டபம், வாகன மண்டபம், நந்தனவனம், திருக்குளம், பசுமடம், இது மாதிரி பல இடங்கள் சேர்ந்ததெல்லாம் ஆலயம். அப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இப்போ உங்களுக்கு கோவிலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆலயம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிவயோகிகள் இந்த உடம்பையே ஆலயமாக கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளை செய்து தினசரி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாத்த பூஜை, அகபூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோகிகள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் பிரான் சிவபெருமானை குறிக்கும், அதான் பிரான் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். வள்ளல் எதை கேட்டாலும் கொடுப்பார், வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் என்ன சொல்றாரு, வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், என்ன கேட்டாலும் கொடுப்பார் வள்ளல், அதை மறைக்காம சொல்றவர். அப்ப வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அதாவது எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு வாய் வழியாக வணங்க வேண்டும். வாய் வழியை எப்படி வணங்குறதுன்னா, வாய் வழியாக வாயை வாழ்த்து கண்டாய், திருமுறைகளை பாட வேண்டும். உள்ளத்தால் வணங்கினாலும் வாய் வாய் வந்து, அதாவது இந்த அப்பர் பெருமானுடைய திருவங்க மாலை இருக்கிறது, அதில் தலையை நீ வணங்காய், தலைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. கை கால் கூப்பி தொழில், கைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறாரு. மாதிரி ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து திருவங்க மாலைன்னு சொல்லி அது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக பாடியிருக்கார். அதனால் நம்ம வாய் வழியாக நம்ம இறைவனை வாயார நாம் பாடி பாடி மகிழ வேண்டும். இறைவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், யாராவது நம்மளை தமிழில் பாட மாட்டாங்களா அப்படின்னு. யாராவது தேவாரம் பாடினாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார், திருவாசகம் பாடினாலும் ஓடி வருவார், திருமுறைகளை பாடினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்துக்கலாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதில் தெல்ல தெளிவார்களுக்கு, இப்போ தெல்ல தெளிவாருக்கு இப்போ தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெளிந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்போ தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் சிவலிங்கம் தான் அந்த சோல் இஸ் சிவலிங்கா அப்படிங்கிற இங்கிலீஷ் சொல்லலாம். அது அவருடைய சோல், சோல்னா ஜீவா அப்படின்னு சொல்லி சீவன், அதுக்குள்ள அப்படியே இறைவன் உள்ளே இருக்கிறான். இதெல்லாம் நேற்று சீவனுக்குள் சிவமனம் பூத்தது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த காளா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட புலன்கள் இருந்து அது ஏன் கள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புலன்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. முதல் நிலை என்னன்னா, இந்த உயிர் இந்த ஆணவத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது அறியாமையினால் இறைவனை அறிய ஒட்டாமல் இந்த ஐந்து புலன்களும் தடுத்தன. ரெண்டாவது நிலை, அதே உயிர் சிவத்தை சார்ந்த பின்பு, அதன் பிறகு பக்குவப்பட்ட பிறகு இறைவனை காட்டுவதற்கு மிக பெரிய விளக்கு போல, விளக்கினுடைய ஒளியை போல இந்த உயிருக்கு உதவி செய்தன. அதான் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்ப தெளிந்த சிவஞானிகளுக்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. இந்த பாடல் வந்து ஒரு சிவயோகத்தில் இருக்கக்கூடிய சிவயோகி தன்னுடைய இறைவனை எப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்காக இந்த பாடல். ஆனால் இப்போ வழிபாடு செய்யணும், நம்ம எப்படி இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அதை நம்ம என்ன செய்யணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார் ஒரு பாடலில். புண்ணியம்னு சொன்னாவே சிவப்புண்ணியத்தை தான் குறிக்கும். இப்போ கடையில் போய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அர்ச்சனைக்கு, என்ன பழம் வாங்கிட்டு வருவோம், வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவோம். பழம் என்று சொன்னே வாழைப்பழம் தான் குறிக்கும். அதே மாதிரி பூன்னு சொன்னாவே தாமரை பூ தான் குறிக்கும். பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவேம்பாங்க. அதே மாதிரி புண்ணியம்னாவே சிவப்புண்ணியம் தான். அப்போ சிவப்புண்ணியம் என்று சொன்னால் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மாலை சாத்தலாம், மாலை சாத்தி வழிபாடலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், எதாக வேணாலும் செய்யலாம். அப்புறம் இந்த குரு பூஜை, இந்த குரு பூஜைங்கிறது இந்த 63 குரு பூஜை நடக்குது, 4 குரு பூஜை நடக்குது. இதெல்லாம் இந்த இறைவனை நமக்கு காட்டியவர்களை குருவாக கொண்டு அவர்களுக்கு பூஜை நடத்துவது குரு பூஜை. அப்போ சிவகுருவையே சிவமாக பாவித்து பூஜை செய்தல், அதுக்கு வந்து குரு பூஜைன்னு பேர். ஏன்னா நம்ம சிவபூஜை செய்வதற்கு, ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு விசேஷ தீட்சை கொடுத்து நமக்கு வழிகாட்டிய குருவை நாம் பூஜை செய்யணும். அதுவும் குரு பூஜை தான். அந்த பூஜை செய்கின்ற பொழுது சில அளவுகோல் உண்டு. சாதாரணமாக பார்த்தோம்னா வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் நார்மல். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிவத்தலங்களிலோ அல்லது மடங்களிலோ சைவ மடங்களிலோ நம்ம சிவ பூஜை செய்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த சிவ பூஜை செய்கிறதுனால ஒரு 100 மடங்கு நமக்கு சிறப்பு தரும். அதே போல் இந்த தவம் செய்தவர்கள், சிவத்தை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்த சிவயோகிகள், அவர்களுடைய திருமேனியை நாம் பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு அப்புறம் 1000 மடங்கு உயர்வு கிடைக்கும். அப்புறம் யோகிகள் இருப்பாங்க, யோக நிலைக்கு சென்றவர்கள், அங்கே பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகிக்கு நாம் வந்து பசியார நம்ம உணவு வழங்கினோமானால் அது சாப்பிடணும். அது சாப்பிட்டாருன்னா 1000000 மடங்கு உயர்வுங்கிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பு சிவஞானி. சிவஞானி அவருக்கு வந்து ஒரு இல்லத்தில் ஒரு அவர் வந்து நம்ம அவர் சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மதிப்பே இல்லைங்கிறார், விசேஷம் அதிகங்கிறார். இந்த 1000000 மடங்கை விட உயர்வு. அதனால் சிவஞானிக்கு அன்னம் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பெரும்பாலும் சிவஞானிகள் வந்து பெரும்பாலும் யார் வீட்லையும் சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயர்வு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஒரு அடியாருக்கு அன்னமிட்டார். அந்த அடியார் யாருன்னா சிவஞானியாகவே சிவபெருமான் அங்கே வந்தார். அவருக்கு அங்கே அதுவும் அன்னைக்கு கூட என்ன அன்னைக்கு அன்னைக்கு தயிர் சாதம் தான் அவர் வச்சுருந்த. காரைக்கால் அம்மையார் வந்து தயிர் சாதம் தான் அன்னைக்கு இறைவனுக்கு அளித்தது. அவர் கிடைத்தது என்ன பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போயிட்டார். கைலாயத்துக்கு போய் திருவாலங்காட்டில் வந்து இறைவனோட மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், காரைக்கிழமையார் பாடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்க. அதனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம அவருடைய திருவம்பது படைக்கணும். அப்படி திருவம்பது அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பல கோடி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாரு. புண்ணிய மண்டலம் பூசை 100 இந்த ஒரு இந்த புண்ணிய மண்டலம்னு சொன்னால் திருக்கோயில்களிலேயோ ஒரு மடத்திலேயோ பூஜை செய்கிறது. பண்ணிய மேனியும் 10 100 அந்த தவம் செய்தவருடைய மேனி திருமேனியை பூஜை செய்தால் அதை விட அதிகம், 1000 மடங்கு உயர்வுங்கிறார். பத்து நூறுன்னா ஆயிரம். எண்ணிலைக்கு ஐயம் இடில் கோடி ஆகும், எண்ணிலைனா யோகிக்கு பல கோடி உயர்வு. ஆனால் பன்னிடில் ஞானி ஊன் பார்க்கில் விசேடம். அப்ப ஞானிக்கு வந்து திரு ஞானிக்கு திருவமுது இட்டால் அது விசேடம், அவளுக்கு பிரபா பெருநிலை கூட கிடைக்கும். அப்படிய அந்த ஞானிகளுக்கு அன்னம் இடுவதை பற்றி நல்லா திருமூலர் பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த மாகேஸ்வர பூஜை, இன்றைக்கு அடியார் பூஜைன்னு சொல்கிறதும் அது தான், மாகேஸ்வர பூஜைனாலும் அது தான். இல்லை ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான பாடல். அரண் பூஜையை விட அடியார் பூஜை சிறந்தது அப்படின்னு. ஏன் அடியாறுகளுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம்னு பேர், 4286 பாடல் இருக்கு, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறு இருக்கு. அப்போ அடியார்களுடைய சிறப்பு என்ன, இறைவன் எங்கே ஒடுங்குகின்றார் என்றால் தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்குகிறார். அப்போ சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் தொண்டருக்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும். அதனால்தான் அடியார் பூஜை சிறந்ததுங்கிறாங்க. அந்த அடியார் யார் அப்படின்னா, சிவனை இடைவிடாமல் அன்பு செய்து பூஜை செய்து வழிபடக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு பேர் வாக்கிங் டெம்பிள்ம்பாங்க, டிவோட்டிஸ் ஆர் வாக்கிங் டெம்பிள், நடமாடும் கோயில் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஒரு சாலையில் போயிட்டுருக்கோம், சாலையில் நல்லா 12 மணி, நல்ல கோடை காலத்தில் நல்ல சூரியனுடைய வெப்பத்தில் நடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும், மணல், பொறுக்கு மணல்னு பேர், இந்த பொறுக்கு மணல் பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த சாலையில் நடக்கிறது வந்து நடந்துடலாம், ஆனால் அந்த பொறுக்கு மணலை நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தில் கூட நாம் நடந்து விடலாம், சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணல் இருக்குது பார்த்தீங்களா, பொறுக்கு மணல், அது வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். சூரியனுடைய வெப்பம் என்று சொல்லுவது இறைவன் என்று பொருள். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மணல் அடியார் என்று பொருள். அப்ப அந்த பொறுக்கு மணல் நடக்கவே முடியாது, கால் அந்த அளவுக்கு சுடும். அப்போ இறைவனை விட இறைவனுடைய அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அதான் பெரிய புராணம்னு பேரு, தொண்டர்னு பேரு, திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் தான் அது பெரியவர் பெரிய நிலையில் பெரிய நிலையை அடைந்தவர்களுடைய புராணங்களை பேசுவதால் இது பெரிய புராணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடியாறுகளுக்கு அப்படின்னு சொல்லணுமா, அந்த ரெண்டு கோயில் சொல்கிறாரு, ஒன்று நடமாடும் கோயில், இன்னொன்று படமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில்னா சிவனடியார், படமாடும் கோயில்னா இந்த படத்தில் அல்லது மாடம் போல ஒரு அறையில் இருக்கக்கூடிய இறைவன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொன்னாலும் சரி, படம் போல ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னாலும் சரி, அதனால தான் படமாட கோயில்னு சொன்னார். இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்க ஆகா. இப்போ படமாட கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நாம் வந்து ஒரு அன்னம்பாலிப்பு செய்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு நைவேத்தியம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து நடமாடுகின்ற கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களை சென்று அடையாது. ஆனால் நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் அன்னம்பாலிப்பு செய்தால், நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், அது படமாட கோயில் பகவர்க்கதாமே. ஏன், நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய சிவ அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் சிவபெருமான் இருப்பதனால் நாம் அடியாறுகளுக்கு செய்தால், அடியாறுகளுக்கு அன்னம்பாலித்தால், அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும். ஆனால் அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும். மாகேஸ்வர பூஜை என்று பெயர். அவர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபட வேண்டும். வழிபாடு செய்து அந்த பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து உள்ளே அவளுக்கு மனையில் மனைன்னு சொன்னால் அவளுடைய அம்மா உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்து தலை வாழை இலை போட்டு அதுக்கு உரிய நிலையிலே அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இல்லை இளையான்குடி நாயனார் புராணத்தில் இந்த வரலாறுலாம் வரும், எப்படி சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது வாழ்க்கை புராணம், பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் புராணம். அப்புறம் இந்த இப்படியெல்லாம் நம்ம பூஜை நடத்துகிறோமே அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் இல்லாத இடத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே என்று கேட்டால் அவர் இல்லாத இடத்தை காட்டினால் நாம் இருக்கின்ற இடத்தை காட்டி விடுவோம். அதுக்கு பேர் கண்காணின்னு பேர், சூப்பர்வைசர்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது தமிழில் கூட நீ கண்காணிப்பாளர் தான் போடுறாங்க, கண்காணிப்பாளர் அறை அப்படின்னு. இந்த கண்காணிங்கிற வார்த்தையே அந்த காலத்தில் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. இறைவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியாமல் நம்மால் எந்த காரியமும் செய்யவில்லை. சில பேர் நினைக்கிறாங்க கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்மளை யார் பார்த்துக்க போகிறா? நமக்கு எதுவுமே நம்மளை தவிர யாருக்கையும் இந்த ரகசியம் தெரியாதும்பாங்க. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். கண்காணி இல்லா இடமே இல்லை. அவன் காற்றிலும் இருக்கிறான், மழையிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், நம்முடைய உணர்விலும் இருக்கிறான், பேச்சிலும் இருக்கிறான், மூச்சிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம சைவத்தில் உண்டு. இது திருமூலர் சொன்ன வார்த்தை. இது அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலருடைய திருமந்திரத்தில் பதிவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி நினைக்கணும். அதாவது குளம் ஒன்று, தெய்வம் ஒன்று. அதான் தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டணத்தார். ஒரே தெய்வம்தான், ஒரே கடவுள் தான். வி ஃபாலோ ஒன்லி த மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரு கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் தான் நம்ம பல வடிவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டார். அப்புறம் அது என்ன சொல்றாரு, நாம் நல்லதையே நாம் நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இது நம்முடைய தாரக மந்திரம். நன்றே நினைமீன் நமன் இல்லை. நமன் சொன்னால் இந்த கூற்றுவன் யமன் பேர், பொதுவாக கெடுதல் வராதுன்னு அர்த்தம். நன்றே நினைமீன் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை. வேற என்ன சிவகைதானே நமக்கு, வேற கதி கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், பரந்த மனப்பான்மையோடு நன்மையே நினைத்து கொண்டிருந்தால் நின்று நிலை பெற்றால் நாம் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்கிறாரு. ஆனால் நாம் இறைவனை நினைந்து நாம் உய வேண்டும். இது நம்முடைய பாதை. அந்த அடுத்தது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. இது ஜீவசமாதி என்று சொன்னால் நிறையா உண்டு. இந்த ஒரு ஆண் இந்த ஆன்மா எப்பொழுது நிறைவுடும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆன்மா ஜோதியில் கலக்கணும். அப்போ ஜோதியில் கலந்துட்டால் அந்த ஆன்மா மறுபிறவே எடுக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒளியில் புகுந்தார், நாவுக்கரசு பெருமான் ஒளியில் புகுந்தார், அக்னிபுரீஷர் கோவிலில் உள்ள புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டார். மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்திலே ஜோதியில் கலந்தார், சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களத்தில் இருந்து வெள்ளை யானையில் அவர் வந்து தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றே போகும்பொழுது அந்த உபமன்ய முனிவருக்கு அங்கே ஜோதி வடிவம் தெரிந்தது. அப்போ அவரும் ஜோதி வழியாகத்தான் அவரும் சென்றார். அப்படி ஜோதி வழியாக செல்லுதல் ஒரு நிலை. சிவயோகிகள் தன் உடம்பை காற்றிலே கலக்கிறது ஒரு நிலை. காற்றிலே கரைஞ்சிடலாம், இப்போ சித்தர்கள்லாம் காற்றில் கரைகிறாங்க. இப்போ சிவயோகினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொல்கிறது. அதை இந்த ஜீவசமாதின்னா அந்த உயிரும் மனமும் சமநிலை அடையும். தண்ணியில் வந்து உப்பு கரைவது போல அந்த உயிருக்குள் இந்த மனம் கரைந்து சமமாகி இருக்கக்கூடிய ஒடுங்கு நிலை. அப்போ அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நல்ல அருமையான பாடம், ஆனால் நேரம் மட்டும் அதுக்கு பத்தாது. முதுகுத்தண்டுக்கு உள்ளே அங்கதான் சூட்சுமம் இருக்கிறது. அந்த வாசினுடைய ஒடுக்கத்தில் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி அதிலே இயக்கத்தை பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றி அதிலே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை. அங்கே உடல் அசைவு இருக்காது, மன ஓட்டம் இருக்காது. இறைவனோடு கலந்த நிலை மன ஒடுக்கம். அந்த அந்த உயிர் எப்படி இருக்கும்னா, மௌனம் ஆயிடும். அதுதான் மௌனம், மௌன நிலைன்னு பேர். சீவபோதம் நீங்கி மௌன சமாதியில் கூடி அங்கே ஒடுங்குகின்ற நிலை, அங்கே அதுக்கு பேர் நின்மலமுத்தர்னு பேர். அந்த அவங்க வந்து மீண்டும் அவர்களுக்கு சீவபோதம் வராது. அப்போ அவர்களுடைய உடல் இருக்கும். அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த விரைப்புத்தன்மை இருக்காது, இப்படி வளையும். அதே மாதிரி பண்ணி நெட்டி முறியும். இந்த மாதிரி இந்த அந்த இந்த மாதிரி நெட்டி முறியும். அது அவங்க ஜீவசமாதி நிலையில் அவர்களுடைய உடல் வந்து எந்த விதமான நாற்றத்தையும் அடையாது. முதல்ல எறும்பே வராது. உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள சின்னதாக அந்த உயிர் ஓட்டம் வந்து இருக்கும். உள்ளர கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும், உள்ளர இருக்கும், இல்லை தெரியாது. அது ஜீவசமாதி நிலை, அப்போ சிவயோகி நிலை. அந்த நிலையில் பாருங்க, அவங்க என்ன சிவ பாருங்க, இந்த சிவயோகி மெர்ஜஸ் இன் பிந்து சக்தி அண்ட் அட்டைன்ஸ் மெனி மிராக்குலஸ் பவர். நிறையா பவர் வச்சுருப்பாங்க. அந்த அவங்களால அற்புதங்கள் நேரத்தை காட்ட முடியும். அந்த இடம் அமைதியாக இருக்கும், ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால், அந்த உடலில் அந்த உடல் உடல் தான் போகும், ஆனால் உடம்புக்குள்ளேயே அது இருக்கும். தானர மோன சமாதியுள் தங்கியே, அப்போ மௌன நிலையில் உள்ளே ஒடுங்கி விடுவார்கள். அப்பொழுது இறைவனோடு அவர்கள் இரண்டர கலந்து தான் அவனாகும் நிலை, தான் அவனாகும் நிலை. அப்ப அந்த ஆன்மா சிவத்தன்மை அடையும். பரகாயம் சாராது, வேற ஒரு உடம்புக்குள்ள நுழையாதான். அப்ப அந்த இடத்துல ஊனமின் முத்தராய் மீளார் உணர்வுற்று மீண்டும் அவர்கள் சிவத்தன்மையை அடையாமல் அங்கேயே இருப்பார்கள். இதுக்கு பேர் இந்த அந்த அந்த அந்த இதுக்கு பேர் ஜீவ முத்தர், அதாவது அந்த ஜீவசமாதின்னு பேர். சீவன் முத்தர் வேறு. சீவன் முத்தர் நிலைங்கிறது வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பகுதி. நான் சொன்னது வந்து சிவ யோகிகளினுடைய நிலை. சிவயோகிகள் நிலை என்பது அந்த இறைவனை யோகத்தால் உள்ளே அடைந்து அப்படியே இருப்பாங்க, பல நாட்கள் தங்கியிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பூரண குகை நெறி சமாதி எழுப்ப வேண்டும். அதுக்கெல்லாம் சில முறைகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நாம் வந்து இறைவனோடு நாம் வந்து கலக்கக்கூடிய வழிகளை பல்வேறு கோணத்திலே திருமந்திரத்தில் காண முடியும். எனவே நாம் இறைவனுடைய திருவடியை நாம் சிந்திப்போம். நாளை திருமந்திரத்தில் 8 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: 9 திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானை செந்தமிழால் பாடிய பாடல்களின் தொகுப்பான சைவத் திருமுறைகள் 12 9 திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகும். இந்த 9 திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர்த்தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர். இத்திருமுறையில் திருவிசைப்பா 288 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் ஆக மொத்தம் 301 பாடல்கள் உள்ளன. தேவாரப் பாடல் பெற்ற கோயில் எனப்படும் சிதம்பரம், திருவீழி மிளலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடை மருதூர், திருவாரூர் என்னும் தலங்கள் 6, தேவாரப் பாடல் பெறாத வைப்புத் தலங்களாகிய திருவிடைக்கடி, திருக்களந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை இராசராசேச்சரம் என்னும் 8 தலங்களும் இத்திருமுறையில் பாடப்பெற்றுள்ளன. திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 28 ஆகும். திருப்பல்லாண்டு 1 பதிகம் ஆக மொத்தம் 29 பதிகங்கள் இத்திருமுறையில் உள்ளன. இந்த பதிகங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்களே பண்வகுத்ததாக தெரிகிறது. சைவப் பெருமக்கள் 12 திருமுறைகளில் 5 பாடல்களை மட்டும் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். தேவாரத்தில் 1 பாடல், திருவாசகத்தில் 1 பாடல், திருவிசைப்பாவில் 1 பாடல், திருப்பல்லாண்டில் 1 பாடல், பெரிய புராணத்தில் 1 பாடல் என்று பாடுவது பஞ்சபுராணமாகும். இவற்றுள் 2 பாடல்கள் 9 திருமுறை பாடல்கள் என்பது இவற்றின் பெருமையை விளக்குகிறது. திருப்பல்லாண்டு இந்தோனேஷியாவில் பெரிய செல்வர்கள் வீட்டு கல்யாணங்களில் பாடப்படுகிறது. இதை லாண்டுபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இது மான்கடில் எனத் தொடங்குகிறது. திருப்பல்லாண்டின் முதல் சீர் மண்ணுகத்தில்லை என்பது. இதுவே மான்கடில் எனச் சிதைந்ததாக அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்திருமுறையில் திருவடைக்கடி முருகப்பெருமானை பற்றிய 1 பதிகம் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் தனித்தன்மையாகும். இறைத்தன்மை மிக்க இசைப்பாடல்கள் திருவிசைப்பா எனத் தொகுக்கப் பெற்றன. திருமுறை கண்ட புராணம் இதை மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று பாராட்டுகிறது. 9 திருமுறை ஆசிரியர்களில் முதலாவதாக உள்ளவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் திருவடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிமப்பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் என்று சொல்லப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர். இவர் வேளாண் குலத்தினர். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. திருமாளிகை என்பது மாட மாளிகை சூழ் தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பாக கூறப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும் என்றும், திருச்சிற்றம்பலவனை போற்றிய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆதலால் திருமாளிகை தேவர் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்பட்டார் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்படும். அந்த மடத்தின் சார்பில் இவர் திருமாளிகை தேவர் எனப்பட்டார். திருவாவடுதுறை நவகோடி சித்தாபுரத்தில் உள்ள சித்தர் போகநாதர் இவருடைய குருநாதராவார். போகநாதரின் மற்றொரு சீடர் கருவூர் தேவர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். போகர் திருமாளிகை தேவருக்கு நடராஜ பெருமானை பூஜை செய்யும் செயல் முறைகளையும், கருவூர் தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிகளையும் உபதேசித்தார். திருமாளிகை தேவர் தாம் வழிபட்ட நிர்மாலியத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அவர் அதனை வாங்கி உண்டார். அதுபோலவே கருவூர் தேவர் தாம் பூசித்த அம்பிகையின் நிர்மாலியத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் தேவர் போகரிடம் இதை வருத்தமாக கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்தது சரி, சிவபூஜையே மிகச் சிறந்தது என்று கூறி தேற்றினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் தந்து இதனை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று ஆணையிட்டு திருப்புகலூருக்கு சென்று விட்டார். தேவர் குரு ஆணைப்படியே அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு குருவின் பாதுகையை பூசித்து சிவத்தொண்டு புரிந்து வரலானார். ஒருநாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்றார். கூத்தப்பெருமானை திருவிசைப்பாக்கள் பாடி போற்றினார். மீண்டும் ஆவடுதுறைக்கு வந்து தங்கினார். கருவுற்ற பெண்கள் யாரை அதிகம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாயலில் குழந்தைகள் பிறக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. பெண்களுள் சிலர் இவரை தியானப் பொருளாக கொண்டமையால் இவரை ஒத்த சாயலமைந்த புதல்வர்களை பெற்றார்கள். அதனைக் கண்ட அந்தணர்கள் சிலர் ஐயுற்று தங்கள் மன்னனும் பல்லவ மன்னனின் சித்தரசருமான நரசிங்க மன்னனிடம் போய் குறை கூறி முறையிட்டார்கள். அதைக் கேட்ட மன்னன் சினந்தான். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலர்களை அனுப்பினான். அரசன் ஆணைப்படி சென்ற ஏவலர்கள் மதிமயங்கி தங்களில் ஒருவரை ஒருவர் கயிற்றால் கட்டிக்கொண்டு அரசனை அடைந்தார்கள். திருமாளிகை தேவர் வராதது கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சென்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவரை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுள் ஒருவனையே வெட்டி கொண்டு வந்தார்கள். அது கண்டு வெகுண்ட மன்னன் திருமாளிகை தேவரை கொல்ல கருதி சேனையுடன் புறப்பட்டான். இதனை உணர்ந்த திருமாளிகை தேவர் திருவாவடுதுறையில் ஒப்பிலா முலை அம்மையிடம் விண்ணப்பம் செய்தார். அம்பிகை மதில் நந்திகளையெல்லாம் அடைத்து ஒரே நந்தியாக்கினாள். நரசிங்க மன்னனை இழுத்து வருமாறு பணித்தாள். நந்தி தேவரும் அவ்வாறே சென்றார். அரசனது படைகளை அழித்தார். அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து வந்து நிறுத்தினார். அரசன் திருமாளிகை தேவரின் பெருமையை உணர்ந்தான். அவரை வணங்கினான். தன் குற்றம் பொறுக்க வேண்டினான். திருமாளிகை தேவரும் மன்னனுக்கு அருள் செய்து திருவருளை எண்ணி வியந்து குருநாதரின் திருவடிகளை சிந்தித்து வணங்கினார். இந்த அரசன் வந்து தங்கிய இடம் நரசிங்கம்பேட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப இப்பொழுதும் திருவாவடுதுறை திருக்கோயில் திருமதிலில் நந்திகள் இல்லை. இறைவன் திருமுன் உள்ள நந்தியின் உருவம் மிக பெரியதாக விளங்குகின்றது. திருமாளிகை தேவர் ஒரு நாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு திருமடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்கிற்று. சிலர் ஒரு பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். குறுகிய பாதை, விலகிச் செல்ல வழியில்லை. சிவபூசைக்கு கொணர்ந்த மலர்கள் தூய்மையை இழக்கக்கூடாது என்பதால் பூக்குடலையை அந்தரத்தில் நிற்க பணித்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளியிருந்த பிள்ளையாரை துதித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்றது, எழுந்து சுடுகாட்டுக்குச் சென்றது. எல்லோரும் வியந்தனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பித் தந்த பிள்ளையாரை கொட்டு தவிர்த்த கணபதி என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தருடைய கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிற்றன் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். திருவீழி மிளலையில் மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த தேரை வடத்தை கலற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இத்தகைய அற்புதங்களையெல்லாம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் நான்காகும். முதல் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுவது இவரது பணிவு என்னும் பண்பை உணர்த்தும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகை தேவருக்கு தனி கோயில் இருக்கிறது. அவருடைய திரு வடிவம் நான்கு திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குருவிற்கு பணிவிடை செய்யவும் சிவபூசை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் மேலும் இரண்டு திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது ஒரு செவிவழி செய்தியாகும்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்த சாவேரி, தாளம் திருகுடை.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு ஆவணத்தை பதிகை 66 அடுத்த கேசு.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், பிரண்மிண்ட நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பைங்குவளை கார்மலரால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இல்ல, 13வது திருப்பாடல்ல, 13வது திருப்பாடல்ல அவன் எப்படி தீர்த்தமாக விளங்குகின்றான்? ஏன்னா அவன் எப்போதும் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லை. பாகம் பிரியாள் இங்கேயே அம்பாளுடைய திருநாமல். அப்ப அம்பாளோடு சேர்த்து சுவாமி எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கக்கூடிய பாங்கினை இந்த திருக்குளத்திலேயே நம்ம காணலாம் என்று இந்த 13வது திருப்பாடல் சொல்கின்றது.
3: பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் சங்கன் மலங்கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணர் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். 11வது திருப்பாடலே: மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி என்று சொன்னார்கள். இப்ப அந்த திருக்குளத்திலே புகுந்து நீரை தட்டி இறைத்து நீராடும் போதெல்லாம் அவன் திருவடியை பாடிதாக சொன்னார்கள். அப்ப பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நினைக்கும் போது 12வது திருப்பாடலிலே தீர்த்தன் என்றே குறிப்பிட்டார், தீர்த்தமயமாகவே இருப்பவன் என்று. 13வது திருப்பாடலே அந்த உண்மையை நன்கு விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமாள். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு என்று குறிப்பிடுகின்றார். மடு இந்த பொய்கையானது, இந்த பொய்கை எப்படி விளங்குகின்றது? பொங்கு மடு நல்ல நீர் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த மடுவானது, இந்த பொய்கையானது எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று, பெருமானும் அம்மையும் போன்று. அம்மையை முதலில் குறிப்பிடுகின்றார், அம்மையும் பெருமானும் போல. அம்மை அப்பனாகவே விளங்குகின்றது இந்த தீர்த்தம். எப்படி என்று சொன்னால், அந்த அம்மை அப்பனுக்குரிய அந்த தோற்ற பொலிவுகளை இந்த திருக்குளத்திலும் நாம் காணலாம். எப்படி என்று சொன்னால், இந்த திருக்குளத்திலே பசுமையான கரிய குவளை மலர்கள் விளங்குகின்றன, செம்மையான பசுமையும் செம்மையும் உடைய தாமரை மலர்களும் விளங்குகின்றன. பைங்குவளை கார்மலரார் பசுமையான குவளை செடிகளின் கரிய மலர்களை கொண்டிருக்கின்றது இந்த பொய்கை. அது மட்டுமா, செந்தாமரையின் அழகிய மலர்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த குவளையினுடைய கருமை நிறம் அம்மையினுடைய கருணீர நிறத்தை சுட்டுகின்றது. தாமரையினுடைய சிவந்த நிறம் பெருமானுடைய பொன்னார் திருமேனியினை சுட்டுகின்றது இல்லையா. ஆகவே அம்மையும் அப்பனையும் போன்ற தோற்ற பொலிவு இந்த திருக்குளம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தார். இடத்துல சொல்லணி, குளத்துக்கு சொல்லும் போது ஒரு பொருள், அம்மையப்பனுக்கு சொல்லும் போது வேறொரு பொருளை கொள்ள வேண்டும். அப்படி குளத்துக்கும் அம்மையப்பனுக்கும் பொருந்தும்படியான சொற்களை கையாண்டு பாடியுள்ளார்கள் நம் மாதவரடிகள். அதாவது ஒரு இலக்கிய எழுச்சியை தருவதிலும் ஞானிகளால் எல்லாத்தையுமே தர முடியும் இல்லையா. நமக்கு அவர்களுடைய திருவாக்குகள் நமக்கு சிவப்பேற்றையே அருள வல்லவை. அந்த சிவப்பேற்றையும் அருளக்கூடிய அந்த நெறிமுறையிலே நமக்கு இம்மை இன்பத்தையும் தமிழ் இன்பத்தையும் நிறைய தருகின்றன பாதவுரடிகளின் அந்த மணி வாக்குகள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. அங்கம் குறுகினத்தால் குளத்துக்கு சொல்லும் போது அங்கம் என்பதை அம் கம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அம் கம் என்று பிரித்தால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிரும், அங்கம்னு வந்துடும். ஆகவே அங்கத்தை அம் கம் குறுகு இனத்தால், குறுகு இனத்தால் அம் கம். அம் என்றால் அழகிய, கம் என்றால் நீர் என்று பொருள். கம் என்றால் நீர் என்று பொருள். குறுகு பறவை, அம் கம் குறுகுனா நீர்வாழ் பறவைகள், அழகிய நீர்வாழ் பறவைகள். இந்த குளத்தில நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன. பின்னும் அறவத்தால், இதிலே அலைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இந்த குளத்திலே வருவதனால பெரிய பொய்கை, பெரிய குளம், அதில் நீர்வளம் நிறைய இருக்குது. அதனால சின்ன சின்ன அலைகள் தோன்றுகின்றன.
2: அலைகள் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் பொழுது அந்த அலைகள் ஓசையை எழுப்புகின்றன. அதான் பின்னும் அறவத்தால் பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையான். அறவம் என்பது ஒளி. சரி, இந்த அம்கம் குறுகினத்தாலுக்கும் பின்னும் அறவத்தாலுக்கும் அம்மையப்பரோடு என்ன சம்பந்தம் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், குளத்துக்கு சொல்லும் பொழுது அம்கம் குறுகு இனத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளை பெற்றிருப்பதால் என்று பொருள் பண்ணணும். ஆனா இதே தொடரை அம்மைக்கு பொருள் பண்ண வேண்டும். அப்போ அங்கம் குறுகின அம்கம்னு பிரிக்காம அங்கம் என்று ஒரு சொல்லாக்கி அங்கம் குறுகினத்தால் என்று சொன்னார். அங்கம் என்பது உடல் உறுப்பு என்று பொருள்படும். அதை குறிப்பாக கை என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறுகு என்று சொல்கின்றோமே அது வளையலை குறிக்கும். குறுகு என்ற சொல்லுக்கு வளையல் என்ற பொருளும் உண்டு. பறவைங்கிற பொருள் இருப்பது மாதிரி வளையல்கிற பொருளும் இருக்கிறது. அப்ப அங்கம் என்பது உடல் உறுப்பு, அடுத்து குறுகு வளையல் என்ற பொருள் வருவதனால அந்த உடல் உறுப்பை கை என்று கொள்ள வேண்டும். அம்மை கைகளிலே வளையல் அணிய பெற்றவர், பெய் வளை என்று சொல்லியே பின்னால் ஒரு பாடலே சொல்ல போகின்றார். ஆகையினாலே அங்கம் குறுகினத்தார் என்று திருக்கரங்களிலே வளையல் அணிய பெற்றிருக்கின்றார் அம்மையார். ஆகவே இதுல உள்ள இந்த நீர்வாழ் பறவைகளை நாம அங்கம் குறுகு அப்படின்னு சொல்லும் போது அங்கம் குறுகுன்னு அந்த சொற்கள் அம்மையை நினைவூட்டுகின்றன, அம்மையின் திருக்கரத்து வளையல்களை நினைவூட்டுகின்றன. அதே சொற்கள் அங்கம் குறுகு என்ற சொற்கள் வந்து அம்மைக்கு தொடர்பான பொருளையும் தருகின்றன. ஆகவே இந்த அங்கம் குறுகு என்ற ஒரு தொடரின் மூலமாக குளத்துக்கும் அங்க பொருள் கிடைக்கிறது இல்லையா, குளத்துக்கும் ஒரு பொருள் கிடைக்கின்றது, அம்மைக்கும் பொருள் கிடைக்கின்றது. இதை சொல்லணி என்று சொல்வார்கள். பின்னும் அறவத்தால் அது பின்னி எழுகின்ற அலைகளின் ஆரவாரத்தை குறித்தது குளத்துக்கு. சுவாமி சொல்லும்போது அவர் திருமேனியிலே அறவங்கள் பின்னி இருக்கின்றன, அறவம் பாம்பு, திருமேனியிலே பாம்புகள் பின்னி இருக்கின்றன. ஆகவே அங்கு சுவாமிக்கு பொருந்துகின்றது. அம்மைக்கு உள்ள பொருத்தத்தை முதலில் சொல்லி அப்பனுக்கு உள்ள பொருத்தத்தை அடுத்து சொல்கின்றார். முதல்ல பைங்குவளை கார்மலர், குவளையினுடைய கருமை நிறம் அம்மையின் நிறம், செங்கமல பைம்போதார் இல்லையா அது சுவாமியினுடைய சிவந்த நிறம். அடுத்து அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவை குளத்துக்கு, அங்கத்திலே வளையர்கள் அணிய பெற்றிருத்தல் அம்மைக்கு, பின்னும் அறவம் பின்னி எழுகின்ற அலைகளின் ஒளி குளத்துக்கு, பின்னி இருக்கின்ற அறவங்கள் பெருமானுக்கு. பின்னும் அறவம் அந்த நீர்ல இருக்கு, சுவாமிக்கும் சுவாமியிடத்திலும் பின்னும் அறவம் இருக்குது. அப்போ அந்த குளம் சுவாமியை நினைவூட்டுகிறது. இன்னும் அறவத்தால் தங்கன் மலன் கழுவுவார் வந்து சார்தலினால் தம் கண், தங்கன் என்பதை தம் கண் என்று பிரித்து கண் என்பது இடப்பொருளை உணர்த்தும் ஏழாம் வெற்றுமை உருபு. தம் கண் என்றால் தம் இடத்து, தம் இடத்து மலம் கழுவுவார். இங்கு மலம் என்பது உடலின் மீது உள்ள அந்த மாசுகளை குறிக்கும். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அதுக்கு நாம பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணிய தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லும் பொழுது மற்ற சாதாரண ஆறு அல்லது நீர்நிலைகள் அல்லது வீட்டிலோ நீராடிவிட்டு அதன் பிறகு புண்ணிய தீர்த்தத்தை நீராடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன்னா அதிக அளவு உடலிலே மாசுகளை வைத்துக் கொண்டு நீராடக்கூடாது. எப்பவும் உடல்ல கொஞ்சம் வந்து வேர்வை இருக்கும், கொஞ்சம் மாசுகள் காற்றினால படிஞ்சிருக்கும், அந்த அளவு தான், அந்த அளவுக்கு தான் இங்க மலம் என்பதற்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். தம் கண் தம்மிடத்து மலம் கழுவுவார் வந்து சார்தறினால் தங்கள் உடலில் உள்ள மாசுக்களை போக்க விரும்புபவர்கள் இந்த குளத்தை வந்து சார்கின்றார்கள். அதுபோல ஆன்மாக்கள் தங்கள் அறிவை பிடித்துள்ள மும்மல மாசுகளை அதை நீக்க விரும்பும் ஆன்மாக்கள் அம்மையப்பனை வந்து சார்கின்றார்கள். ஆகவே மலத்தை நீக்க வேண்டியவர்கள் இந்த திருக்குளத்தையும் சார்கின்றார்கள், உடல் மலத்தை நீக்க வேண்டியவர்கள் திருக்குளத்தை சார்கின்றார்கள், அறிவை பிடித்துள்ள மலத்தை நீக்க வேண்டியவர்கள் அம்மையப்பனை சார்கின்றார்கள். ஆகவே மல நீக்கத்தை இந்த திருக்குளமும் செய்கின்றது அம்மையப்பனை போல. ஆகவே இது அம்மையப்பனாகவே விளங்குகின்றது. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். ஆக இத்தனை ஒற்றுமைகளும் இருப்பதனால் இந்த திருக்குளம் எப்படி விளங்குகிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு அப்படி விளங்குகிறது என்று சொன்னார். இந்த பொங்கு மடுவில் ஆகவே இது அம்மையப்பனே அல்லவா? ஆகவே அம்மையப்பன் திருவடியே சார்வதாக, அந்த உமையொரு பாகன் திருவடியே நாம் சார்கின்றோம் இந்த திருக்குளத்துல நீராடுனா. ஆகவே எங்கள் இறைவியையும் எம் இறைவனையும் ஒத்து பொருந்திய நீர் நிறைந்த பொய்கையிலே பாய்ந்து பாய்ந்து புகை பாய்ந்து பாய்ந்துன்னு இருக்குது இல்லையா, பாய்ந்து பாய்ந்து புகை. ஆகவே அம்மையப்பனையே கண்டுகொண்டோம் என்றால் அந்த திருவடியிலே எப்படி பாய்ந்து சென்று நீராடுவோம்? அத மாதிரி பாய்ந்து பாய்ந்து இதுதான் அம்மையப்பன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த அன்பின் உந்துதலினாலே பாய்ந்து பாய்ந்து அதிலே புகுந்து தாவி தாவி புகுதலாலே, புகை என்றால் புகுவதனால் புகுவதனால் ஒளி எடுகின்றது. என்னன்னா நம் சங்கம் சிலம்ப. சங்கம் என்பது சங்கினாலான வளையல்கள், சங்கினால வளையல்கள் அணிந்திருப்பார்கள் இல்லையா, சங்கினால் செய்த வளையல்கள் சங்கம் சிலம்ப. நம் கைவளையல்கள் ஒழிக்கவும் சிலம்பு கலந்தார்ப்ப. காலிலே விளங்குகின்ற சிலம்புகளும், மகளிர் காலிலே அணுகின்ற ஆபரணம் சிலம்பு இல்லையா, சிலம்புகள் அவ் ஒளியோடு, கைவளையல்கள் ஒளியோடு பாதத்திலே உள்ள சிலம்பொழியும் சேர்ந்து அதுவும் ஒழிக்கின்றது. கொங்கைகள் பொங்க, குடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, தாமரை மலர்களால் பொழிந்து விளங்கும் பொய்கையிலே குதித்து நீராடுவோமாக என்று அருமையாக இந்த திருப்பாடலானது எப்படி அந்த தடாகம் அம்மையப்பராகவே விளங்குகின்றது என்பதை அங்கே உருவ ஒற்றுமைகளில், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லணி என்ற ஒரு முறையினை கையாண்டு ஒரே சொல்லே குலத்துக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது, அம்மையப்பருக்கு பொருந்த மாதிரியான பொருளையும் தருகின்றது என்ற முறையிலே பாடி மிக மிக நமக்கு ஒரு சிவ பேரின்பத்தினை விளைவிக்கின்றார்கள் வாதவுரடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் உள்ள பொருள் நலன்களை சிவநெறியிலே தோய்ந்த தம்முடைய சீரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு உன்னதமான வெளிப்பாடாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி உபகரித்ததனாலே அந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நலம் பயக்கும். செய்கையினாலும் ஒத்திருக்கின்றன, தோற்றத்தினால் மட்டுமல்ல செய்கையிலும் ஒத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னார் எம்பெருமான், அவர் தீட்சை வழங்கக்கூடியவர் இல்லையா, ஆகவே அந்த தீட்சைக்கும் பொருந்தும்படியாக பைங்குவளை கார்மலர் என்று சொல்லும்போது குவளை அதை கண்ணிற்கு உவமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த குவளையானது பெருமாட்டியின் கண்களையும் குறித்து அது நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்தும் என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா அந்த திருநோக்கமே வந்து மலை பிணிப்பை ஒடுக்கும். எப்படின்னா பாம்பினால் தீண்டப்பட்டவனை அந்த கருடோகம் பாவனை செய்வதிலே வல்ல ஒரு மருத்துவனானவன் அவன் நோக்குவதனாலே அந்த விடமானது அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து நீக்கப்படும். அது மாதிரி குருவானவர் அவர் திருவுளம் கணிந்து நோக்குகின்ற அந்த திருப்பார்வை அதே நயன தீட்சையாக, அந்த பார்வையே நயன தீட்சையாக அமைந்து, இதை சச்சு தீட்சை என்றும் சொல்வார்கள், நயன தீட்சையாக அமைந்து சீடனின் பாச பிணிப்பை போக்கிவிடும். ஆகையினாலே அந்த குவளையை சொன்னதனால அது கண்ணை குறித்து நயன தீக்கையை குறிப்பாக உணர்த்துகின்றது. அதை வந்து பெரிய புராணத்திலே கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் கபாலியாரே என்று, இது வந்து நாவுக்கரச பெருமான் தேவார் பெரிய புராணத்துல வந்து அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி என்று பெரிய புராணத்திலே சொல்லப்படும். அந்த அருள் திரு நோக்கம் அதன் அயனதீக்கை. அப்பர் பெருமான் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் போல் கபாலியாரே என்று சொல்வார். ஆக அங்கன் அரசை என்று பின்னாலே ஒரு திருப்பாடலே சொல்லுவார். ஆக செங்கமல பைம்போது என்று சொல்லும் பொழுது அது மானச தீட்சையை குறிப்பதாக பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மானச தீட்சை என்பது ஆசிரியன் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே பாவிக்கின்றார். என்னவென்றால் சீடனுடைய இதய கமலத்திலே புகுந்து சீடனுடைய அறிவை வாங்கி தம்முடைய இதய கமலத்திலே அதை கலந்ததாக கொண்டு பின் அவன்பால் அந்த தம்முடைய ஞானத்தை, அந்த சிவஞானத்தை அந்த சீடனிடத்திலே நிலைப்படுத்துதல், அது மானச தீட்சை என்று விளக்கம் தருகின்றார் பண்டிதமணி அவர்கள். அது தாமரையானது உள்ளத்திற்கு ஓமையாக சொல்லப்படும், கோளைய கண்ணுக்கு சொல்ற மாதிரி, அதனால தாமரையினால மானச தீட்சை குறிக்கப்படுவதாக கொள்கின்றார். இப்படி மனதினால சிந்தித்து வந்து தீட்சை வழங்குதலுக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமை என்ன செய்கிறது, தன் சினையை நினைத்த அளவில் காப்பது போல பாவனையினாலே காப்பதா. இதுக்கும் அப்பர் பெருமான் தேவார திருவாக்கு, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று ஒரு திருத்தாண்டகம் திருவாவூர் திருத்தாண்டத்திலே வரும். பாவித்தானை என்பதுக்கு பாவிக்கப்படுவானை என்று பொருள் சொல்வது ஒரு முறை. ஏன்னா சீடனானவன் தன்னை சிவமாக பாவிப்பார், சிவோகம் பாவனை செய்வார். ஆக சிவம் சீடரால் பாவிக்கப்படுகிறார்னு பொருள் வரும். ஆனா சிவமும் சீடர் பொருட்டு ஒரு பாவனை செய்வார், சிவமும் ஒரு பாவனை செய்வார். அதுதான் உங்க குருவாக இருந்து சிவம் வந்து என்ன பண்றார், இந்த சீடனுடைய பாசம் நீங்கணும்னு மனதினால பாவனை செய்வார். இந்த ஆன்மா சிவமாகட்டும், தானாகட்டும், சிவமாகட்டும், நான் சிவம் என்று சீடன் பாவிப்பது சிவோகம் பாவனை. ஞானாசிரியராகிய சிவம் இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு பாவிப்பார். அது சிவோயம் என்று சொல்லப்படும், சிவோகம் சொல்ற மாதிரி இது சிவோயம். அயம் என்ற சொல் வடமொழியிலே இது என்று பொருள்படும். அயம் என்பது இது, நமக்கு அயம்னா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அயம், அயம் ய பாய், அதுதான் நமக்கு அந்த அயம் தான் நமக்கு பழக்கம். ஆனா சமஸ்கிருதத்துல அயம் என்பது ஒரு சொல், அது இதுன்னு பொருள்படும். இதுனா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு ஞானாசிரியர் திருவுள்ளம் பற்றணும்
3: தம்முடைய திருவுள்ளத்துல அவர் ஞானாசிரி அப்படி சிந்திக்கணும், இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு சிந்திக்கணும். அதான் சிவோயம் என்பது. சிவோயம் இந்த செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, மாபாடியத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சிவமாக வேண்டும் என்று பெருமானே பாவிக்கின்றார். சிவோயம் என்ற அந்த பாவனையை நாம் அங்கே கொள்ளலாம். அங்கம் குருகினம் என்பது அந்த திருக்கரத்திலே அணிந்துள்ள வளையர்களை குறிக்கின்றதல்லவா. ஆகவே திருக்கரத்தாலே சீடனுடைய தலையை தொட்டு செய்யக்கூடிய பரிச தீட்சையை குறிப்பதாக ஒரு குறிப்பு புலப்படுகின்றது என்று சொல்கின்றார். பரிச தீட்சை என்பது பறவையானது தன்னுடைய சினையினை சிறகால் தழுவி அந்த பரிசத்தினாலே அதை காப்பது போல என்று சொல்வார். இதை ஹஸ்தமஸ்தக சயோகம் என்பார். ஹஸ்தம் என்பது கரம். ஞானாசிரியர் தன்னுடைய திருக்கரத்தினாலே சீடனுடைய தலை மத்தியை தொடுகின்றார். இதனாலும் சீடனுடைய மலப்பிணிப்பு கெடுகின்றது. குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளிடத்திலே இந்த நயன தீட்சை, மானச தீட்சை, பரித தீட்சை இது போன்ற தீட்சைகளை எல்லாம் பெற்று அதனால் தாம் பெற்ற பெயர்களை எல்லாம் அந்த குரு முதல்வரின் நேரடி சீடர்களாகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்களும் அம்பலவான தேசிகர் அவர்களும் பாடியுள்ளார். பண்டார சாத்திரங்களிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இயற்றியுள்ள சாத்திரம் உபதேச பகுருடை என்பது. அம்பலவான தேசிகர் இயற்றியுள்ள சாத்திரங்களில் ஒன்று சித்தாந்த பகுருடை என்பது. இந்த உபதேச பகுருடையிலும் சரி, சித்தாந்த பகுருடையிலும் சரி, நமச்சிவாய மூர்த்திகள் தமக்கு செய்த அந்த தீட்சைகளையும் அதனால் தாம் பெற்ற அந்த பாச நீக்கம் சிவப்பேராகிய பயன்களையும் மிக அருமையாக பாடியுள்ளார்கள் ரெண்டு ஆசிரியர் மூர்த்திகளும். பின்னும் அறவத்தால் வருது. அறவம் என்பது ஒளி, அந்த அலைகள் எழுப்பும் ஒளியில் வருது இல்லையா, ஒளி என்பதனாலே அது வாசக தீட்சையை குறிக்கும். குருவானவர் உபதேசம் செய்கின்றார், அது ஒரு ஒளி தானே. ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றார், அந்த மந்திர ஒளியை அவர் எழுப்புகின்றார் இல்லையா. ஆகவே அது வாசக தீட்சை. எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள் பாருங்க. தீட்சை என்ற நோக்கிலே சிந்திக்கும் போது இத்தனை வகையான தீட்சைகள் அங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. அறவம் ஒளி, இது வாசக தீட்சையை குறிக்கும். வாசகமாவது திருவைந்தெழுத்தை உபதேசித்து நலம்புரிதல், வாசிகம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மனம், வாக்கு, திருமேனி, கண் முதலியவற்றால் தீக்கை செய்து பாசத்தை ஒழிப்பவராகிய அந்த அம்மையப்பவராகிய தம்மிடத்து வந்து உயிர்கள் சாரதலினால் அந்த உயிர்கள் மலப்பிடிப்பு நீங்க பெறுகின்றார்கள். தம் கண் மலம் கழுவுவார் வந்து சாரதலினார். இத்தனை தீட்சைகள் மூலமாக இந்த பெருமான் மலத்தை நீக்க வல்லவர். ஆகவே மல நீக்கம் வேண்டுவோர் இந்த பெருமானை வந்து சார்கின்றார்கள் என்று அவ்வாறு பொருத்தி விளக்குகின்றார்கள். ஆக அம்மையை சொல்லி அப்பனை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பாடல்ல அம்மைக்குரிய குவளை மலர், அப்புறம் அப்பனுக்குரிய தாமரை மலர், அம்மைக்குரிய கைவளையல், அப்புறம் அப்பனுக்குரிய அந்த ஆரவங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அம்மையாகிய அருளை சார்ந்துதான் அப்பனாகிய சிவத்தோடு நாம கூட முடியும் என்ற அந்த முறைமையினை, சித்தாந்த முறைமையினை இங்கே காட்டியுள்ளார்கள். அதனாலதான் திருக்கோயிலே சொல்லும் போது அம்மையை சொல்லி அம்மை உடனாகிய அப்பன் என்று சொல்லக்கூடிய வழக்கம். இதனாலே இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை பொருள் வளங்களை இந்த திருப்பாடல் உடையதாக இருக்கிறதோ அது நாம வழிபாட்டை செய்து செய்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைத்து வரும்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு காதார் குழையாட. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்த திருப்பாடல் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடல் இதை இசையோடு பாட கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே அப்படித்தான். 20 திருப்பாடல்களையும் 20 வெவ்வேறு மெட்டுகளிலே பார்மையாக பாடியிருப்பார்கள். அந்த நீராடும் போது எவையெல்லாம் சேர்ந்து ஆடுகின்றன என்று சொல்லும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு அவயவமும் வழிபாட்டிற்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்பது குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயவத்திலே அணியப்பெற்றுள்ள அணிகலன்களை சொல்லும் போது அந்த அவயவமும் சேர்ந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உடலிலே அணியப்பெற்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்கள் பொருந்தியுள்ள அவயவங்களும் எல்லாமாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற ஒரு உன்னதமான கருத்திலே இருக்கின்றது இந்த திருப்பாடல். சித்தாந்த நோக்கோடு நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் அணிகளுங்கும் போது அது உடமை. ஒவ்வொரு அவயமும் சொல்லும்போது உடல் இல்லையா, உடல் அசைதுன்னா உள்ள அந்த உயிர் அசைகின்றது. அப்போ அந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த திருப்பாடல் விளங்குகின்றது. காதார் குழையாட, காதிலே அணியப்பெற்ற குழை தோடுகள் ஆடுகின்றன நீராடும் போது தோடுகள் ஆடுகின்றன. பைம்பூன் கலனாட, உடம்பில் அணியப்பெற்ற பிற அழகிய அணிகலன்கள் எல்லாம் அவையும் ஆடுகின்றன. கோதை குழலாட, குழல் கோதையாட என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குழல் என்பது கூந்தல், குழல். ஆக பெண்களுக்கு இந்த கூந்தலை குழல் அதாவது கூந்தல் என்பார்கள், ஆண்களுக்கு குஞ்சி என்பார்கள் இந்த தலைமுடியினை. ஆக குழல் கோதையாட, குழல் என்பது கூந்தல், கூந்தலிலே அணிந்த மாலைகள், கோதை என்பது மாலை, கூந்தலில் அணிந்த மாலைகள் ஆட. வண்டின் குழாமாட, மாலை ஆடும்போது அந்த மாலையை நாடி வருகின்ற வண்டுகளும் அந்த மாலையை ஆடுகின்ற முறையிலே இவையும் அங்குமிங்குமாக அசைந்து ஆடுகின்றன. இப்படி காதில் அணியப்பெற்ற குழைகளும் ஏனைய அவயவங்களில் அணியப்பெற்ற ஆபரணங்களும் கூந்தலில் அணியப்பெற்ற மாலை அதை நாடி வரும் வண்டுகள் இவையெல்லாம் அசைந்து ஆடும்படிக்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகின்றோம். சீத புனலாடி. ஆக புனல் என்பது குளிர்ந்துதான் இருக்கும். அதுவும் அந்த மார்கழி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே அது இன்னும் ரொம்ப சிறப்பாக அது குளிர்ந்திருக்கும். ஆகவே சீத புனலாடி, சிற்றம்பலம்பாடி உன் கடல் பாடி என்று சொன்ன சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய அந்த திருவடியை பாடி, அந்த ஞான சபையை புகழ்ந்து பாடி, வேத பொருள் பாடி வேதத்தின் பொருள் அமைந்த புகழ்பாடல்களை பாடி, அப்பொருள் ஆமா பாடி இறைவனே வேதத்தின் பொருளாக விளங்குதலையும் பாடி. அப்பொருள் ஆமா பாடி என்பதை அப்பொருள் ஆமாறு பாடி, பொருள் பண்ணும் போது ஒரு ரூனா சேர்த்துக்கணும், ஒரு ரூ ஆமாறு. அப்பொருள் ஆமாறு பாடி, ஆமாறுன்னா ஆகியிருக்கும்படி வேதத்தின் பொருளை பாட வேண்டும். அந்த வேதத்தின் பொருளாக சிவபெருமானே விளங்கியிருக்கின்ற பாங்கினையும் பாட வேண்டும். சோதி திறம்பாடி, ஒளிவடிவாக உள்ள பரம்பொருளின் புகழை பாடி. சூழ்கொன்றை தார்பாடி, அந்த பரம்பொருள் சுற்றி அணிந்த கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி. ஆதித்திறம்பாடி அந்தம் ஆமாறு பாடி. ஆதித்திறம்பாடி அப்பெருமான் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கின்ற முறைமையை பாடி. அந்தம் ஆமா பாடி, அந்தம் ஆமாறு பாடி, எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் அந்த பெருமானை இருக்கின்ற தன்மையையும் பாடி. முதலாகவும் வந்தான் இருக்கின்றான், முடிவாகவும் வந்தான் இருக்கின்றான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடு. மிக அருமையான சித்தாந்த மனம் மேலோங்கி விளங்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த, வேறு வேறு பிறவிகளிலே நம்மை செலுத்தி, மனித பிறவின்னு ஒரு பிறவியில செலுத்தினாலும் கூட வேறு வேறு அனுபவங்களிலே வேறு வேறு சிந்தனைகளிலே செலுத்தி, சிவனரின்னு வந்தாலும் அந்த வழிபாடுகளிலும் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, வழிபாடு தேர்ந்தெடுத்த வழிபாட்டு முறையிலும். ஆக அந்த மாதிரி பல்வேறு பிறவி பேதங்களிலே, பல்வேறு வழிபாட்டு பேதங்களிலே நம்மை செலுத்தி வளர்த்து பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்ச்சியிலே இந்த பிறவி கடல் நின்று நம்மை எடுத்த என்னை பவத்திற் சேரா வகை எடுத்து என்பார் அருளந்த சிவம். பக்குவ முதிர்ச்சியிலே எடுக்கின்ற ஆக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை வளையனணிந்த திருக்கைகளை உடையவர். அங்கம் குறுகினத்தால் என்று முந்தைய திருப்பாடலை சொன்னார் இல்லையா, பெய்வளை வளையனணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி. ஏன்னா நம்மளை இப்படி பிறவியில் செலுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்து பிறகு பிறவியிலிருந்து எடுத்தல் ஆகிய செயலை தன் சக்தியிடத்திலிருந்து தான் செய்கின்றான் பெருமான், தன் சக்தியினால்தான் செய்கின்றான். ஆகவே அது அம்மையின் செயலாக இங்கே கூறப்பட்டது. அப்படி நம்மை வளர்த்து எடுத்த உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி நீராடுவோமாக. பாருங்க, அம்மையை விட்டுவிட்டு அப்பனை வழிபடுதல் என்பது திருவாசகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுல் நீ இருத்தின்னு அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அப்பர் பெருமானும் வந்து மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி என்று இணைத்தே பாடியுள்ளார். இதுதான் நம்ம சைவ மரபு. அப்படி அருமையாக சொன்னார். இப்போ வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்று சொன்னதனுடைய கருத்து என்ன பார்க்க. வேத பொருள் பாடினா வேதத்தினுடைய பொருளாக சிவம் தானே இருக்கின்றார். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். வேத பொருள் பாடினாலே வேத பொருளா இருக்கின்ற சிவத்தை பாடின்னு முடிஞ்சு போயிருத. அதுக்கு மேலையும் அப்பொருள் ஆமா பாடின்னு ஏன் சொல்லணும், அப்பொருள் ஆமா பாடினு அப்படின்னு சொல்லும்போது அது அருமையா விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பண்டிதமணி அவர்கள். வேத பொருள் பாடி என்பது மறைப்பொருளை இசைத்தமிழாக இசை இயைத்து பாடியமை பற்றி. வேதத்தின் பொருளை இசைத்தமிழ்ல பாடுகின்றார். அதாவது வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பிரிவு இருக்கின்றது. இதுல ஞானகாண்டம் தான் வேதாந்தம்னு சொல்லப்படும். அதை உபநிடதம் என்றும் சொல்வார்கள். உபநிடதங்கள் நிறைய உள்ளன. நான்கு வேதங்களிலும் சேர்த்து நிறைய உபநிடதங்கள் உள்ளன. அவற்றிலே ஒன்று கேன உபநிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேனோபனிடதத்திலே ஒரு கதை வருகின்றது. என்னவென்றால், தேவர்கள் ஒரு சமயத்துல தம்மையே பரம்பொருளாக கருதி அவர்கள் செருக்கு கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போது பரம்பொருள் ஒரு இயக்க உரு கொண்டு வந்தது. அந்த இயக்க உரு கொண்டு வந்த பரம்பொருள் ஒரு சிறு துரும்பை வந்து வைத்தது அந்த தேவர்கள் முன்னாலே. உடனே அக்னி பகவான் அந்த இயக்கனால் வைக்கப்பட்ட சிறு துரும்பை தாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு தாமே முதன்மை வாய்ந்தவர்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனா அது சிறு துரும்பு தான், அதை கூட அக்னி பகவானால என்ன செய்ய முடியல, எரிக்க முடியவில்லை. வாயு பகவான் என்ன பண்ணார், தான் சுழற்றி அடித்து அந்த துரும்பை பறந்து போக செய்வோம்னு அவரும் முயற்சி பண்ணார். சிறு துரும்பு தான், அசைக்க முடியல வாயுவாலையும். அதே மாதிரி இந்திரன், என்ன இவர்களால முடியலையே, அப்போ இது சிறு துரும்பு சொல்லக்கூட, இதை வைத்தவனையும் சாதாரணமானவன் நினைக்க முடியாது, இதை வைத்தவன் யாராக இருப்பான்னு சொல்லி இந்திரன் வந்து திகைத்து போய் யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் உமையன்னை தரிசனம் கொடுத்து சொல்கின்றார், இங்கே வந்த இந்த இயக்கன் பரம்பொருள் சிவபரம்பொருள். ஆகவே சிவபரம்பொருளுடைய ஆற்றல் இருக்குமே என்றால் ஒரு சிறு துரும்பு கூட தலைமை வாய்ந்த பொருளாக விளங்கும். அந்த பெருமானின் ஆற்றல் உங்களிடம் பதிந்திருப்பதனால தான் நீங்களும் இந்த பதவிகளில் இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சிறு துரும்பிடம் அவனுடைய சக்தி பதிமையானால் அந்த சிறு துரும்பும் கூட மிகச்சிறந்த நிலைக்கு அது மிகச்சிறந்த நிலையிலே விளங்கும். ஆகவே அந்த துரும்பின் பெருமைக்கு அந்த துரும்பு காரணம் அல்ல அல்லவா, அது நீங்களும் அந்த துரும்பை போலத்தான். இந்த சக்தி பதிந்ததனால் இந்த ஸ்தானங்களிலே இருந்து வருகின்றீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மூலம் இந்த சிவபெருமானே என்று உணர்த்தினார். ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, பரம்பொருள் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று ஆகமங்களின் மூலம் தெரிய வேண்டும். ஆகவே வேதங்களின் மூலம் என்ன பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து ஆகமங்களின் மூலம் அந்த பரம்பொருள் சிவபெருமானே, அதான் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாறு பாடி என்று சொன்னால், ஆகமத்தை உணர்ந்து அந்த பொருளாக அந்த பரம்பொருளாக சிவபெருமான் விளங்குவதை பாடி. வேதத்திலே சொன்ன பரபிரமமாக யார் விளங்குகின்றார் என்று சொன்னால் சிவபெருமானே விளங்குகின்றார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரமத்தை துதித்து அந்த பரபிரமமாக சிவபெருமானே விளங்குகின்ற பாங்கினையும் துதித்து என்று பொருள் பண்ணுகின்றார். ஏனென்றால் வேதமானது பிற பிற தேவர்களையும் கூட ஆங்காங்கு பிரம்மம் என்ற சொல்லாலே துதித்திருந்தாலும் அவையெல்லாம் உபச்சாரம். ஏன்னா அந்த பரம்பொருளின் சக்தி அவர்கள் மாட்டு பதிந்திருப்பதனாலே என்ன உபச்சாரமாக அவர்கள் அங்கு துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துரும்பு கூட பெருமை அடைந்துள்ளது. விரும்பும் பெரும்புலியூர் எம்பிரான் மேவில் எம்பிரான் அருள் மேவில் சிறு துரும்பும் படைத்தளிக்கும் அகிலாண்ட தொகுதியையே என்று குமரகுரு சுவாமியில் பாடியுள்ளார். சிவசக்தியானது ஒரு சிறு துரும்பிடத்திலே பதிந்து விளங்கினால் அந்த சிறு துரும்பும் கூட என்ன பண்ணுமா, இந்த அகிலாண்ட தொகுதியையே படைத்து காத்து அளிக்குமா, ஐந்தொழி செய்யுமா. ஆகையினாலே காரண கடவுளரை கண்டு வியக்காமல் அவர்களையும் செலுத்தக்கூடிய சிவபரம்பொருளையே வியந்து போற்ற வேண்டும் என்று குமரகுரு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பரம்பொருளை போற்றி அந்த பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமானே என்று ஆகமத்தை சார்ந்து உணர்ந்து போற்ற வேண்டும் என்பது கருத்து. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்பதிலே அந்த கருத்து இன்னும் அழகாக விளக்கப்படுகின்றது. சோதி என்பது ஒளிமயமான பொருள், இங்க ஒளி என்பது ஞானம், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்றுதான் தொடங்குகின்றது திருவம்பாவையே இல்லையா. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாய்மான சுவாமிகளும் அந்த சோதியினுடைய பிரகாசத்தை சொல்லி பாடுகின்றார். ஆகவே இங்கு சோதி என்பது அந்த சிவஞானம், அது சோதி என்பதனாலே ஞானமயமான பொருள் என்ற ஒரு பொது பொருள் கிடைக்கிறது. எங்கும் பறந்திருக்கின்ற பேரறிவு பொருள் சோதி என்பதனால பேரறிவு பொருள் என்று அந்த பொது பெயர் தான் பெறப்படுது. சிவம்ங்கிறது பெறப்படல, சோதின்னா சோதிமயமான பொருள், அதாவது பேரறிவு பொருள். அந்த பேரறிவு பொருளாக இருப்பது யாரு என்று சொன்னால், அப்போ அந்த திருவடையாள மாலையை அடுத்து குறிப்பிடுகின்றார். சூழ் கொன்றை தார்வாடி, அந்த கொன்றை வேந்தன் தான், கொன்றை வேந்தன் தான் சோதிமயமாக இருப்பவன். தன்னுடைய சுரூப நிலையிலே அப்படி பேரறிவு பிளம்பாக இருப்பவன் யாருன்னா, நமக்காக தடத்த திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்துள்ளானே இல்லையா, அந்த சோதி தான் நமக்காக தடத்த திருமேனி கொண்டு சிவபெருமானாக எழுந்து அருளி உள்ளான். இந்த சோதிதான் அப்படி எழுந்தருளி வந்துள்ளது. அப்போ நான் தடத்த திருமேனி தான் நமக்கு உணரக்கூடிய அடையாளம். இப்படி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று அந்த திரு அடையாளங்களை சொல்லியே பாடினார். உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு இல்லையா, வீட்டிற்கு வந்து போனவர் யாருன்னு பையன்ட்ட கேட்டா, பையன் வந்து போனவருடைய அடையாளங்களை சொல்லி சொல்வது மாதிரி அந்த ஞான குழந்தை சிவபெருமானுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லி பாடியது. தொடர்ந்து பாடியுள்ள பல பதிகங்களிலும் சுவாமியினுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லியே பாடுவது ஞானசம்பந்தருடைய அவர் பாடுகின்ற ஒரு அருட்பாங்கு அப்படிப்பட்டது. அதுபோல சோதிங்கும் போது நாம ரூபம் கடந்த நிலை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத பெருநிலை சொரூப நிலை. அந்த சொரூப நிலையில் உள்ள பரம்பொருள் யாரு என்பது இல்லையா, பல கடவுளர்கள் பேசப்படுகின்றார்களே, திருவுருவம் தாங்கி பல தேவர்கள் இருக்கின்றார்களே இல்லையா, இவர்கள் யாரை வந்து அந்த சோதிமயமான பரம்பொருள் சொல்லுவது என்று சொன்னால், கொன்றைய மாலை அணிந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நாமரூபமற்ற பரம்பொருள் தான் இவ்வாறு கொன்றை மாலை சூடி திருச்சடையிலே கங்கை ஆற்றினை ஏந்தி அரவத்தோடும் முக்கண்களோடும் நான்கு தோள்களோடும் நீலகண்டத்தோடும் உமையன்னை ஒரு பாகத்திலே கொண்டு ரிஷப வாகனத்திலே எழுந்துள்ளி வருகின்றார்கள். இது அந்த சோதிமயமான பரம்பொருளின் தடத்த நிலை. ஆகையினாலே இந்த சிவபெருமான் தான் அந்த சோதி கொன்றை வேந்தன் தான் அந்த சோதிமயமா இருக்கிறான். அதனாலதான் சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி என்றான். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்கரா சுவாமிகளும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். அழகில் சோதிமயமா இருக்கின்ற அந்த சொருபனில் இருக்கின்ற பெருமான் தான் தடத்த திருமேனி தாங்கி அம்பலத்திலே திருநடனம் செய்கின்றான். ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி, எந்த பொருள் தோண்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பொருளின் தோற்றம் சிவபெருமான் சங்கல்பத்தினால்தான் அந்த தோற்றம் நிகழ்கின்றது. இந்த பொருள் தோன்றட்டும்னு சிவபெருமான் திருவுள்ளத்தில் சங்கல்பம் கொள்ளணும். ஏன்னா ஒரு விதை முளைக்கணும்னா இந்த மண்ணில் விதை இருக்கணும் இல்லையா, அந்த மண் என்ன செய்யணும், குளிர வேண்டும். வித்துண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் என்று மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல்ல சித்தாந்த சாஸ்திரத்தை இந்த செய்தியை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும், அந்த முயற்சியோட கேட்போம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு சித்தாந்த சாஸ்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பிறகு அதை தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் என்றால் அது மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய உயர்வும் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற பரங்கருணையும் ரொம்ப அழகாக புலப்படும். அந்த நோக்கோடு திருமுறைகளை ஓதி வந்தால் அதை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக மெய்கண்டார் சொல்லியிருக்கின்றார். அது நம்ம சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருப்பதனால நமக்கு நல்லா நன்றாக விளங்குகிறது. அதை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வகுப்பாக இந்த தூத்துக்குடி மாநகரம் போன்ற சிறந்த நகரங்களிலெல்லாம் பல வகுப்புகள் வைத்து நடத்தி பல சிறந்த நூல்களை வெளியிட்டு நமக்கெல்லாம் தெரியும்படி விளக்கியிருக்கின்றார். அதனால தான் நாமெல்லாம் இன்று சிந்திக்க முடிகின்றது. அருமையாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார், நிலத்தில் விதை இருக்கிறது, அது எப்போ முளைக்கும், அந்த நிலம் குளிர்ந்த போது இந்த விதையானது முளைக்கும். அதான் விதை முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம். அதை மாதிரி சிவபெருமானுடைய அருள் நிறைவுக்குள்ளே, சிவபெருமானுடைய அருட்சக்தியின் நிறைவுக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ள விதை அடங்கியிருக்க மாதிரி நிலத்துக்குள்ள அந்த விதை அடங்கி இருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய அந்த சக்திக்குள்ளே, சிவசக்திக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற விதை அந்த நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது, நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. அதுபோல சிவசக்திக்குள் அடங்கி இருக்கின்ற அந்த முதற் காரணம், அந்த சிவசக்தி சங்கல்பித்த போது காரிய உலகங்களை தோற்றுவிக்கிறது. சிவசக்தி சங்கல்பம் கொள்ளணும். சங்கல்பம்னா என்ன? நினைத்தல். சிவசக்தி தெருவுள்ள நினைக்கணும். இந்த முதல் காரண மாயையிலிருந்து இன்னென்ன மாதிரி உலகங்கள், இன்னென்ன மாதிரி உடம்புகள், பூவன போகங்கள் எல்லாம் தோன்றட்டும் அப்படின்னு சிவசக்தி நினைக்கும் போதுதான் அந்த சிவசக்திக்குள்ள அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து இந்த உலகங்கள்லாம், விதையிலிருந்து செடி தோன்றுவது மாதிரி அந்த முதல் காரணத்து மாயையிலிருந்து உலகங்கள் உடல்கள் எல்லாம் தோன்றும். அவனுடைய சங்கல்பத்தினாலதான் அத்தனையும் என்று அருமையாக சொன்னான். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல அருமையாக சொல்லியிருப்பார். ஆகவே இப்படி உலக தோற்றத்துக்கே இந்த சிவம் தான் காரணமா இருக்குது. சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் உலகம் தோன்றுகிறது. அது மாதிரி சிவ சங்கல்பம், சிவ சங்கல்பம் வரும்போது தோன்றிய உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று அவர் சங்கல்பம் கொள்ளும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. சிவசக்தியாகிய அம்மையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றி துதிக்கக்கூடிய ஒரு வடமொழி தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தோத்திரம் என்பது. அதில் அம்மையை ஆயிரம் திருநாமங்களால் போற்றியுள்ளார்கள். அதில் ஒரு திருநாமத்தில் எப்படி போற்றுகின்றார்கள் சொன்னால், இந்த கண் இமைகளை மூடி திறப்பது மாதிரி, அது எப்படி எளிய செயல், அது மாதிரி சகல புவனங்களையும் தோற்றுவிக்கின்றாள், ஒடுக்குகின்றாள். கண் இமைகளை மூடி திறப்பது போல் சகல புவனங்களையும் தோற்றுவித்தும் ஒடுக்கவும் செய்கின்ற பெருமாட்டிக்கு வணக்கம் என்று ஒரு நாமம் சொல்கின்றது. அதை மாதிரி அந்த சிவசக்தியினுடைய சங்கல்பத்தினால்தான் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்கள் இடைப்பார வேண்டும், உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று நினைத்தால் போதும் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. நினைத்தாலே போதும், வேற எதுவும் உங்கள் கருவிகரணங்களை கொண்டு முயன்று எதுவும் செய்ய வேணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் சுவாமியினுடைய எண்ணத்துக்கே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆதியமாகவும் இருக்கின்றார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தமக்கு ஆதி அந்தம் இல்லாதவர், தமக்கு தோற்ற ஒடுக்கம் இல்லாதவர், ஆனால் உலகங்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அதனால ஆதி திறம்பாடி, அந்தம் ஆமா பாடி. இந்த அந்தம் ஆமா பாடி என்பதையும் அந்தம் ஆமாறு பாடி என்று கொள்ள வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்பதை விளக்கின. பல பல வேதப்பட்ட பிறவிகளிலேயும் பல வேதப்பட்ட அனுபவங்களிலும் செலுத்தி வளர்த்து அப்புறம் பக்குவம் வந்த சமயத்திலே பிறவிக்கடலிருந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெய்வளையின் பாதத்திறம்பாடி திருவடியினுடைய அந்த வல்லமையை பாடி நாம் ஆடுவோமாக என்பது இந்த பாடலுடைய கருத்தாக உள்ளது.
2: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: இடரினும் தளரினும் தும்மலோடு அருந்துயர்.
1: பாடியிருப்பவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். ஓம் சிவாய.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருச்சிற்றம்பலம் மூப்பதும் இல்லை சுந்தரமூர்த்தி நயன் அருளி செய்தது பண் நட்டராகும் 2வது திருப்பதிகம் பண் வரிசையில் 18வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மணிவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 9வது திருப்பதிகம், திருப்பொற்சுண்ணம், தில்லை சிதம்பரத்தில் அருளியது. ஆனந்த மனோலயம் என்கிற அமைப்பில் அடிகள் பெருமான் பாடி கழித்த இப்பதிகம் ஆனந்த பைரவி ராகத்தில் பாடப்பெறுகிறது. திருச்சிற்றம்பலம்.

திரு அண்ட பகுதி நாம் நினைவு கூறும். திரு அண்ட பகுதினு இருக்கும்போது கொஞ்சம் அந்த தலைப்பு திரு அண்ட பகுதி என்றுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஏன் இந்த அண்ட பகுதினு தொடங்குது கேட்ட, இந்த நூல் இப்ப நம்ம படிக்க போகிற அந்த பகுதி, இந்த பகுதி திருவாசக பகுதி அண்ட பகுதியுமே தொடங்குது. அப்படி தொடங்குவதனால அந்த தொடங்குவதையே பெயராக வைத்துட்டாரு. தொடங்குவதே அப்படி வைக்கிறது உண்டு. அதுபோல இன்னொரு பகுதி இருக்குது இந்த திருவாசகத்திலேயே, அந்த தொடங்குற பகுதியே பெயரா வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சஸ்பென்ஸ்ல வைக்கலாமா? இத சொல்லிடலாமா? சொல்லிடணும். பண்டாயனான்மறை என்ற ஒரு பகுதி, அந்த அந்த பதியம் தொடங்குறதே பண்டாயனான்மறையும் என்று தொடங்குறது. அதுக்கு தலைப்பு என்ன வச்சுட்டாங்க? பண்டாயனான்மறைன்னு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் கேட்டா, திருவாசகத்தில் பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருப்பன எவை அப்படின்னு கேட்டா இரண்டு, ஒன்று திருவண்ட பகுதி, இன்னொன்று பண்டாயனான்மறை. சிவகாசியில் அப்படிதான் வினாவா குறிச்சுக்கிறாங்க. குறிச்சுக்கிட்டு சைக்கிள் சைவ் போட்டு எல்லாரும் குடுத்து அதுக்கு விட என்ன எத்தனை வயது இல்ல. திருவாசகத்தில் பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருக்கிற பகுதிகள் எவை? இரண்டு, ஒன்று திருவண்ட பகுதி, இன்னொன்று பண்டாயனான்மறை. சரி, நல்லது. ஒன்று இன்னொன்று திரு, இப்ப பாட்டு எப்படி தொடங்க போகுதுன்னு கேட்டா அண்ட பகுதியின் உண்டை திறக்கம் என்று தொடங்குறது. அப்ப திருங்கிறது நம்ம வந்து அந்த மரியாதைக்காக உயர்வுக்காக சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கொள்றோம். சரி, அப்ப திரு அண்ட பகுதினு தானே இருக்கணும். திரு வண்ட பகுதின்னு வானா இருக்குதே, வானா இருக்குதே. இதெல்லாம் நல்லா படிச்சிடணும். அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்ன பண்றது. இந்த திருங்கிறதுல இர் பிளஸ் அப்ப ஊனா இருக்குது. திருங்கிறதுல அண்ட பகுதிங்கிறதுல ஆனா இருக்குது. இந்த ஊனாவும் உயிரெழுத்து, ஆனாவும் உயிரெழுத்து, ரெண்டு உயிரெழுத்து. இந்த ரெண்டு உயிரெழுத்து சேராது. ரெண்டு செல்வந்தர் சேராம சேருவாங்களா? சேரணும். ஏன்னா அவங்களும் பிரஷர் இருக்குது, இவங்களும் பிரஷர் இருக்குது. வணக்கம் நன்றிம்பாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க. அல்லது யாராவது இருந்து அறிமுகப்படுத்தி, ஐயா இவங்கதான் அந்த ஊர்ல அப்படின்னா, ஐயா இவங்க சொன்னதான் இவங்க தானா பேச மாட்டாங்க. அது போல ரெண்டு உயிரெழுத்து வந்து எதுல திருங்கிறதுல இருக்கிற ஊ அந்த போய் ஆனா, இந்த ஊன ஆனா ரெண்டும் பெரிய தகுதி வாய்ந்தது. அதனால இது அதோட சேராது, அது இதோட சேராது. தனியா இப்படி சேராத எழுத்துக்களை சேர வைப்பதற்காக ரெண்டு எழுத்து தயாரா இருக்கு. தமிழில ரெண்டு எழுத்து இருக்கு. ஐநா சபைன்னு செய்யறதுக்கு அப்படிலாம் சொல்றது என்ன பண்றது விளங்குறதுக்காக. ஐநா சபை என்ன செய்யுது, இந்த மாதிரி வந்து ஈராக்கு உடனே போர் கொடுத்ததுன்னா அமெரிக்கா மேல அமெரிக்கா ரெண்டு பேருக்கு சமாதானம் செய்யுது, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படியா செய்யக்கூடாதுயா, போர்னா என்னத்துக்கு தேவையில்லை இல்லவா என்று சொல்லுது பாருங்க. அது போல ஐநா சபை போல இந்த இணையாத ரெண்டையும் இணைப்பதற்கு ரெண்டு எழுத்து இருக்கு. ஒன்னு யூ, இன்னொன்னு யானா போட்டு புள்ளி வைக்கணும். யானா போட்டு இந்த ரெண்டு எழுத்துன்னா இணையாத உயிரெழுத்துக்களை இணைப்பதற்காக வரும் என்று நம்முடைய மொழியில கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ திரு அண்ட பகுதி என்றிருக்கும் போது இந்த யுவண்ணா வந்த உடனே என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த ஆணாவையும் கிடைக்கிறது போங்க, எல்லாம் நம்முடைய தமிழனம் தான், யாரும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஆணா சொல்றது. அப்புறம் இந்த ஊரு பாருங்க, என்ன யாருங்க அவங்க, ஆணா யாரு நீங்க ஊனா யாரு, எல்லாம் நம்ம யாரும் ஊரே யாவரும் கேளிர் சொன்ன உடனே சரி அப்படின்னு உடனே இந்த யுவண்ணா வந்து யுவண்ணாவோட ஆணா சென்றதுன்னா வானா திரு வண்ட பகுதி. இது மொழியியல். இப்படி இணையாத ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைய வைக்கிறதுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டா உடம்படு மெய். உடன்படாத ரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடம்பட சேர்ந்து சேர்த்து வைக்கிற மெய் எழுத்துக்கு உடம்படு மெய். இதுல எனக்கு இலக்கணம் இதெல்லாம் வந்து பிளஸ் எல்லாம் படிச்சோம்னா நிச்சயமா தமிழாசிரியர்கள் ஐயா எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல ஈ என்பது அப்படி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், மாயிறு ஞாலம் எல்லாம் மலரணி வணங்கும் போலும். யார் தேவாரம்? அப்பசாமியில் தேவாரம். மாயிறு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் இருக்குது. இங்கதான் மா நெட்டெழுத்து,
இரு இனா உயிர் எழுத்து. இங்க மாங்கிறது இம் பிளஸ் ஆ மா, எனவே ஆவண்ணாவும் இந்த ஈனாவும் ரெண்டு உயிரெழுத்து. இந்த ரெண்டு உயிரெழுத்தும் சேராது, சேராத உயிரெழுத்த சேர்ப்பதற்கு ரெண்டு எழுத்துன்னு சொன்னேன். முன்ன ஒரு இவ்வண்ணா வரும்னு, இங்க இயன்னா வந்து இ. அப்ப மா என்பதுல ஆவண்ணாவும் இருங்கிறதுல இந்த ஈனாவும் இந்த ரெண்டையும் இணைத்து இந்த இ வந்தவன்னு, இ பிளஸ் இ இந்த இ இந்த யானாவில போனது. மாயிரு ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் என்று வந்தது. அப்போ இணையாத உயிரெழுத்துக்களை இணைவிப்பதற்காக வருவது யகரத்தில் யானா போட்டு மேல புள்ளி வைக்க ஈ என்பதும் இவ்வண்ணாவும் வரும். இதுக்கு உடம்படுமையும் தெரியும். இது போலத்தான் நீங்க பின்னால படிக்க போற திருவம்மானிங்கிறதும், திரு அம்மானி திருவம்மானி என்றது. திரு எம்பாவை திருவெம்பாவை, திரு ஏசரவு திருவேசரவு திருவேசரவு, இதெல்லாம் அந்த உடம்புடுமைதான். நீங்க இது ஒண்ணு சொன்ன இலக்கணம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப திருவேசரவு இந்த திரு ஏசரவு தான் திருவேசரவு, திரு எம்பாவை தான் திருவெம்பாவை, திரு அம்மானை தான் திருவம்மானை, திரு அண்ட பகுதி தான் திரு அண்ணாமலை. அடாடாடா பாத்தீங்களா, அப்படி இல்ல திரு அண்ணாமலை, இவன் நான் வந்து திரு வண்ணாமலை. நம்ம ஊரே உடம்புடுமைதான். அந்த அளவுல திருவண்ட பகுதி, திருவேசரவு, திருவம்மானை, திருவண்ணாமலை எல்லாம் இவ்வண்ணா வந்தது. மாயிறு ஞானம் எல்லாம் ஈ வந்து மாயிறு, இப்படி உடன்படாத எடுத்துக்கள் வந்தது என்று. இப்ப இது மாதிரி படிச்சுக்கோங்க, இனிமே திருமுறையில இது மாதிரி வருடங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆஹா இதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் இல்ல திரு அண்ட பகுதி. இனிமே மூன்றாவதாக இத வந்து என்ன கூறுகிறது, ரொம்ப அருமை. நான் சொல்லிருக்கிறேன், அந்த ஒரு சின்ன ஒரு தொடர் தான். யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, ஐயா இந்த திருவண்ட பகுதி முழுதும் என்ன கூறுகிறது அப்படின்னு. சும்மா ஒத்த வரியில சொல்லணும், ஒத்த வரி என்ன சொல்றது, சிவனது சூல சூக்கமத்தை வியந்தது. அப்பா என்ன விளங்குது, என்ன விளங்குது, சித்தாந்தம் படிக்கும் போது விளங்குது. சூல பஞ்சாட்சரம்னா என்ன பஞ்சாட்சரம், சூக்க பஞ்சாட்சரம்னா அது போல சூல உடம்பு சூக்கும உடம்பு. சூல உடம்பு என்னென்ன எல்லாருக்கும் தெரியுது, அந்த பெரிய பெரு உடம்பு. சூக்கம் உடம்புன்னா நுண்ணுடம்பு, உள்ள உடம்புக்குள்ள இருக்கிற உடம்பு, அதுதான் இங்க. அப்போ சிவபெருமானது சூல சூக்குமத்தை வியந்தது. சூலம்னா அவன் எப்படி இருக்கிறான், அண்டத்துக்கெல்லாம் அண்டமாக இருக்கிறான், ரொம்ப சின்ன துளிக்கெல்லாம் துளியாகவும் இருக்கிறான். அப்போ அவனுடைய பெருவடிவையும் வியந்து நுண்வடிவையும் வியந்தது. அப்ப தூள சூக்குமத்து வியந்தது அப்படின்னா அவனுடைய பெருவடிவையும் பேசுகிறார்கள், அவனுடைய மிக சின்னதாக நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே, அது மிக சின்னது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அப்படி சின்னதாக இருக்கான், மிகப்பெரியவனாக இருக்கிறான். எனவே பெருமான் பெரியவருக்கு பெரியவனாய் சிறிதற்கு சிறியவனாய் இருக்கின்ற தன்மையை வியந்தது. அப்ப இந்த திருவண்ட பகுதி முழுவதும் சொல்ல போவது இதுதான். இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள போனாதான் இப்ப பகுதியை நல்லா விளங்கும். அதுக்காக சொல்ல இதெல்லாம் விட்டுறப்படாது. திருவாசகத்துல பெரியவங்க எழுதி வச்சது அதுல பாருங்க. இப்ப இவ்வளவு இவ்வளவு நீளமா நம்ம படிக்க போற ஒரு பகுதியில என்ன ஐயா நீங்க முழுவதும் சொல்லுதுன்னா, இறைவனது சூல சூக்கமத்தை வியந்தது, இறைவனது பரு உடம்பையும் நுண்ணுடம்பையும் நோக்கி வியந்து பாடியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். இப்படியாக இவற்றை எல்லாம் நினைவு கொண்டு இனி நாம் உள்ளே போகிறோம். உள்ளே போகின்ற பொழுது ரொம்ப அருமை. முன்னால என்ன அப்படி கேட்டா, முதல் பகுதி அந்த தூளம் தூக்கமும் இந்த ரெண்டையுமே வியந்து பாடுகின்ற தொடக்கமே தொடங்குகிறார். அப்படி என்ன, அண்ட பகுதியின் உண்டை திறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. அருமையான பகுதி. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தை விஞ்ஞான அமைப்புல இங்கிருந்து மேலே சென்றால் காற்று இயக்கம் இருக்காது, அதனால காற்றை இங்கேயே பிடிச்சுக்கிட்டு போய் மெதுவா அவங்க மேலே விண்வெளியில சென்று
போய் செவ்வாய் மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள், அப்புறம் இந்த மண்டலத்தை சூரிய மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் போய் சொல்றோம். எப்போ 20 நூற்றாண்டுல விஞ்ஞான அறிவு வந்து இவங்க எவ்வளவோ தம் கட்டிக்கிட்டு ரொம்ப கடினப்பட்டு போய் பார்த்தாங்க. இவர் 2 நூற்றாண்டோ அல்லது 8 நூற்றாண்டோ, 2 நூற்றாண்டிலிருந்து 8 நூற்றாண்டு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறோம் முனிவாசர் காலம், 2000 ஆக 8000 ஆக. ஆகவே இன்னைக்கு ஒரு 1200 ஆண்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெரியவர் நம்ம தென் இந்தியாவில தென்பகுதியில, அது மதுரையில திருவாதூர்ல தோன்றி மதுரையில மாண்புமிகு அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னிலேயே உலகில் அண்டங்கள் பல இருக்கின்றன, அந்த அண்டங்கள் எல்லாம் மிகப்பெரியன என்ற உண்மையை சொல்லியிருக்காருல்லே, சொல்லியிருக்காரு. அவருக்கு எந்த விஞ்ஞான அறிவு, எந்த ஆங்கிலேய அறிவு, எந்த அமெரிக்க அறிவு, எந்த ரஷ்ய அறிவு வேண்டும். ஆகவே அவருக்கு அந்த தெரியும். எனவே அந்த பகுதியின் உண்டை பிறக்கம், அந்த பகுதிங்கிறார் அண்டங்கள் பல, அந்த அண்டங்கள்ல ஒவ்வொரு பகுதியும் சரி ஒவ்வொரு பகுதியும் கூட உண்டை பிறக்கம். அங்க ஒரு அருமையான ஆராய்ச்சி, அண்டங்கள் எல்லாம் என்ன வடிவில் இருக்கின்றன. இப்ப நீங்க ஜாகிரதை என்ன சொல்றோம், இந்த உலகம் எந்த வடிவில் இருக்கு, உருண்டை. அந்த உருண்டை கூட கொஞ்சம் முன்ன சொன்ன இப்ப கொஞ்சம் கேட்டா முட்டை வடிவு, அது முழுமையான உருண்டை அல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நீண்ட ஆனா வளைவு, நீண்ட வளைவு என்று கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, முட்டை வடிவாக உருண்டையாக இருக்கின்றன என்று எப்ப படிக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல எல்கேஜி யூகேஜில போய் படிக்கிறோம். அன்னைக்கு மணிவாச பெருமான் எந்த எல்கேஜியோ எந்த யூகேஜியோ இல்ல, ஆனால் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் உருண்டையாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும், அளப்பரும் தன்மை. போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க, கொடியை நட்டு விட்டு அங்க இருக்கிற மண் எடுத்துட்டு வரான், ஏன்னா தான் போனீங்கிறதுக்காக. ஆனா அங்க உள்ள பார்த்தா அந்த உண்டை பிறகு அந்த உருண்டையா இருக்கிற அந்த வடிவினுடைய அந்த அமைப்பு இருக்குது, அது அளப்பரும் தன்மை. அதை ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா மண் எப்படி இருக்குது, அங்க இருக்கிற செடிகொடி எப்படி இருக்குது, அங்க நிலவுகிற உயிரினங்கள் எவை, அங்க எப்படி காற்று இயக்கம் இருக்கிறது, அங்கிருந்து விண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது, அல்லது மண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது. இவ்வளவு என்ன பண்றோம், ரூபாயை கொட்டி பவுனை கொட்டி போய் பார்த்துட்டு வர்றான் இன்னைக்கு. ஆனால் போற போக்குல மணிவாச பெருமான் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை. ஒவ்வொரு அண்டங்களையும் நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய அறிவினால் அளக்க முடியாதுடா, அளப்பரும் தன்மை. உள்ள போய் பாத்தீங்கன்னா வளப்பெரும் காட்சி, உள்ள ஒவ்வொரு அண்டங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அடே இப்ப நம்ம போறோம் கொடைக்கானல் போறோம், அங்க ஒரு விதமா இருக்குது. கன்னியாகுமரி போறோம், அடே இங்க ஒரு விதமா இருக்குது. பெங்களூர் போறோம், இன்னொரு விதமா இருக்குது. திருவண்ணாமலை வர்றோம், இங்க ஒரு விதமா. எல்லாம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட உலகம். ஆனா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, திருவண்ணாமலை இதற்கென்ற ஒரு சில தனித்தன்மை, பெங்களூர்னா அதுக்கென்று சில தனித்தன்மை, கொடைக்கானல்னா அதுபடி, ஏற்காடுன்னா அப்படி, குற்றாலம்னா அப்படி, இப்படி. ஆகவே நாம் இருக்கிற மண் உலகத்திலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காட்சி உடையதாக இருக்கு, காட்சி உடையதாக. அதனால அந்த அண்டங்களும் அளப்பரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். நீ ஒரு அண்டத்தினுடைய அழகை பார்த்துட்டு இன்னொரு அண்டத்தை பார்த்த அடே இது மாதிரி அது இல்லையே, இன்னொரு அண்டத்தை பார்த்த அடே இது மாதிரி அது இல்லையே என்று அந்த வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அதனால எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டு அல்ல, அவ்வளவு இருக்கான். அப்பா ஆண்டவனுடைய படைப்புல இவ்வளவு பெரிய அண்டங்கள், நம்ம ஏதோ இந்திய திருவண்ணாமலை தென்னிந்தியா அப்படின்னு கேட்டுக்கிறோம், இது எங்கேயோ ஒரு சின்ன பகுதிப்பா, இது போல எவ்வளவு பகுதி இருக்கு தெரியுமா. மேல வேற உலகம் இருக்குதான், கீழே வேற இருக்குதான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கடிவு பாதமலர். அப்ப பாதாளம் ஏழு இருக்கான், அது கீழே இருக்குங்கிறாங்க பெருமானுடைய திருவடி. இப்படி என்ன, ஆகவே இப்படி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடில் பகரின், 101 கோடியும் மேற்பட விரிந்தன. அவ்வளவு பெரிய அன்னங்கள் எல்லாம் இருக்கின்றன பெருமானுடைய படைப்பில, மேற்பட விரிந்தன. இல் உடை கதிரின் துண்ணனுப்புறைய
சிறியவாக பெரியோன். இதான் தூள தூக்குமம் அல்ல, இது தூளம் பெரிசர் தூள வடிவ சொல்ற. அவ்வளவு பெரிய அண்டங்கள் எல்லாம் கூட நூற்றோடு கோடியும் மேற்பட நூறு நூற்று கணக்கில் அப்படி விரிந்து கலந்தாலும் கூட அவையெல்லாம் எங்கள் பெருமானை நோக்க ரொம்ப சின்னது, மிகச் சின்னது அப்படின்னு. எந்த மாதிரி சின்னதுன்னு கேட்டது. எந்த நீங்க எல்லாம் மாடி வீட்டில் இருக்கீங்கப்பா, கூரை வீட்டில் இருக்கிறவங்க கிட்டதான் அது சாகுங்க. கூரை வீடு இருக்கு, கூரை வீட்டுல இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு சிறு தொலை இருக்கும், சிறு தொலைல சூரியனுடைய ஒளி அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கும். அந்த ஒளியில நீங்க நுண்ணிய பாத்தீங்கன்னா சின்னதா கொசு கூட சின்னதா அப்படியே சிரிச்சிட பறந்துகிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். இதுல அணுக்கள் பறந்து இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லயும் குறை உள்ள உண்டு. குறை விடனா அப்படி அந்த ஒரு ஒளி வந்ததுன்னு சொன்னா அந்த ஒளியில அப்படியே சுத்திட்டே இருக்கும். அது எவ்வளவு ரொம்ப சின்னது, எறும்ப விட கொசு விட சின்னது. எங்க பெருமானுடைய நிலையை நோக்க முன்ன சொன்னமே அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றனில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னமே அந்த அண்டங்கள் எல்லாம் எங்க பெருமானது வடிவை நோக்கும் போது இந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள, அதுல பறக்கிற அந்த சின்ன அணு இருக்கு பாருங்க, அதை விட அந்த அண்டங்கள் சின்னது எங்க பெருமான் வருவோம். எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாத்தீங்களா, எந்த விஞ்ஞானம் உங்களுக்கு தாங்குச்சு, ஒரு விஞ்ஞானம் இல்லை. கதிரின் இல்லைன்னா வீடு, வீட்டுக்குள்ள அந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க அந்த வழி வரும் வருமானால் இல் நுழை கதிரின் அந்த கதிரில என்ன இருக்கு அப்படியே சின்ன சின்ன சின்ன சின்ன பறந்துட்டு இருக்கும். சின்ன அணு புறைய இந்த சிறிய அணுவா இருக்குதே

விஸ்வரூபம் வடமொழி, நேர் தமிழ் பெருவடிவு, பெருவடிவு. ஆகவே அந்த பெருவடிவு அப்ப அப்படி இருப்பான். அப்ப இவ்வளவு அண்டங்கள்லாம் கூட அவ்வளவு பெரியதும் பெருமானை நோக்க சின்ன அணு, பெருமான் அவ்வளவு பெரியவனாக இருப்பான்.

பிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேருழியும் நீக்கமும் நிறையும் தூக்கமொடு தூரத்து சூறை மாறுதத்து எரியது வடியில் கொட்ட பெயர்க்கும் குழகன். நம்முடைய அளவில் அளவில்லாத ஆற்றல் சொல்ற எப்படி இருக்குமா? அவன் என்ன செய்கிறான்? சரி, ரொம்ப எண்ணி பாத்தீங்கன்னா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் அப்படின்னாரு. வேதியன், வேதியன்னா இங்க பொதுவா பிரம்மாவை குறிக்கும். வேதியன் தொகையோடு எத்தனையோ பிரம்மா, 100 கோடி திரமர்கள் நுங்கினார். உடனே அப்பர் சுவாமிகள், 6 கோடி நாராயண ரங்கணி. ஐயா, நமக்கு இந்த மாதிரி உலகத்துல இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லாம் படைக்கிறாரு, அந்த பிரம்மா எத்தனை இருப்பாருனாரு? அது கோடான கோடி பிரம்மாப்பா அப்படின்ட்டாரு. இந்த காக்கிற காத்திரத்தில் இருக்கிற அந்த நாராயணர், அவர் 100 கோடி பிரபல் நுங்கினார். அதுக்கு 6 கோடி நாராயண ரங்கனை, எத்தனையோ 6 கோடியில் ஒருத்தனது. ஐயா, இந்த இந்திரன், ஆமா இந்த பிரம்மாவே திருமாலே இவ்வளவு தொகைன்னு சொன்ன, 7 கங்கை மணல் எண்ணில் எந்திரர். கங்கையில் இருக்கிற மணல் என்னால் எல்லாம் இந்த இந்திரன் எண்ண முடியாது. வராங்க இந்த பிரம்மா எப்படி, திருமால் எப்படி, இந்திரன் எப்படினாரு, இதெல்லாம் இல்லாத ஒரு ஒரு எப்பவும் நிலையா இருக்கிறது யாருனாரு? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனி. அடிவில்லாத ஒரே ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் இருக்கும் என்றால் அது பெருமான் தான்.

முத பாட்டு திருவம்பாவை. அதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, அரிய ஜோதி பெரிய ஜோதி. ஆகவேதான் அவங்க ஒருவன்தான் ஈரில்லாதவன். அதனால தேரியன் தொகையோடு எத்தனையோ பெருமாவந்து வந்து போனான், மாலவன் தொகுதியும் எத்தனையோ திருமால். இவங்கெல்லாம் வந்து என்ன சார், இவங்கெல்லாம் கொண்டு என்ன செய்யறார் பெருமானாரு? இவர்களை கொண்டு தோற்றமும் சிறப்பும், தோற்றம்னா படைப்பு, சிறப்புன்னா காப்பு. இங்க பாத்தீங்களா, சிறப்பு என்பதற்கு காத்தல்னு பொருள். இந்த இடத்துல எந்த இடங்களிலும் சிறப்புனா காத்தல் இல்ல, இந்த இடத்துல முன்னால தோற்றம் பின்னால ஈருன்னு சொல்லி நடுப்புற சிறப்புங்கிறதுனாலயே தீக்கொட்டு காத்தல் என்ற. தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு, ஈற்றொடுன்னு அழித்தல். இந்த மூன்று தொழிலையும் புனரிய மாப்பேர் ஒழியும் நீக்கமும் நிலையும். இந்த உலகத்துல இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு படைக்கிறதையும் காக்கிறதையும் அழிக்கிறதையும் மீண்டும் படைப்பது மீண்டும் காப்பது மீண்டும் அழிப்பது என்று சொன்னா எங்க பெருமான் விடாமல் எத்தனையோ ஊழி காலமா செஞ்சிட்டு இருக்கிறான். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும், அப்புறம் மீண்டும் என்ன எல்லாவற்றையும் ஒடுக்கின பிறகு மீண்டும் தோற்றுவிப்பான், அப்புறம் காப்பான், அப்புறம் ஒடுக்குவான், மீண்டும் தோற்றுவிப்பான். ஏ சார், உங்க ஆளுக்கு வேற வேலை கிடையாது கேப்பானா இல்லையா? சாதாரண ஒரு ஆளு என்ன சொன்னீங்க, தோற்றுவிப்பான் காப்பான் அழிப்பான், திரும்ப தோற்றுவிப்பான் காப்பான் அழிப்பான், இதே வேலையா என்னது? இல்லடா மக்கு, ஒன்னையும் நான் என்னையும் கரையேற்றுறதுக்காக இவ்வளவு செய்யறேன், இல்லைன்னா எதுக்கு பின்ன? நீ அம்மா எத்தனை தரம் வந்து இப்ப ஏன் இருநூறு செட்ல அட்டம்ட்டு வந்து நாலு தரம் அஞ்சு தரம் வச்சிருக்கிறேன்? ஏன் ஒரே தரம் வச்சிருக்கமே, ஒரே தரம், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே. ஒண்ணுல போச்சு ரெண்டுல போச்சுங்கிறவங்க எங்க நீ கரை தேடுறது? இப்ப ஞான சம்பந்தம்லாம் ஒன்னுலயே கரை தேடி விடுறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி விடுறாங்க, மணிவாசர் வாங்கி விடுறாங்க, நாமா என்ன பண்றது? போச்சுல்ல, அதனால ஏமி நான் தர வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? இது மாதிரி கடைசியில வர கடமாட்டையும் வந்தாதான் நம்ம பட்டி சாத்தணும். பட்டி சாத்தணும் எப்போ சாத்தணும்னு கேட்டா, நல்ல விசுவ மாடு எல்லாம் வந்துருது முன்னால அம்மாவான்னு கட்டிட்டு வந்துருது, சிலது நொண்டி அது கண் ஊட்டியும் இல்ல செத்து போச்சு, அந்த மாடு வருது என்ன பண்றது? முறக்கு முறக்குன்னு வரும். ஆனா நீங்க அந்த இது சாத்துறது எப்ப சாத்தணும்னு கேட்டா, அந்த மாடும் வந்த பிறகுதான் சாத்தணுமே தவிர, அது போனா போய் விட்டுறத அதுதான் நம்ம அதுதான்

0: வரவேற்பு கொடுப்போம். வாடா ராஜா, முடியல உன்னால காலு, எல்லாரும் முன்ன வந்துட்டு வேண்டா ராஜா, நீ வராம நான் கதவு சாத்துவனா அப்படின்னு செய்யணும்ல. நமக்கு இருக்கிற கருணை ஆண்டவன் இருக்காத, அதனாலதான் ஏன் திரும்ப திரும்ப நாம வந்து அந்த மாதிரி கரையாறாம இருப்பது. இன்னொருத்தங்க இருந்து வந்தேன், அந்த இவ்வளவு பெரிய வேலையை மனுஷன் விடாம செய்யறாருன்னா பெரிய காரியமாச்சுங்கிறேன்னாரு. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, விளையாட்டா இருக்கும்ல எங்க பெருமானுக்கு. இப்ப சாதாரண ஆளு சைக்கிள் இன்னைக்குதான் கத்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவன் ஒரு புளி மூட்டையை தூக்கி வச்சுட்டு போறதுன்னா சங்கடம். சைக்கிள்லயே பிறந்து சைக்கிள்லயே வளர்ந்துருக்கான் ஒருத்தன், அப்படின்னு சரி சும்மா ஏறி உக்காரியா, ஒரு ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்கு அதையும் தூக்கி வையா, சைக்கிள் மட்டும் தாங்கணும், நான் தள்ளிடுவேங்கடா அப்படிங்கிற அது மாதிரி நமக்கெல்லாம் பெருசா இருக்குது. அவன் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அவனுக்கு விளையாட்டா இருக்குது. இது மூன்றையும் செய்யறது இப்படியெல்லாம் மாப்பேர் ஒழியும் ஏற்றோடு புணரிய நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூலத்து சூக்கமோடு. இங்க சூக்கம் என்னன்னு கேட்டா ஒடுக்கமும் செய்கிறான் சூக்கம். அப்புறம் தூலத்து மீண்டும் தோற்று வைக்கிறான், தோட்டி வைக்கிறான் அல்லவா. எது போல சூரை மாறுதத்து, சூறக்காற்று அடிச்சதுன்னா அந்த சூறக்காற்று அடிக்கும் போது எரியது வழியில் அந்த காத்துல சில சின்ன தூசு என்ன மாதிரி இருக்கும், இது பறந்து இருக்கும். சாதாரண காத்துலயே வந்து அந்த தூசு பறக்கும், நல்ல பெரிய இந்த மாதிரி சூறாவளி காத்துல சின்ன தூசி என்ன பண்ணும், அப்படியே பறந்து நிற்கும். அது போல இந்த உலகத்தை காத்தும் படைத்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் இருக்கிறானே, அது கொட்க பெயர்க்கும் குடகன். இந்த உலகத்தை அப்படி ஆட்டி வைப்பான எங்க பெருமான், பெருமான் அப்படியாக இருக்கின்ற குடகன். குடகன் என்ன, இளமையாக இருக்கின்ற பெருமான் அல்லவா. முழுவதும் படைப்போன் படைக்கும் படையோன், சரிதா இந்த படைக்கிறத வந்து பிரம்மால சொல்றீங்க அப்படின்னாரு. ஆமா பிரம்மா படைக்கிறாருன்னு என்ன அர்த்தம், அந்த படைக்கிற தன்மையை அவனுக்கு பின்னாலிருந்து தர்றாருன்னு அர்த்தம். படைக்கிற தன்மையை யார் தர்றா, அவர் பின்னாலிருந்து தர்றாரு. எந்த நேரத்திலையும் 356 பயன்படுத்துவார். ஆமா அன்பிட்டுனா தூக்கி வச்சிருவார். படைப்போன் படைக்கும் படையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள். இந்த காத்திற்காக திருமால் போட்டிருக்கமே அவருனாரு, எல்லா உலகத்தையும் அவர் காப்பார், அவரை நம்ம பெருமான் காப்பார். அங்கேயும் 356 ஆமடான்னா அப்படின்னா, அதனால காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன். கொஞ்சம் நிதானமா கவனிக்கணும் இந்த இடத்துல மட்டும். இப்போ இந்த உலகையெல்லாம் படைக்கிற பெருமன் அவனையும் படைப்போம், இந்த உலகமெல்லாம் காக்கின்ற பெருமான் திருமால் அவரையும் காப்போன், இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கின்றவன் யார், உருதிரன், அவனையும் அழிப்பவன் சொல்ல. பிரம்மாவுக்கு சொன்னார், திருமாலுக்கு சொன்னார், அழித்த கடவுளாக இருக்கிற உருதிரன் அந்த உருதிரனையும் அழிக்கும் கடவுள்னு சொல்லல. ஏன், உருதிரன் இவர் அம்சம், பெருமானுடைய அம்சம், ஆதலால் அவன் அம்சமே பெருமான் அம்சமானதுனால உருதிரன் இது அவனையும் அழிக்கின்ற கடவுள் சொல்லலாம். இது என்ன சிவகாசியில ஒரு கேள்வியா, அந்த டாக்டர் குடிச்சு MBBS குடிச்சுவாரு என்ன, படைப்போன் படைக்கும் என்றும் காப்போன் காக்கும் என்றும் கூறிய மணிவாசகர் துடைப்போனை துடைக்கும் கடவுள் என்று கூறாது ஏன், கேள்வி எழுதுவாங்க. துடைப்போன் துடைப்பவனாக இருக்கிற உருதிரன் சிவபெருமானுடைய அம்சமாதலால் அவ்வாறு கூறவில்லை. அதான் சொல்றது இந்த வினாவெல்லாம் ஐயா மதுரை காமராஜில சைவந்தான் இருக்குது, யூனிவர்சிட்டியில சென்னையில இருக்குது, இங்க இருக்கிற படிக்கிறவங்களுக்கு அந்த வினாவை கொடுத்தாலே சங்கடம் தான், அப்படிப்பட்ட வினாதான். ஆமா எங்க திருவாரூர் உட்கார்ந்து படிக்கிறது, பாடம் வச்சிருக்காங்களா கிடையாது, ஆனா அழகாளுறாங்க அந்த வினாவுக்கெல்லாம் விட. இங்க திருவண்ணாமலை வந்த போது அதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னதான் சிவகாசி ஐயா வினாவை இப்பவே குறிச்சு கொடுத்துருங்கய்யா, நாங்க திருவண்ணாமலை ஜோதிடம் பாக்கிறோம், இங்க விடையும் எழுதுனே. அப்போ படைப்போன் படைக்கும் என்று சொன்னவர் காப்போன் காக்கும் என்று சொன்ன மணிவாசகர் துடைப்போன் துடைக்கும் என்று சொல்லவில்லை. ஏன், அவர் உருந்திர அம்சம் ஆதலால், சிவபெருமானுடைய அம்சம் ஆதலால். அதனால காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். ரொம்ப அருமை, என்ன அருமையான செய்தி எல்லாம். இது சித்தாந்தத்தில் கூட கிடையாது. சித்தாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, காத்தும் படைக்கிறான் காக்கிறான் இதுங்கிறான் ஒடுக்கிறான் அதெல்லாம் சரி சொல்லுது. ஆனா எல்லாத்தையும் ஒடுக்கின போது அவர் என்ன சார் செய்வார்? யாரு கேக்குறது? இப்ப நீங்க கல்லூரி திறந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணுவார்? ரைட்டர் வந்திருப்பார், மற்ற கிளர்க்கு வந்திருப்பாங்க, பியூன் வந்திருப்பாங்க, பையன் வந்திருப்பாங்க, எல்லாம் ஆகும்னு இருக்கு. காலேஜ் லீவு நாள்ல பையன் வரமாட்டாங்க, ரைட்டர் கீட்டர் அவங்களாம் வராம இருந்து வெறும் பிரின்சிபாலா இருந்தா என்னையா பண்ணுவாருனார். என்ன பண்ணுவாரு? சிவசிவம் பார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் ஆனந்தத்து அழுந்தல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் 2 பாடல் மலைபல. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருவடித் திருத்தாண்டகம்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

அறிஞர் கொள். திருக்கச்சி ஏகம்பம். அயோத்தி, அவந்திகா, காசி, காஞ்சி, மதுரா, மாயா, துவாரகா எனும் முத்தித் திருநகர் ஏழனுள் முதன்மை பெற்ற திருத்தலம் காஞ்சி என்பர். காசிக்கு ஒரு இன்ச் காஞ்சி மேலான தலம் என்பர். அதாவது கா சி என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இன்ச் எனும் மெய்யெழுத்து ஒன்றை சேர்த்தால் காஞ்சி என்று வரும் என்பது நயம். தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் என்பது கந்தபுராணம். கல்வியைக் கரையிலாத காஞ்சி மாநகர் என்பார் அப்பரடிகள். நகரேசு காஞ்சி என்பார் பாரவி என்ற வடதேய கவிஞர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பவற்றோடு விருட்சம் என்னும் திருத்தல மரச்சிறப்பால் பெயர் பெற்றது ஏகாம்பரம். ஒருமாவின் கீழ் அரையர், கச்சி ஏகம்பர், ஏகாம்பரேஸ்வரர், தெய்வநாயகர், தழுவக்குழைந்தநாதர் என்பன இறைவர்தம் திருப்பெயர்கள். அம்மை ஏலவார் குழலி காமாட்சி. பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்தாம் அம்மை கம்பையாற்றின் கரையில் அர்ச்சித்திருக்க ஆறு பெருக்கெடுக்க இறைவரை தழுவி தம் மார்பு சுவடும் வளைத்தழும்பும் பதிய இருந்தனர் என்பது வரலாறு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற பதி. வேதமோடு சைவநீதி விளங்க வந்த புந்தராய் புனிதரை காஞ்சி பூசு வெண்ணீற்று அடியார்கள் அஞ்சலித்து வரவேற்க வாழ்த்து ஒலி வான் அளாவப் பெருகிற்று. பூமாரியும் பொற்சுண்ணமும் புயல் போல் பொழிந்தன. காமக்கண்ணி தழுவக் குலைந்த மணிமேனிப் பெருவாழ்வை கண்ணுற்று உருகிய அன்பு உள்ளழைப்ப பரிவியமை உணர்வினோடும் பாடியருளிய திருப்பதிகம் இது. பாவம் கெடும் என்பது பதிகப்பலன். மறையானை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு நின்றியூர் பண் நட்டவாடை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமருகல், பண் இந்தளம். திருச்சி

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு வைகல் மாடக்கோயில். பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருக்கழிப்பாலை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கடம்பந்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருமணஞ்சேரி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமங்கலக்குடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5-ம் திருமுறை, திருக்குறுந்தொகை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அரிசித்கரை புத்தூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் இந்தளம். ராகம் மாயா மாளவ கவுளை. திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திரு பொற்சுண்ணம்

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மதி உடம்படுத்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அறம் ஜெய்வான் திறம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அறம் செய்வான்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கார் 8 பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கார் 8.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த போற்றி திருக்கழிவெண்பா. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தடுத்தே வரையெடுத்த வாழறக்கல் வாயார் உதிரம் நிறையெடுத்தே நெக்கு உடலல் இற்றே புறே எடுத்த பத்தலைய புல் முடியும்

அண்டகனே அண்டர் அண்டம் உய்ய கொதித்தெழுந்த கொதித்தெழுந்த சூலத்தார் கோத்து துதித்து அங்கு அவனிருக்கும் வள்ளல் அருள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கேசி முதல் கட்டளை எரியார் மழு ஒன்று ஏந்தி எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: பஞ்சாட்சர சிறப்பு மற்றும் தேவார சிறப்பு.
1: வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருச்சிதம்பரம்,

கோடி பிரமர்கள் நொந்தினார். இப்ப நான் பாடின பாட்டத்தான் திருப்பி சொல்றேன். நூறு கோடி பிரமர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்பர் வாக்கு சொல்றேன், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஆறு கோடி நாராயணர்கள் இறந்து ஒழிந்தார்கள். இங்கே சமய சர்ச்சைக்கு நான் கொண்டு விட்டுவிடவில்லை, தேவாரத்தில் இருப்பதை சொல்லுகிறேன், அவ்வளவுதான் இல்லையா. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள். ஈரில்லாதவன் முடி, ஈருன்னா முடிவு உங்களுக்கு தெரியும், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, ஈசன் சிவன், சிவன் ஒருவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேச, நம்ம சமயம் மாத்திரம் இல்ல, வேற்று சமய நூல்கள் கூட சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுன்னு, சிலப்பதிகாரத்தில் கூட வருது பிறப்பில்லான் கோயில் அப்படின்னு. ஆகை முடிவில்லாத கடவுள் சிவன் என்று சொல்லப்படுகிறது. இதுல அறவுரை நமக்கு பாட்ட மறுபடியும் சொல்றேன், நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அப்பர் சாமிகள் சொல்லுகிற நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 60 வயசானா சக்கியத்தை போர்த்தின்னு சொல்லுவாங்க, 70 சொன்னா தீவிரத சாந்தின்னு சொல்றாங்க, 81 சொன்னா சதாபிஷேகம் சொல்றாங்க. சதாபிஷேகத்தையும் தாண்டி இருந்தவர் அப்பர் சுவாமி, 81 வயசு அவருக்கு. அந்த 81 வயசு கடவன் சொன்ன அறவுரையில நாம ஒன்னு பார்ப்போம். அவருடைய, அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார், நமக்காக சொல்லி வைத்திருப்பார் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நானும் அதனைத்தான் சொல்லுகிறேன். நல்ல

அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அவர் தவறாக நடந்திருப்பதற்கு வகை கிடையாது. பின்னால வருகிற சமுதாயம் இப்படி எல்லாம் போய்விடும்னு தெரியுமோ என்னமோ அவருக்கு, தெரிந்துதான் சொல்லிவிட்டிருக்கார். இப்படி எல்லாம் வீணே காலத்தை கழித்து விடுகிறார்கள். அதனால பாலனாக இருக்கும் போதிலிருந்தே அவர்களை தாய் தந்தையார்களை திருத்தி அவர்களை நடத்த வைக்க வேண்டியது பொறுப்பு. அது போயிடுச்சு. பின்னால பெண்ணின்பம், காசு, பதவி, இதுல போயிடுச்சு. அப்புறம் வயசாயிடுதுன்னு சொன்னா கேட்கவே வேண்டாம், பேசவும் முடியாது, பேசவும் முடியாது, உணவு உண்ணவும் முடியாது, உண்ட உணவும் ஜீரணமாகாது, தேவையும் இருக்காது, தேவையும் போல இருக்கும். இப்படி ஒரு பெரிய தொந்தரவான நேரம் இந்த வயசான காலம். சில பேர் சொல்லிட்டே இருப்பான், என் கால் கைகால் நல்லா இருக்க வரைக்கும் நான் இருக்கணும், அப்புறமா போயிடணும். அப்புறமா இவன் இருந்தான்னா பொண்டாட்டி கூட சொன்னபடி கேட்க மாட்டான். பெரிய ரோதனை. இவன் கைகால் சொன்னபடி கேட்காது ஒரு பக்கம், இவன் பொண்டாட்டி பிள்ளைகள் சொன்னது கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம். இந்த ரோதனையிலேயே இவன் பாதி உயிர்வருக்கு போயிடும். அதைத்தான் அவர் வருத்தப்படுறான். இப்படி அந்த குறிக்கோள் என்ன செய்திருக்கணும், பாலனாக இருந்த போதே இவன் கோயில் இருந்த நல்ல காரியம் எல்லாம் செய்திருக்கணும், பஞ்சாட்டம் சொல்லிருக்கணும், விபூதி பூசிருக்கணும், கோயிலுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் நடுமத்தில் இருக்கிற வயசும் போகல, கடைசி காலத்திலையும் முடியாத நிலையிலையும் போக முடியாம தங்கி போயிடுறான் இல்லையா. இப்படி இருக்கக்கூடாது, குறிக்கோளோட இரு, தினம் கோயிலுக்கு போ, விபூதி பூசிக்கோ, ருத்ராட்டம் போட்டுக்கோ, பஞ்சாட்டம் சொல்லு, சிவனை தரிசனம் பண்ணு. இந்த குறிக்கோளை தான் அவர் சொல்றாரு. நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதான் என்னுடைய குறிக்கோள்னு சொன்னோன்னா அதை ஒத்துக்கணும் இல்லையா. ஆடு மாடு கூட தான் சாப்பிடும், ஆடு மாடுகள் கூட தான் குழந்தை பிறக்குது இல்லையா, அதுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் கூட போயிடும். அதனால இந்த குறிக்கோளோடு நீ வாழ்ந்து விடு என்றுதான் இந்த திருப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறும்.

தூண்டில் ஒரு சின்ன புழு அதுல கோத்து தண்ணீர் போட்டுருவோம். அதை திங்கிறதுக்கு போய் அந்த தூண்டில மாட்டிட்டு அது செத்து போடும். அப்ப அந்த நாக்கு சுவையினால அது கெட்டுப்போகும். ஏதோ ஒரு பட்சி இந்த நல்ல சங்கீதம் தான் அது கேட்கும், இந்த கொஞ்சம் அவலயமான பாட்டுகள்லாம் அது கேட்காதுன்னு சொல்றாங்க. அதை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவானா, ஒரு ஓட்ட தகரத்தை போட்டு மட மட மட தட்டினான்னா இத பொறுக்காம அப்படியே செத்து கீழே விழுந்துரும் சொல்றாங்க. அது அது இப்ப இருக்க நம்ம இருந்ததுன்னா அது இல்லைன்னு சொன்னா இப்ப நிச்சயமா அது நியாயம்தான். ஏன்னா இப்ப நம்ம நாட்டு சங்கீதம் போற எங்கேயோ போய்கின்னு இருக்குது. சரி, அதை வந்து இப்ப வேண்டாம். அது இல்லாம இருந்ததுன்னா ஆச்சரியம் இல்லை, போயிட்டு அந்த அந்த குலமே போயிருந்ததுன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, விட்டுடுவோம். அப்புறம் இந்த யானை உடல் இன்பத்துக்காக வேண்டி அந்த பெண் யானையை பார்த்து இது குழியில் வந்து இது மாட்டிக்கும். இத மூளையின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாக்குச்சுவையினால கெட்டு போகாது, செவிச்சுவையினால கெட்டு போகாது, உடம்பு சுவையினால.

இந்த பாட்டை எல்லாம் எனக்கு 81 ஆகும்போது நான் பாடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா, என் உடல்ல ஒரு நடுக்கம், குடல்ல ஒரு நடுக்கம் இருக்கும் அப்படின்னா வரும். இப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் எண்ணி நினைக்கிறேன். எவன் கேட்டிருக்க போறான்? நல்ல வேளையா எழுதி வச்சான் யாரோ ஒரு பெரியவன், ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தான் அந்த புண்ணியவான். ராஜராஜ சோழன் இல்லைன்னா அந்த பாட்டு நமக்கு கிடைக்குமா? நாம கவலைப்படல இன்னைக்கு இல்லையா? தமிழ் இசை தந்து விட்டு போனானே அந்த பெரியவன், எண்ணி பார்க்கிறோமா நாம? இல்லை.

தன்னடைந்தார்க்கு இடைமருதனே கனியினும் இனியல் கனியினும் இனியல் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியல் இடைமருதனே பனிமலர் குடற் பாவை நல்லாரினும் இனியல் இடைமருதனே கனியினும் இனியம் இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியம் இடைமருதனே பனிமலர்குடல் பாவை நல்லாரும் இனியம் இடைமருதனே தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் இடைமரு

0: இடைமருதனே இனியம்.
1: அந்த இடைமருதன் இனியன்னு சொல்லியிருந்தார்னா கூட அவளது இனிப்பு இருக்காது.
0: இடைமருதனே இனியம்,
1: அந்த ஏகாரத்துக்கு இருக்கிற ஒரு கௌரவம், அவன் தாண்டா இனியவன். இதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்து போயிடும். பாரனாக இருக்கிற போது இந்த கனியும் கரும்பும் கட்டியும், கட்டி என்பது கல்கண்டு அல்லது கருப்பு கட்டி என்று சொல்லு. அப்புறம் கொஞ்சம் வயசாக விட்டு இந்த பெண் இன்பம் கனிவு பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் இனியன். இதை மாத்திரம் அவர் சொல்லிட்டு போனார். என்ன எத்தனையோ இனிப்பு இவன் போய் கட்டு போறான் இல்லையா? யார் சொல்ற? சொன்னா கேப்பானா? கடவுளா வந்து அவனை திருத்தினாத்தான் உண்டு. மனிதன் சொல்லி திருந்த மாட்டான் இல்லையா? நாம கடவுள்கிட்டதான். அதனாலதான் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே ஒப்படைச்சாங்க போல் இருக்கு. அவங்கெல்லாம் நமக்கு ஒப்படைக்க தெரியல. நாம சொல்லி சொல்லி கட்டுப்போறோம். அந்த தனிமுடி கவித்து ஆளும் அரசனும் என்பது சொத்து சேர்க்கிறது, பதவிக்கு வருவது, அதெல்லாம் விட இனியவன் இருந்தாண்டா அப்படின்னு சொல்றார் சுவாமி.

எவ்வளவு அற்புதமான பாடல். இத சொன்னா இன்னைக்கு இதுக்கு மனித வர்க்கம் எண்ணுமா? கிடையாதுரா. நான் ஒரு மந்திரியா இருக்கணும், இல்ல எம்எல்ஏவா இருக்கணும், அப்படி பதவியில இருக்கணும், பதவியில இருந்து நல்லத பண்ணணும்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் என்னுடைய வயசுக்கு நான் எண்ணி பார்த்தேன்னா என்னால சொல்ல முடியல. பதவியில இருப்பவர்கள் மனித சமுதாயத்திற்கு அல்லது உலகத்திற்கு அல்லது நாட்டுக்கு நன்மை செய்வார்களா அப்படின்னு எண்ணி பார்த்தா இன்னைக்கு எத்தனை மனிதன் தேர்வான் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, என்னுடைய கணிப்பு நான் சொல்ல மாட்டேன். அத நினைத்தால் கூட மனித சமுதாயம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா உருஷா மாகாணம் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு கூட நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் செய்வதே தொழிலாக தான் இருக்கிறான். இவனை யார் திருத்தறது? கடவுள் தான் திருத்தம். இதத்தான் நாம வேண்டும், அதத்தான் சுவாமி சொல்றார். தனிமுடி கவித்து ஆளும்

இதுதான் தமிழிசை. நான் அதுக்கு அண்டையிலிருந்து இன்ன வரைக்கும் தமிழிசை என்பது தேவாரம் தான் தமிழிசை, அதற்கப்புறம்தான் பாக்கி எல்லாமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இங்க. அதனால தானா என்னமோ தெரியல இந்த மாதா மாதம் ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் கிடைத்தது. ஆமா அப்படி. இதே ஊர் பதிகத்துல இன்னொன்னு, உனக்கு செல்வம் தானடா வேணும், செல்வம் வேணும்னு நினைக்கிறியா, இடைமறதனை கும்பிட்டு விடு, உனக்கு செல்வம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? ஓடா தேவேந்திரனை விட உனக்கு குபேரனை விட செல்வம் கிடைத்து விடுமாடா. சாமி சொல்ற அப்பர், இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவித்துயர் நீத்திடும், எம்மையாளும் இடைமருதன் கடல் செம்ம

இப்படி ஒரு அறவுரை. உன் செல்வம் வேணுமா, அவன் கொடுத்து விடுவான். உன் பிறவி துயர கூட அவன் அறுத்து விடுவான்டா. நீ இடைமறதில் இருக்கிற கடவுளை தொழுது விடு என்பது அந்த திருப்பாடு. இப்படி ஒரு அற்புதமான பாடல்களை எல்லாம் நமக்கு கிடைக்க செய்தவன் ராஜராஜ சோழன். அப்படித்தான் இன்னொரு பாட்டுன்னு சொல்றார் பாருங்க.

0: இதனுடைய பொருள் என்ன? நீ செய்கிற புண்ணியத்தையும் பாபத்தையும் சிவனே கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். அதுக்காக இவர் என்ன சொல்லிவிட்டாரு, உன்னை துதிக்கிறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை இகழவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இதனுடைய பொருள். இங்க எரிகிற லைட்டினுடைய கணக்கு எங்க இருக்கிறது? எங்கேயோ ஒரு மூலை இருக்கிற மீட்டர்ல அந்த கணக்கு வந்து விடுகிறது. மாதம் முடிந்தா அங்க வந்து அவன் மீட்டர் எழுதி சொல்லிட்டு போயிட்டான்னா சரியா போச்சு. அதுபோல கடவுள் எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ கோயில்ல மாத்திரம்தான் இருக்கிறான்னு நாம எண்ண முடியாது. அப்படி எண்ணுனா தவறு. புறம் புறம் திரிந்த செல்வமே நறு மாணிக்கவாசன், என் பக்கத்திலேயே நீ போய்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பக்கத்திலே போயிட்டு இருக்கிறவனை பார்த்தா நமக்கு இவ்வளவு பாவம் செய்ய தோணுமா? அந்த நினைப்பு நமக்கு இல்லை, அதனால செய்யறோம். அதத்தான் சாமி சொல்ற, உன்னை இகழறவனையும் நீ கணக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை போற்றுகிறவன் நீ கணக்கு எழுதி. ஏன் வேற ஒருத்தனை விட்டு எழுதப்படாதா, இவரே ஏன் எழுதினார் அப்படின்னு சொன்னா, கணக்கு எழுதுறவங்களுக்கு தெரியும் தானே எழுதுறதுதான் உண்மையான கணக்கு இல்லையா? கணக்கு எழுதுகிறவர்களுக்கு தெரியும் தானே எழுதுகிற கணக்கு தான் உண்மையான கணக்கு. வேற ஒருத்தன் கணக்கு எழுதுறது தயார் செய்யப்பட்ட கணக்கு இல்லவா? இதை நான் பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டாம் இல்லையா? இது நாம அனுபவிக்கிறோம். ஆக இந்த கணக்கு அவனே எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுல தப்பு வருவதற்கு வகையே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படும், அன்னைக்கு நீ மாட்டிக்கொள்ளுவார் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில ஒரு கதை ஒண்ணு உண்டு. இந்த விவேகானந்தா கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் என்ன பண்ணாரா, பாக்கி இருக்கிற அடியார்கள் எல்லாம் என்னடா விவேகானந்தா மாதிரி தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு சாமி அப்படின்னு நினைத்தாராம். இதுக்கு ஒரு விடை காணணும்னு நினைச்சார் சுவாமி. என்ன பண்ணாராம், ஒரு 10 வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லி 10 பையன்கள்ட்டையும் கொடுத்து 10 அடியார்கள்ட்டையும் கொடுத்து, இந்தா இது எடுத்தும்போ, இதை கொண்டு போய் ஒருத்தரும் இல்லாத இடத்துல சொல்லிட்டு வாட்டும் போட்டான். இன்னொருத்தன் வந்து இந்த வாபத்தை ஒருத்தரும் இல்லாத இடத்துல சொல்லிட்டு இப்படி 10 பேரும் போட்டான். கடைசியில இவர் வந்தார் விவேகந்தான், இந்தாவா இந்த வாழ்த்து ஒருத்தரும் இல்லாத சொல்லிட்டு ஒருத்தன் போய் தின்னுபிட்டு வந்தான். டேய் வாழ்ப்பு சாப்பிட்டியாடா? ஒருத்தரும் தெரியாம, ஒருத்தரும் தெரியும் எங்க சாப்பிட்டேன், ஒரு ரூம்ல கதவெல்லாம் சாப்பிட்டு ஜன்னல்லாம் சாதிட்டு ஒரு போர்வையை போட்டு நல்லா போத்தீங்கன்னு அது உள்ள இருந்து சாப்பிட்டேன். ஒரு பயலும் பாரு சபாஷ் கெட்டிக்காண்டான்னு சரி இப்படி நில். இன்னொருத்தவன் தான், ஏடா நீ சாப்பிட்டியாடா? எப்படி சாப்பிட்டு? தோட்டத்தில் இருக்கிற கிணத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போய் மூழ்கினேன், தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு தின்னுட்டு வந்துட்டேன் ஒருத்தரும் பார்க்கணும். ஓஹோ ரொம்ப கெட்டிக்காண்டாங்க. இப்படி ஒருத்தன் ஒருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு வந்தான். கடைசியா விவேகந்தா வந்தார், அவர் இந்த வாழைப்பழத்தை கைதி எடுத்துட்டு வந்தார். ஏண்டா விவேகந்தா நீ சாப்பிடலையா அப்படின்னா, ஒருத்தரும் இல்லாத இடம் எனக்கு அம்பில்ல, எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், காளி என்னை பார்த்து கொண்டே நிக்கிறாள், எங்க பார்த்தாலும் நீங்கள் நிக்கிறீங்க, நீங்க இல்லாத இடமே எனக்கு அம்பில்ல, இதற்கு வாழப்பா நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லுவது உங்களுக்கும் தெரியும் தானே, எனக்கும் தெரியும் தானே. அப்ப எங்கேயும் இருக்கிற கடவுள் இந்த கணக்கை நிச்சயமாக எழுதி கொள்வான் தானே, என்னைக்காவது எழுதிவிட்டானே, எழுதிய கணக்கு படிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அது வாரியார் சாமி சொல்லுவார், வீட்டுல ரொம்ப பேர் சொல்லாக்காம சொல்லிக்காம போறானே, என்ன காரணம் அப்படின்னா, அவன் போற இடம் சொல்லிட்டு போறா போகாத இடம், அதனால அவன் சொல்லாம போறான் இல்லையா? ஆமா, அவன் எங்க போறான்னு சொல்ல முடியுமா? வேற எங்கேயாவது போவான், அதை சொல்ல முடியுமா? அவள்கிட்ட சொன்னா இவருக்கு வீட்டு நுழைய முடியுமா? அதனால அவன் சொல்லக்கூடாத இடத்துக்கு போறான், அதனால சொல்லிக்காம போறான் பார் வாரியார் சாமி. ஆக கணக்கு எழுதப்படுகிறது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த கணக்கு படிக்கப்படுமே, ஆனால் நீ மாட்டிக்கொள்ளுவாய்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருச்சிரபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண் நட்டராகம் ராகம் பந்துவராளி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: இந்த விளைவுடைய அருந்த நீற்றன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரே சொல்லப்படாதுன்னு அந்த பதியத்தையும் அப்படி போட்டு மந்திரமாவது நீர் முருகா முருகா. எனவே விளைவுடை நீற்றவன் காடு மேவிய அலை உடைப்புணல் வைத்த அடிகள் அல்லரே, வேடமதுடையவன் காடு மேவிய ஆடலை அமர்ந்தயம் அடிகள் அல்லரே. ஆடலை அமர்ந்த விடாமல் அவருக்கு ஆடல்ல தான் விருப்பம். வேதியர் பரவுவன் காடு மேவிய ஆதியை அடிதொட அல்லல் இல்லையே முன்னு சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கின்ற இப்பொழுது ஞான சம்பந்தர் தம்மை பற்றி சொல்கிறோம். நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன். நல்லவர்கள் இருப்பாங்க சீர்காழில புனிங்கன்னா எல்லாரும் தகமானம் அப்படின்னு. நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவனுரை திருவன் காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே. அல்லல்ங்கிறது நிகழ்காலத்தில் வர்றது, அறிவினைங்கிறது எதிர்காலத்தில் வர்றது. ஆமா, வினைங்கிறது உடனே தாக்கவும் செய்யும், கொஞ்சம் காலப்போக்கில் தாக்கவும் செய்யும். யார் சொன்ன? வந்த வினையும் வருகின்ற வினையும். இந்த வந்த வினையே கூட சொல்றேன், வந்த வினையே கூட ஒரு காலத்தில் வந்ததா இல்லையான்னு சொல்லுங்களா. திருவள்ளுவர் தான் சொன்ன, திருவள்ளுவர் தான் சொன்ன. என்ன திருக்குறள்? ஞான சம்பந்தர் திடீர்னு உற்றுப்படான்னு சொல்லியிருக்கேன்ல, நம்ம கூட யார் கூட போறோம்? ஆமா, மறந்துடக்கூடாது. நாம் இன்னும் ஞான சம்பந்தரோட ஒரு ஆண்டு போவோம், ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டு கூட போவோம். பெரிய புண்ணியவானோட போறதுக்கு எடுத்து வைக்கணுமே. அதனால எனவே தீவினை செய்தார் கெடுதல் திருவள்ளுவர்ல நிழல் தன்னை வியாது அடிவுரைந்தற்று அப்படி படிக்கணும் சாமி. அதேவா தீவினை செய்தார், தீமை செய்தா அவன் கெட்டுடுவான். எப்படினாரு? உடனே வாங்கினார். உடனே பார்த்தா நீ அவனுக்கு பெரிய மதிப்பு எல்லாம் கூட இருக்கும். ஆமா, பின் என்ன சார் தீவினை செஞ்சான் பாருங்க சார், இன்னைக்கு பாருங்க வாஜ்பாய் வந்தா அவர் தான், அத்வானி வந்தா எல்லாம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னா போன அதுலயே தான் அடிக்குதுனாரு. பொறுத்திருந்து பார், இன்னைக்கு பாவா, அன்னைக்கு பேசிட்டு சரியா போச்ச, பொறுத்திருந்து பார். தீவினை செய்தார் கெடுதல் ஏண்டா, காலையில 8 மணிக்கு போய் நின்னா சூரியன் இருக்கும்போது உன் நிழல் எங்க இருக்குனர்? 8 மணிக்கு நிழல் அங்க இருக்குங்க அப்படின்னாரு. 9, 10, 11, 12 எப்படிடா இருக்கும்னாரு. அங்கிருந்து நல்லுங்க அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி வந்து காலேஜுக்கே வந்துட்டு. அப்போ தீவினை 9 மணிக்கு செஞ்சேன்னா 9 மணிக்கே தாக்காது. 10, 10:30, 10:30, 11:50, 12 தாக்கிடுது பத்தியே. அதனால மெதுவாகவும் தாக்கும், மெதுவாகவும். இப்படிலாம் சொன்ன ஞானியை போய் திருவள்ளுவர் கடவுள் பற்று இல்லாதவங்கண்ணா என்ன குப்பை பயில, குப்பை பயிலுவ பேச்சு பேச்ச திருக்குறளை படிச்சு பார்க்கல. நீ பர, நீ நான் திருக்குறள் படிச்சுக்கிறேன், எங்க தமிழ் எங்க திருக்குறள் நான் படிச்சுக்கிறேன், நீ என்ன தாத்தா பர அருமையா படிங்க. தீவினை செய்தார் கெடுதல், தீவினை செய்தவன் நிச்சயம் கெடுவான். இல்ல சார் இன்னைக்கு ஓட்டமா ஓடுதுன்னார். பொறுத்துடுற, காலையில 8 மணி தான்டா ஆச்சு, நல்லா அங்க இருக்கு பாத்தியாட. 9:00 இப்ப எப்படி கெடுவான்? 10:30, 10:30, 11:30, 12 தான் நல்லது. என்ன பண்ணுது? காலு கீழே வந்துடுது. அது போல தான் அடிச்சா சட்டி தொலைச்சப்படும். அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியும். என்ன அருமையா சொன்னார். ஆகவேதான் வினைகள் உடன் செய்வதும் உண்டு, கொஞ்சம் காலப்போக்கில் தள்ளி செய்வதும் உண்டு. எனவே நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வம் என் சிவனிறை திருவன் காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அறிவினை அறுதல் ஆணையே. இங்கே ஆணைங்கிறார். முன்ன சொன்னது என்னது? நனிப்பள்ளி திருநனிப்பள்ளியை தொடுவார்கள் வினை கெடுதல் ஆணை நமதே என்று சொன்னார். இங்க ஒரு ஆணை வருது, இன்னொரு ஆணை சொல்லியிருக்கேன் அன்னைக்கு, எது தேனமர் பொலிகோட ஆலை ஆணை நமதேன்னு வந்திருக்குது. ஆமா, இன்னொரு 2 வரும். 5 இடத்துல ஞான சம்பந்தர் ஆணை நமதே என்று அருளி செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது திருவன்காடும் தரிசனம் செய்தார். நாம் எல்லாம் சேர்ந்து அவரோட வழிபாடு செய்தோம். இப்பொழுது எல்லோருமாக மீண்டும் எங்கே வருகிறோம்? அவ்வளவுதான் இந்த யாத்திரை. 3ம் தலை யாத்திரை ரொம்ப குறுகுது. மீண்டும் காடி வந்துட்டார், காடி வந்திருக்கிறார். இப்படி சீர்காழி வந்த போது அப்ப நீங்க இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு தலம் மட்டும் பார்த்த ஒரு யாத்திரை முதல் தலை யாத்திரை, ஒரு மூன்று நான்கு பதிகள் மட்டுமே பார்த்தது மூன்றாம் தலை யாத்திரை, சரிங்களா, ஒரு அஞ்சாறு பார்த்தது ரெண்டாவது தலை யாத்திரை, இனிமே நான்காவது ஐந்தாவது ரெண்டும் ரொம்ப பெருசு, நான்காவதை விட ஐந்தாவது பெருசு, ஆறாவது சின்னது, ஏழாவது தலையாத்திரல, ஆறு தலையாத்திர தான் ஏழாவது. அந்த ஆறாவது தலையாத்திரை முடியும் போது என்னன்னு கேட்டா அது அந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் ஏன்னு கேட்டா தொண்டை நாட்டு யாத்திரை தான் ஞானசம்பந்தர் கடைசி. மயிலாப்பூர்ல அந்த மட்டிட்ட புண்ணியங்கால பாடி அந்த பெண்ணை வந்து எழுப்பினார், நேர பார்த்தார் தில்லை வராராம், மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு, தில்லை வந்தவொடனே காழிக்கு வந்துட்டது, வந்த வயசு சரியா பதினாறு, அங்க போய் வயசு பதினாறு ஆச்சு கல்யாணத்துக்கு சிவ சிவ சிவ சிவ அப்படின்ட்டு அப்பாட்ட போய் சொன்னாங்க, இன்னொரு தரம் சொல்லி பாருங்க, இன்னொரு தரம் சொல்லி சொல்லி பாருங்க, ஏன்னா அப்பா போய் நேராக கல்யாணம் சொல்லக்கூடாதுல்ல, இதெல்லாம் திரு சிவ பிசிகல் இதெல்லாம் பறிக்கப்படும். அப்புறம் சொன்ன பிறகு சரி அப்படின்னு ஆச்சாபுரத்தில் பொண்ணு பார்த்து இல்லை அப்படி முடிஞ்சது, அது ஏழாவது தலையாத்திரையில் திருமணத்தோடு முடியுது. அதில் இப்பொழுது மூன்றாவது தலையாத்திரை நிறைவு பெற்று வர்றார், எங்கே காழிக்கு வருகிறார். அப்படி காழிக்கு வருகின்ற பொழுது இல்லை ஒரு நிகழ்ச்சி, அதை மட்டும் சொல்லி நாம் இப்பொழுது நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப எல்லோரும் எங்கே இருக்கிறோம், சீர்காழிக்கு வருகிறோம், சீர்காழியில வந்து இப்பொழுது வந்திருக்கிறோம். வந்தா மூன்றாம் தலை யாத்திரை முடிந்து இருக்கும் போது நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றார், யாரோடு, தன்னுடைய மதங்க சூளாமணியார், தன்னுடைய மனைவியாரோடு வர்றார், எங்க சீர்காழிக்கு, ரெண்டு பேரும் வர்றாங்களாம். வந்து ரெண்டு பேரும் நம்முடைய பிள்ளையாரை பார்த்தாரலாம், பார்த்த உடனே அளவிலா மகிழ்ச்சியினார் தமிழ் நோக்கி ஐயர் நீர் உல மகிழ இங்கணிந்த உறுதி உடையோ, தீண்டாமை கிண்டாமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அல்லவா, அவர் பாணர் மனைவியோடு வர்றார், ஞானசம்பந்தர் என்ன வரவேற்கிறார், நீங்கள் இங்கு வருவதற்குரிய பெரிய தகுதியை நானும் ஒரு பேறு பெற்றேன் என்றெல்லாம் சொல்லி பாராட்டுகிறாராம். பாராட்டி அந்த இருவருமாக வந்து தங்குகின்ற பொழுது கோயிலினில் புறமுண்டில் கொடுமுக்கு கும்புருவித்து ஏயும் இசையாள் உங்கள் இறைவருக்கு இங்கு ஏற்றும் என, உடனே என்ன செய்தாராம், அந்த தான் ஒரு பாட்டை பாடி எங்கே நீங்களும் அந்த மாதிரி பின்னிசை பாடுங்கனர், ரொம்ப அருமையா இசைச்சாரலாம், அருமையாக கேட்டாராம். கேட்ட பிறகு திணிகண்ட யாழ்ப்பாணர் என்ன சொன்னாராம், சுவாமி நீங்க அருளி செய்கிற பாடல்களை அடியேன் உடனிருந்து இதை பின்னிசித்து வாருகிறேன் அப்படின்னு, அப்படியே செய்யுங்க, என்ன அர்த்தம்ப்பா, இனி இவர் கூடவே வருவார், யார், இனி மூன்று தலையாத்திரை வரையிலும் யாரு கூட இல்ல, பின்னிசை, இனி பின்னிசை இல்ல, நான்காவது தலையாத்திரை முதல் யாரு கூட பின்னிசை, அருமை. இப்ப பாருங்க ஞானசம்பந்தர் திருமுறையில் தாளத்தை கையில் தாளம் பெற்று பாடியது எத்தனாவது பாடல் முதல், முப்பத்தி ரெண்டாவது பாடல் முதல், சரி, ஞானசம்பந்தருடைய பாடலோடு பின்னணி இசையோடு பாடிய அமைப்பு உடையவை எவை, இதுவரைக்கும் பாடின பதியங்களுக்கு அப்புறம் இனி படிகிற பதியங்கள், ஆகவே இனி வருகின்ற பதியங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக ஞானசம்பந்த பிள்ளையாரும் கையில தாளம் போட்டு பின்னால் இவரும் ரொம்ப அருமையா மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள், இனிமே பின்னணி இசையோடு தேவாரங்க பார்த்தீங்களா, ஞானசம்பந்தரோட போகும்போது அப்படிலாம் கிடைக்குது. அதனால இப்ப காடிப்பதிக்கு வந்து நாமம் இருந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியாரையும் வந்து வணங்கி, அம்மா நீங்க இப்படி வாங்கம்மா இப்படி இருக்குமா நம்ம கூட இருக்குமா இவங்களோட இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, இப்ப நாம் இதுவரைக்கும் ஞானசம்பந்தர் மட்டுமே இருந்தது அல்லாமல் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவங்க மதங்க சூளாமணியாராகிய பின்னணி இசையோட வாசிக்கின்றவர்களோட பெருமக்களோடும் சீர்காழியில இன்னும் ஒரு மாதம் தங்குவோம். ஞானசம்பந்தர் எத்தனை நாள் தங்கினார்னு தெரியாது, நம்ம போய் சேர்றதுனால ஒரு மாசம் தங்குவோம். இப்ப ஒரு மாதம் வரைக்கும் இப்ப யார் வீட்டுல இருக்கிறான், ஞானசம்பந்தர் வீட்டுல, தினமும் என்ன கேட்போம், அருமையா அவர் போகும்போதெல்லாம் நாமும் கோயிலுக்கு போய் அவர் பாடும் போதெல்லாம் நல்லா அருமையா பின்னணி இசை வாசிக்க நாம அடார் ஆடார் ஆடா கொடுத்து வச்சோ யா கொடுத்து வச்சோ என்று சொல்லி, எனவே பின்னணி இசையோடு கூட இருந்து ஞானசம்பந்த இல்லத்திலே நாம் எல்லாம் இன்னும் ஒரு திங்கள் அமுதருந்தி இன்பற்றிருப்போம் என்று சொல்லி இந்த முதல் இரண்டு நாட்களுடைய திருமறை முற்றுவதலை ஒரு விதத்தில் எல்லாமல்ல பெருமானுடைய திருவள்ளி இருக்க நாம் இதை நிறைவுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி சிவகாசி இந்த வகையிலே ரொம்ப இடையராது நம்முடைய மருத்துவர்களாக இருந்து பணி செய்கின்ற இருவரும் எப்படியும் செய்ய வேண்டும் என்று கருதியது. அதோடு கூட உள்ளே நீ கூட சொன்னாங்க காலையில், இப்போ அடுத்த மாதம் ஏற்று போட்டுறவங்க இப்பவே பணம் தந்துட்டாங்க,
2: மருத்துவம் பார்க்கறத உயிர் மருத்துவமும் பார்க்கணும்னு
1: அவங்களுக்கு. ஆமா பாத்தீங்களா, உடல் மருத்துவத்தோடு உயிர் மருத்துவமும் பாக்குறாங்க. தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை என்று சொல்லுவோம் மாதிரி. எனவே நம்முடைய முற்றோதல் இப்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த ஏற்று போட்டுகின்றவர்கள் அப்படி வந்தாதான் நடத்துறவங்களுக்கு அதிக சிரமம் இருக்காது என்று சொல்லி இந்த அருமையான அமைப்பை பெருமான் எல்லாம் வல்ல பெருமான் நடத்தி கொடுத்தான். அந்த பெருமானுடைய திருவடிகளை நாம் மீண்டும் வணங்கி எல்லோருக்கும் எல்லா நலங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி ஏற்று போற்றுவோர், இதை நடத்துகின்ற பெரியவர்கள், இதில் கலந்து இரண்டு நாட்களும் கலந்து கொண்ட பெரியவர்கள், நம்முடைய ஓதாமூர்த்திகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.
3: வாயானையே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானையே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவிள்ளையற்றான் தன்னையே சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையும் தாயானை தவமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவர்க்கே

சிந்திக்கப் பெற்றேன் நானே சிந்தனை நின்றன காக்கிய நாயனே தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கிய வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்து என ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுதப் பெருங்கடலே ஏமரையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனயமேனி தனிச்சுடரே இரண்டும் இனே தனிய நேர்க்கே ஏகநாயகனை இமையவர்க்கு அரசை என் அமுது என் உயிர்க்கு அமுதினை எதிரியில் போக நாயகனை புயல்வனர்க்கு அருளிய பொன்னேடும் சிவிகையா உந்த மேகநாயகனையே மிக திருவிழிமிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோக நாயகனை அன்றி மற்ற ஒன்றும் உண்டென உணர் இளன் ஜானே மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின கொண்டும் கொடுத்தும் குடிகுடி சற்கு ஆட்சி மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதமே வெள்ளி வெற்பின் மேல் வரகத கொடியுடன் விளங்கும் செல்லு பேருளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடல் கூட வேற்றிருந்த வள்ளலாரே முன் கண்டனரே வாக்கின் மன்ன

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருவாவடுதுறை, மர

0: நமஹ சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள் கோளறு பதிகம். வழங்குபவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம். முதலாவதாக திருஞான சம்பந்தர் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் இடம்பெறும் வேயுரு தோழி பங்கன் என்ற பதிகத்தை பாடலாம். நம் வாழ்க்கையில் நவகிரகங்களின் நிலையை பொறுத்து இன்ப துன்பங்கள் நோய்கள் வருகின்றன. அந்த நவகிரக தோஷங்கள் நீங்க நாள்தோறும் படனம் செய்ய வேண்டிய பதிகம் இது. திருமறைக்காடு என்னும் வேதாரண்ய க்ஷேத்திரத்தில் அப்பர் பெருமான் கதவு திறக்குமாறு பாட அது மூடுமாறு திருஞான சம்பந்தர் பாடினார். இருவரும் சிவனடியார்களோடு அந்த ஊரில் சில நாட்கள் தங்கினர். அப்போது பாண்டிய நாட்டிலிருந்து அழைப்பு வரவே சம்பந்தர் மதுரைக்கு கிளம்பினார். திருநாவுக்கரசர் சம்பந்தரை நோக்கி, பிள்ளாய், நாளும் கோளும் தீயனவாக நிற்கின்றன, எனவே மதுரைக்கு போவது நல்லதல்ல என்று கூற, அதற்கு சம்பந்தர், அப்பர் பெருமானே, சிவபெருமான் அடிமலர் போற்றும் அடியவர்க்கு பழுது வராது, நாளும் கோளும் நல்லதே செய்யும் என்று கூறி கோளறு திருப்பதிகம் பாடியருளினார். வேயுரு தோழி பங்கன் என்ற இந்த திருப்பதிகத்தை மனமொன்றி ஓதினால் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும். இந்த பதிகம் பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஜில் அமைந்துள்ளது.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள், கூற்றாயினவாறு பதிகம். வழங்குபவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு என்று தொடங்கும் திருமுறை நான்கில் அமைந்துள்ள திருநாவுக்கரசர் அருளி செய்த பதிகம் தீராத வயிற்று நோய்களை தீர்த்து வைக்கும் அற்புத பதிகமாகும். இறைவன் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் என்ற தீராத வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். அப்போது திருவதிகை வீரட்டானத்தில் சிவத்துண்டு செய்து வந்த அவர் தமக்கையார் திலகவதியாரிடம் சென்று முறையிட, திலகவதியார் திருநீற்றை ஐந்தெழுத்து ஓதி நாவுக்கரசருக்கு அளித்து வீரட்டானேஸ்வரரை வேண்ட அவர் நோய் நீங்கியது. அப்போது அங்கு பாடியருளியதுதான் கூற்றாயினவாறு என்ற அற்புத பதிகம். திலக்கவதியார் ஐந்தெழுத்து உபதேசம் தன் தம்பிக்கு மட்டுமா செய்தார், நமக்கும் செய்ததாக கொண்டு ஐந்தெழுத்தை ஓதி திருநீற்றை பூசிக்கொண்டு இந்த 10 பாடலையும் நம்பிக்கையுடன் ஓதினால் தீராத வயிற்று கோளாறுகள் குணமாகும். கூற்றாயினவாறு என்ற இந்த திருப்பதிகம் பண்கொல்லி ராகம் நவரோஜில் அமைந்துள்ளது.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அவரே குதிரை வியாபாரியாகவும் வந்தார், அவரே மன்று மகர ஒட்டனாகவும் வந்தார். மாணிக்க வாசகருக்கு ஞானாசிரியனாக வந்து அதே போல உயர்ந்த சாரம் மாணிக்கவாசகருக்காக ஞானாசிரியராக வந்து உபதேசம் பண்ணினார் ஞான குருவாக. அதுக்கு மேல உயர்ந்த ஸ்தானமே கிடையாது. அப்படிப்பட்ட சுவாமியே மறுபடியும் மாணிக்கவாசகருக்காக குதிரையை ஓட்டிட்டு வந்தார் குதிரை சேவகனாக. அப்படிப்பட்ட சுவாமியே மறுபடியும் மன்று மக்கள் ஒட்டனாக வந்தார் மாணிக்கவாசகருக்காக இத்தனை வேஷமும் போட்டார். அப்படி அந்த குதிரை வியாபாரியாக வந்தவன் யார் என்று கேட்டால் பரம விஷ்ணுக்களால அளவிடப்படாதவன் காண முடியாதவன் பரம விஷ்ணுக்களால காண முடியாதவனாயும் அவர்களுக்கு அரியவனாயும் பெரியவனாயும் இருக்கின்ற கடவுள்தான் இப்பொழுது குதிரை வியாபாரியாக வந்தான். குதிரை வியாபாரினா சாதாரணமான ஆள் நாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரிங்கிற மாதிரி குதிரை வியாபாரி ஆனா கொஞ்சம் உசந்தராக விளங்குறேன் அப்படித்தானே. ஆடு மாடு விற்கிறவன் கொஞ்சம் தாழ்ந்த பொருள் பணம் கொஞ்சம் குதிரை பணம் கூட அதனால ஒரு சாதாரண வியாபாரி தான் குதிரை வியாபாரி தான். அப்படி சாதாரணமான தொழிலாக குதிரை வியாபாரியாக வந்தவன் யாருந்து கேட்டால் பரம விஷ்ணுக்களுக்கு தெரியாதவன் தான். பரம விஷ்ணுக்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த உலகத்தை படைப்பவர்களும் காப்பவன் உலகத்தையே படைக்கிற கண்டங்களை எல்லாம் படைக்கிறவன் பரமா இதை காக்கிறவன் விஷ்ணு. இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாதவராகிய சுவாமி அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார். சாதாரணமான மக்களாலே அந்த அருமையை உணர முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் அரியோடு பரமருக்கு அளவறி சொன்னான். அப்படி பரம விஷ்ணுக்களாகிய உயர்ந்த பதவியில் இருக்கின்ற படைப்பு கடவுளாயிருக்கின்ற பிரம்மாவுக்கும் காப்பு கடவுளாயிருக்க விஷ்ணுவுக்கும் தெரியாதவனாகிய சுவாமி குதிரை வியாபாரியாக வந்தார். அரியோடு பரமருக்கு அளவறி சொன்னான். நரியை குதிரை ஆக்கிய நன்றி. அப்படிப்பட்டவன் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வரும் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாதிரியே ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரையை கொண்டு வந்தார். பக்தனுக்கா பக்தனாகி மாணிக்க வாசகருக்கு எப்படி சொல்லி இருந்தாரோ அதே போல அவருக்காக குதிரைய கொண்டு வந்தார். இந்த குதிரைகள் வந்து வேற எங்கேயும் வாங்கல அரபு நாட்டிலயோ வேற பட்டணங்கள்லயே சென்று குதிரையை வாங்கல. காட்டிலே அலைந்து கொண்டிருந்த நரிகளை குதிரைகளாக ஆக்கி நரிகளை குதிரைகளாக அவன் வந்து ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன். நம்மாலே அது முடியாது. ஒன்றை இன்னொன்றாக உயர்ந்த பொருளை தாழ்ந்ததாக செய்வான் தாழ்ந்த பொருளை உயர்ந்ததாகவும் செய்வான். அதனால சர்வ வல்லமை உடையவனாகினாலே பணம் பூராவும் திருப்பணிக்கு செலவானபடியினாலே பணம் இல்லை பணம் இருந்தா தானே வெளியில போய் குதிரை வாங்க முடியும். பணம் இல்லாமையினாலே காட்டிலே திரிந்து கொண்டிருந்த நரிகளை எல்லாம் வரவழைத்து அவர் ஒன்னா போய் பிடிச்சிட்டு வர்றது இல்லப்பா அத வாங்கின நரிகள்லாம் வந்து காட்டுல அடைந்த நரிகள் எல்லாம் உன்னத்துல வாங்கன்னு அதை நினைச்சா நினைப்பு மாத்திரத்திலே சீக்கிரம் கிடவுள் இப்ப புரியுதா. நம்ம நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது பேசினாலும் நடக்க மாட்டேங்குது நடந்தாலும் நடக்க மாட்டேங்குது உண்டா இல்லையா. அவன் சங்கல்பம் சங்கல்பம்னா நினைப்பு மாத்திரத்திலேயே எல்லாம் செய்ய வல்லவன். அதனாலே அப்படி காட்டிலே திரிகின்ற நரிகள் எல்லாம் இங்க வர வேணும்னு நினைச்சாரு வந்துருச்சு. வந்த பிறகு அவர்கள் எல்லாம் குதிரைகளாக ஆக வேணும்னு நினைச்சாரு குதிரைகள் ஆகிவிட்டார். நரிகள் பரிகள் ஆகி பரிதான் குதிரை தாழ்ந்ததாயிருக்கிற ஜீவனே உயர்ந்த சிவனாக ஆகி நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்பது அப்பர் தேவாரம். எந்த ஒரு தேவாரம் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்ட ஆடவல்ல அணுவிச்சின்றி நாறு செய்வானும் முரசதிர்ந்த ஆனை முன்னோடு முன்பணிந்து அன்பர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றான ஆரூர வர்ந்தா அம்மானே என்பது திருநாவுக்கரசர் தேவாரம். அதனால தாழ்ந்த வர்க்கமாயிருக்கிற நரியை உயர்ந்த வர்க்கமாக இருக்கின்ற குதிரையாக செய்தான். அது போல தாழ்ந்தவர்களாயிருக்கிற நம்மை அவன் தேவர்களாக ஆக்குவார். நரகர்களாயிருக்கிற நம்மை தேவர்களா நமக்கு நரகர்கள்னு இருப்பா அது தெரியுமா நரர்னு நரர்னு நரர் நரர் சுரர் நாகருக்கு நரர்னா மனிதர்கள் சுரர்னா தேவர்கள். அதனால நரர்களாயிருக்கின்ற நம்மை தேவர்களாக ஆக்குவார். இது போல நரியை குதிரை ஆக்கியது போல அப்படி நரியை குதிரை ஆக்கிய நன்மை அப்படி குதிரையை அன்னைக்கு கொண்டு வரவில்லையானால் பாண்டியன் ரொம்ப கோபிச்சிருவான். அப்பவே கோபிச்சு சிறையில் அடைச்சிருந்தா மாணிக்கவாசகர் குதிரை வந்தவன பிற்பாடுதான் திறந்து விட்டான். எண்ணில்லாத குதிரைகள் வந்தது இவன் கொடுத்த பணத்தை போல எட்டு மடங்கு கூட வந்துச்சா குதிரை. அப்படி குதிரைகள் வந்தத அவன் அரண்மனை வாயிலில் இருந்து பார்த்தான். கண்ணு கட்டியவரிலும் குதிரை நிக்குதுப்பா எல்லா ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு வண்ணமாக இருக்கிறது அற்புதமான குதிரைகள். அது மாதிரி குதிரை அவன் பார்த்ததே கிடையாது. ஹரிவர்த்தன பாண்டியன் பார்த்தேன். அதை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து மாணிக்கவாசகருக்கு செய்த சிறப்பு உபசார வார்த்தை கூச்சவன் முதல் நாள் சண்டை போட்டான் சிறையில் அடைத்தான் குதிரை வந்தவர் அவருக்கு உபசாரமும் அபசாரமும் ரெண்டும் ஒண்ணுதான். உலகத்தார்கள் நம்மை புகழ்வதும் இகழ்வதும் பிரயோஜனம் இல்லை. கடவுள் பார்த்து நம்ம புகழ்வது, உலகத்தார்கள் புகழ்றதுனால நமக்கு என்ன வரப்போகுது, அறியாதவர்கள் இகழ்வதனாலேயும் நமக்கு ஒண்ணும் குறைவில்லை. ஆகையினாலே எப்படி நரிகளை குதிரைகளா ஆக்கினார் அந்த நன்மை. ஆண்டு கொண்டருள அழகுதிருவடி பாண்டியந்தனுக்கு பரிமாறும். பரமேஸ்வரன் மாணிக்க வாசகரை முன்னையே ஆண்டு கொண்டு விட்டார். திருப்பெருந்துறையில உபதேசம் பண்ணிய போது அரிமத்தர பாண்டியரை ஆண்டு கொண்டர் விடுவதற்காக, அதற்கு மேலே வந்து வந்தியை ஆண்டு உண்ணுவதற்காக, வந்தி கிழவியை ஆண்டு உண்ணுவதற்காக, அதற்கு மேலே அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் அந்த மண் சுமக்கும் போது அங்கு வைகைக்கரைக்கு வந்திருந்த ஆன்மாக்களை எல்லாம், இப்படி எத்தனையோ பேருக்கு அருள் கிடைப்பதற்காக. எல்லாரும் ஒரு அரசனிடத்துல பக்கத்திலே போக முடியாது. தகுதி உடையவன் ஒருத்தன் தான் அரசனிடத்துல பக்கத்துல போகும். அவன் பரோபகாரியாக இருந்தால் அவன் மூலமாக பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்லார் ஒருவர் உணரையில் அவர் உருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மடை என்பது அவைப்பாட்டு. அதனாலே மாணிக்க வாசகர் மூலமாக அருள் பெற்றவர்கள் எண்ணில்லார். இன்னும் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் இல்லை. நாம எல்லாம் யார் மூலமா பெற்றிருக்கிறோம்? அவர் மூலம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது திருக்குறள். ஊருக்கு பொதுவான உலகத்திலே நீர் நிறைந்திருந்தால் அது எல்லாருக்கும் உபயோகம் போல. அதுபோல மாணிக்க வாசகர் மூலமாக வந்திக்கிளை ஆண்டு உள்ள அரிமர்த்தர பாண்டியனை ஆண்டு உள்ள மதுரை மக்களை ஆண்டு உள்ள இன்னும் பல அடியவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி அழகே வடிவமாக விளங்குகின்ற அந்த திருவடியுடையவனாகிய பரமேஸ்வரன் பாண்டியந்தனுக்கு பரிமாறு. பாண்டியந்தனுக்கு பரிமாறு பரிமா என்கின்ற குதிரையே விற்று அப்படி குதிரைகளை கொண்டு வந்து அதே அதுல ஒரு முக்கியமான குதிரையை பூசிக்க செய்து அந்த குதிரையை பூஜை பண்ண சொல்லி அதுக்கு தூப தீபம் எல்லாம் காட்டி பூ போட்டு அதுக்கு அந்த குதிரைக்கு நரி குதிரைக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதற்கு மேல அந்த குதிரைய கயிறு மாறி கொடுக்கறோம். குதிரைய கயிறு மாறி கொடுக்கறோம். இப்ப மாடு வித்தம்னா கயிறு மாற்றி கொடுக்கறோம் இல்ல, அது போல குதிரை கயிறு மாறுதல், குதிரை கயிறு மாறுதல். அப்படி குதிரைய கயிறு மாறி கொடுக்கறாரு இந்த வியாபாரி. எந்த வியாபாரி? இந்த அரபு நாட்டில இருந்து வந்திருக்கிற வியாபாரி. அப்படி கயிறு மாறி கொடுக்கும் போது பாண்டியன் வாங்குகிறார். அப்படி கொடுக்கும் போது அந்த குதிரை வியாபாரி சொல்லுகிறான், அரசே இப்பொழுது இந்த குதிரையை கயிறு மாறி உன்னிடத்திலே நான் கொடுக்கின்றபடியினால இந்த குதிரைகள் யாவும் உன்னுடையதா ஆகிவிட்டது. எனக்கு அந்த குதிரைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நாளைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கும் உனக்கும் பேச்சு கிடையாது. இப்பவே கயிறு மாறி கொடுத்து விட்டபடினாலே இப்ப மாடு விற்கிற வியாபாரி எப்படித்தானே சொல்ற, மாட்டை நல்லா பாத்து மூக்கரட்டை சுடுவாத சுளி சுத்த எல்லாம் பாத்துக்க, நாளைக்கு அந்த குறை இந்த குறையில வரப்படாது. அப்படித்தான் நம்ம கொடுக்கணும். இப்பவே பாத்துக்கோ நாளைக்கு எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது குறை வந்து இங்க சொல்லப்படாது. அது போல இப்பொழுது நான் கயிறு மாறி உனக்கு கொடுக்கின்றபடியினாலே இந்த குதிரைகள் உன்னுடையதாக ஆகி நாளைக்கு அது என்னவா இருக்குமோ அதனாலே எனக்கும் உனக்கும் பேச்சு கிடையாது. இதுதான் குதிரை விற்கிற வழக்கம். என்னவாம் பரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா குள்ளு நீரால் நின்னவாம் பரி, நாளை என்னவா இருந்த வேணும் எனக்கும் ஒன்று அடக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கு என்றான். இதான் அங்கு குதிரை இருக்கிற வழக்கமே. அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ரைட்டு, இப்படி வழக்கமா நீங்க விழாதே மாறி நான் ஒத்துக்கிறேன். கை மாறி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவன் அளவற்ற மகிழ்ச்சியினாலே பாண்டியன் ஒரு வெண் பட்டு, அப்பவே 10,000 ரூபா ஒரு அந்த பொட்டு, அந்த காலத்திலேயே அந்த பட்டு 10,000 ரூபா அந்த வெண்பட்டை
3: பாண்டியன் தனக்கு பரிமா
2: இசையப் பெற ஆண்டான் எங்கும் அருள் ஒளி இருக்கும். ஆண்டானாகிய பரமேஸ்வரன் எமக்கு தலைவனாகிய சௌரவான் அருள் ஒளியில இருந்தான், பொருள் ஒளியில இல்லை. பாண்டியன் பொருள் ஒளியில இருந்தான், பாண்டியன் பொருள் ஒளியில இருந்தான். குதிரைவல்லையே அவள மனம் கொடுத்தனே, அவள மனம் கொடுத்தனே, குதிரைவல்லையேன்னு பொருள் ஒளியிலே இருந்தார். அருள் தெரியல. இப்பொழுது அயால பொருளை தந்தான், அந்த பொருளை அவன் வாங்கவில்லை, பரமேஸ்வரன் வாங்கவில்லை, அருள் ஒளியிலே இருந்தார். இவர் அருள் பெற வேண்டும், யாரு பாண்டியன் அருள் பெற வேண்டுமே என்கின்ற அந்த எண்ணத்தில் இருந்தார் சுவாமிங்கிறார். இதெல்லாம் அவருடைய அகச்சார்ந்து அவரா பாடு. இந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரு பாடு பாடி இருந்த பாடல், ஆண்டான் எங்கோன் அருள் ஒளியில் தூண்டு சோதி தோற்றிய தொன்மை. அப்படி அருள் ஒளியில இருந்தவராகிய சுவாமி மிகுந்த பிரகாசமுடைய சோதி வடிவமாகவும் தோன்றி மறைந்தொழினார். தூண்டு சோதி தோற்றிய தொன்மை, தொன்மைன பழமை. அந்த முன்னே நடந்த நிகழ்ச்சி அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திரஞ்சாலங்கு ஆட்டியல் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி. இவருக்கு அந்தனாக வந்து இவரை ஆண்டு உண்டு அப்படின்னா அந்தனன் என்று சொன்னால் ஆச்சாரிய மூர்த்தமாக, அந்தனன் என்றால் பராமணன் அர்த்தம் இல்லை. அந்தனர் என்போர் அறவு மற்ற உயிருக்கும் செந்தன்மை உண்டுகளான் என்பது திருக்குறள். அதனால அந்தனன் என்று சொன்னால் ஞானத்தை உபதேசிக்கிற, அதைத்தான் செந்தழல் குறைதிருமேனி எங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தனாவதுங்க அட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதையே பள்ளி எழுந்துள்ளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. அதனால ஆச்சாரிய மூர்த்தமாக வந்து அருள் செய்து இந்திரஞ்சாலம் காட்டியல். இந்திரஞ்சாலம் என்றால் வந்தான் இருந்தான் அருள் செய்தான் மறைந்து விட்டான், அது இந்திரஜாலம் போல இருந்தது. இந்திரஜாலம்னா இந்த சால வித்தேன்னு சொல்லுவாங்க அல்லவா, மாய வித்தை சால வித்தேன். வந்தான் இருந்தான் மறைந்தருளினார், அது ஒரு இந்திரஜாலம் போல இருந்தது.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000+ மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் சந்திரயோகம்.

இடைவிங்கலை நடு சொல்ல நடுநாடியூடே தொடரு மூலம் செல்லா எழுப்பி சிரத்துடன் சேதலால் நல்லோர் திருவடி ரண்ணே.

கண்களையும் உடலுற நின்றது கண்டு நினைக்கிலறி நீதர்கள் கன்றிய காலன் கருத்துழி வைத்ததில் சென்றதில் வீழ்வரே திகைப்பொழிவாரே சென்று அதில் வீழ்வரே திகைப்பொழியாரே அங்கி மதிகூடலாகும் கதிரொளி அங்கி கதிர்கூடலா மதியொளி

அறிந்தவ் தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே. ஊதியம் ஏதும் அறியார் குறைப்பினும் ஓதியும் ஏதும் அறியாத ஊமர்கள்

கதிரை சோதிக்கணும். பாம்பு மதியும் பகதீர் துடங்குடியே நீங்கள் குடனே நடுந்தகையானே.

சதி சசி உதிக்கும் அளவு துயில் இன்றி சதியுதித்தானேல் தனதும் அருந்தி சசிதில் சரிக்கின்ற உந்தியில் இன்றி சசிதரி பிங்கட்டன் கண்டுயில் குண்டதி பிரியாதிருக்கின்ற யோகிகள் உடி பிரியாதிருக்கின்ற யோகிகள்

நவனில்லை நற்கலை நாள் இல்லைதானே. உன்னீரமுதமும் ஊரும் ஊரலை

பார்மிசே பொங்குமே மூன்றாம் தந்திரம் முற்றிற்று. நான்காம் தந்திரம் சித்த ஆகமம் அசவை.

படுவதே இரண்டும் பல கலை வல்லாறு படுவது ஓங்காரம்

படுவது இரண்டும் பல கலை வல்லார், படுவது ஓங்காரம் ஜாக்கரங்கள் படு

வாயில் தனி நடந்தானே நடவிரண்டொன்று நடினமதாகும் நடவிரண்டொன்று நவன் செய்யும் கூத்து நமது ரெண்டொன்று நகை செய்யும் மந்தி.

செம்பு பொன்னே பொன்னார மந்திர புகழகும் உண்ணாது பொன்னார மந்திர பொறிக்கும் ஜிவத்தார் பொன்னார மந்திரம் புகையுண்டு பூரிக்கு பொன்னாகு வல்லோர்க்கு உடம்பு.

பாம்பு நீங்கிடும் சொல்லும் திருக்கூத்தின் சூக்குமம் தானே. சூக்குமம் எண்ணாயிரம் ஜபித்தாலும் மேல் சூக்குமமான வழியிட

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிவபூஜை செய்ய வேண்டும். இந்த சிவபூஜை என்று சொன்னாலே இரண்டு வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று பரார்த்திய பூஜை. இந்த பரார்த்த பூஜை என்பது திருக்கோயிலில் செய்யப்படுகின்ற பூஜை, அது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. இன்னொன்று ஆன்மார்த்த பூஜை, அது நம்முடைய ஆன்மாவை தினந்தோறும் சுத்தப்படுத்துவதற்காக தினசரி கடமை ஆன்மார்த்த பூஜை. நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய வழிபடும் மூர்த்தங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாங்க. அந்த இறைவனை உள்ளே அகத்தில் பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆத்மலிங்கத்தை, அதாவது ஆத்மநாதரை, அந்த இறைவனை வழிபடும் மூர்த்தத்தை, வழிபடும் இறைவனை ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். வைத்து வெளியில் ஒரு மரகதலிங்கமோ ஸ்படிக லிங்கமோ அல்லது சனிகலிங்கமாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு லிங்கத்தில் அதனை ஆவாகனம் செய்து அதற்கு நாம் வந்து இந்த ஐந்து வகையான சுத்திகளை செய்து வழிபாடு செய்தல். வழிபாடு செய்துவிட்டு வழிபாடு முடிந்தவுடன் அந்த இறைவனை தன்னுடைய ஆன்மாவுக்குள் திரும்பவும் எடுத்து பொருத்திக் கொள்ளுதல், ஆன்மா தன்னுடைய ஆன்மாவில் வைத்துக் கொள்ளுதல், அது ஒடுக்குதல்னு பேர். இப்படி தினந்தோறும் நமக்கு சிவபூஜை உண்டு. விசேஷ தீட்சை பெற்றவர்கள் இந்த ஆன்மார்த்த பூஜையை தினசரி செய்வார்கள். இந்த ஆன்மார்த்த பூஜைக்கு வந்து இந்த அகபூஜைன்னு ஒன்று உண்டு, அதாவது புறபூஜை அகபூஜை, இல்லை அகபூஜைக்கு பேர் ஞான பூஜைன்னு உண்டு, ஞான பூஜைன்னு பேர். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்கின்ற பூஜைக்கு பேர் அகபூஜை. புறபூஜையை விட அகபூஜை சிறந்தது. இந்த அகபூஜையை விட ஒரு பூஜை சிறந்தது. அன்பு சிவஞான சித்தியாரெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கார். அருண சிவாச்சாரியர் ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவ்வைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை அப்படிங்கிற, எழில் ஞான பூஜைங்கிறார். இந்த அகபூஜையே ஞான பூஜைன்னு சொன்னால் அதை விட சிறந்த பூஜை எழில் ஞான பூஜை அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய இறை இந்த நூல்களை, ஞான நூல்களை வந்து நம்ம சிந்தித்து கொண்டே இருந்தாலே அது ஒரு பூஜைங்கிறாங்க. இப்போ இந்த அகபூஜைக்கு ஒரு அருமையான பாடல் இல்ல, சிவயோக நிலையில் இருக்கக்கூடிய பாடல். இப்போ சிவயோகி நிலை என்ன அப்படின்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்வார் சிவயோகி. அதுக்கு மேலே சிவயோகின்னு பேர். அது பாருங்க, உள்ளம் பெருங்கோயில், உள்ளந்தான் பெருங்கோயில். இப்போ ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை கோயில் வெளி உலகத்திற்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் தான் பெரிய கோயில். சரி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பு ஒரு தஞ்சாவூர் உலகத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அவர் அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் பெரிய கோயில். அப்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினவொன்னா அது பெரிய கோயில். இப்போ இன்றைய திருமந்தல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில்ன்றார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்னா இதுதான் பெருசு. அது மூணு கோயில் இருக்கு, கற்கோயில், சொற்கோயில், மனக்கோயில்னு மூணு கோயில் இருக்கு. மனதிலே கோயில் கட்டினது மனக்கோயில், சொற்கோயில் தேவாரம் திருவாசகம், கற்கோயில் நம்ம திருக்கோயில் செல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கற்கோயில். இப்படி மூணு கோயில் இருக்கு. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ சிவயோகி உட்காந்துருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க, இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலாக இருக்கிறது, இந்த உடலையே சிவ கோயிலாக பார்க்குறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ ஒரு நல்ல சிந்தனையை கோயில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோவில் என்பது கர்ப்ப கிரகத்தை மட்டுமே குறிக்கும், கருவறையை மட்டுமே குறிக்கும், இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அந்த இடத்தைத்தான் அவர் உள்ளம் என்று சொல்லுகிறார். அப்ப ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னால், இந்த உடம்புக்கு உள்ளத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தலை, கை, கால், வயிறு இப்படி பல உறுப்புகள் இருப்பது போல, அந்த கோவிலுக்கு வெளியே ஆலயம் இருக்குல்ல, ஆலயம் என்பது அந்த இந்த சொற்பொழி மண்டபம், வாகன மண்டபம், நந்தனவனம், திருக்குளம், பசுமடம், இந்த மாதிரி பல இடங்கள் சேர்ந்ததெல்லாம் ஆலயம். அப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இப்போ உங்களுக்கு கோவிலுக்குன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆலயம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிவயோகிகள் இந்த உடம்பையே ஆலயமாக கொண்டு அந்த தன்னுடைய உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளை செய்து தினசரி அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாத்த பூஜை, அகபூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யோகிகள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் பிரான் சிவபெருமானை குறிக்கும், அதான் பிரான் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். வள்ளல் எதை கேட்டாலும் கொடுப்பார், வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய்ங்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் என்ன சொல்றாரு, வேண்டுவர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய், என்ன கேட்டாலும் கொடுப்பார் வள்ளல், அதை மறைக்காம சொல்றவர். அப்ப வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், அதாவது எதுக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு வாய் வழியாக வணங்க வேண்டும். வாய் வழியை எப்படி வணங்குறதுன்னா, வாய் வழியாக வாயை வாழ்த்து கண்டாய், திருமுறைகளை பாட வேண்டும். உள்ளத்தால் வணங்கினாலும் வாய் வாய் வந்து, அதாவது இந்த அப்பர் பெருமானுடைய திருவங்க மாலை இருக்கிறது, அதில் தலையை நீ வணங்காய், தலைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. கைகால் கூப்பி தொழில், கைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த நெஞ்சே நீ நினையாய், நெஞ்சுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்கும் உறுப்புக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து திருவங்கம் மாலைன்னு சொல்லி அது நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக பாடியிருக்கார். அதனால் நம்ம வாய் வழியாக நம்ம இறைவனை வாயார நாம் பாடி பாடி மகிழ வேண்டும். இறைவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், யாராவது நம்மளை தமிழில் பாட மாட்டாங்களா அப்படின்னு. யாராவது தேவாரம் பாடினாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவார், திருவாசகம் பாடினாலும் ஓடி வருவார், திருமுறைகளை பாடினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்துக்கலாம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அதில் தெல்ல தெளிவார்களுக்கு, தெல்ல தெளிவாருக்கு தெளிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெளிந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப தெல்ல தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் சிவலிங்கம் தான் இந்த சோல் இஸ் சிவலிங்கா அப்படிங்கிற இங்கிலீஷ்ல சொல்லலாம். அது அவருடைய சோல், சோல்னா ஜீவா அப்படின்னு சொல்ல சீவன், அதுக்குள்ள அப்படியே இறைவன் உள்ளே இருக்கிறான். இதெல்லாம் நேற்று சீவனுக்குள் சிவமனம் பூத்தது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த காளா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட புலன்கள் இருந்து அது ஏன் கள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னார்னா, அந்த புலன்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. முதல் நிலை என்னன்னா, இந்த உயிர் இந்த ஆணவத்தை சார்ந்திருக்கின்ற பொழுது அறியாமையினால் இறைவனை அறிய ஒட்டாமல் இந்த ஐந்து புலன்களும் தடுத்தன. இரண்டாவது நிலை, அதே உயிர் சிவத்தை சார்ந்த பின்பு, அதன் பிறகு பக்குவப்பட்ட பிறகு இறைவனை காட்டுவதற்கு மிக பெரிய விளக்கு போல, விளக்கினுடைய ஒளியை போல இந்த உயிருக்கு உதவி செய்தன. அதான் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்ப தெளிந்த சிவஞானிகளுக்கு இந்த புலன்கள் உதவி செய்கின்றன. இந்த பாடல் வந்து ஒரு சிவயோகத்தில் இருக்கக்கூடிய சிவயோகி தன்னுடைய இறைவனை எப்படி வழிபட்டு கொண்டு இருந்தார், அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவயோகிகள் எவ்வாறு இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவதற்காக இந்த பாடல். ஆனால் இப்போ வழிபாடு செய்யணும், நம்ம எப்படி இருந்தாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அதை நம்ம என்ன செய்யணும், புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுங்கிறார் ஒரு பாடலில். புண்ணியம்னு சொன்னாவே சிவ புண்ணியத்தை தான் குறிக்கும். இப்போ கடையில் போய் பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க அர்ச்சனைக்கு, என்ன பழம் வாங்கிட்டு வருவோம், வாழைப்பழம் தான் வாங்கிட்டு வருவோம். பழம் என்று சொன்னாலே வாழைப்பழம் தான் குறிக்கும். அதே மாதிரி பூன்னு சொன்னாவே தாமரை பூ தான் குறிக்கும். பூ வேணப்படுவது பொறிவாழ் பூவேம்பாங்க. அதே மாதிரி புண்ணியம்னாவே சிவபுண்ணியம் தான். அப்போ சிவபுண்ணியம் என்று சொன்னால் இறைவனுக்கு பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நான் சொல்கிறது குறைந்தபட்சம் மாலை சாத்தலாம், மாலை சாத்தி வழிபாடலாம், அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், எதாவது வேணாலும் செய்யலாம். அப்புறம் இந்த குரு பூஜை, இந்த குரு பூஜைங்கிறது இந்த 63 குரு பூஜை நடக்குது, 4 குரு பூஜை நடக்குது. இதெல்லாம் இந்த இறைவனை நமக்கு காட்டியவர்களை குருவாக கொண்டு அவர்களுக்கு பூஜை நடத்துவது குரு பூஜை. அப்போ சிவகுருவையே சிவமாக பாவித்து பூஜை செய்தல், அதுக்கு வந்து குரு பூஜைன்னு பேர். ஏன்னா நம்ம சிவ பூஜை செய்வதற்கு, ஆத்மார்த்த பூஜை செய்வதற்கு விசேஷ தீட்சை கொடுத்து நமக்கு வழிகாட்டிய குருவை நாம் பூஜை செய்யணும். அதுவும் குரு பூஜை தான். அந்த பூஜை செய்கின்ற பொழுது சில அளவுகோல் உண்டு. சாதாரணமாக பார்த்தோம்னா வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் நார்மல். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிவத்தலங்களிலோ அல்லது மடங்களிலோ சைவ மடங்களிலோ நம்ம சிவ பூஜை செய்கிறோம்னு வச்சிங்களேன், அந்த சிவ பூஜை செய்கிறதுனால ஒரு 100 மடங்கு நமக்கு சிறப்பு தரும். அதே போல் இந்த தவம் செய்தவர்கள், சிவத்தை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்த சிவயோகிகள், அவர்களுடைய திருமேனியை நாம் பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு பலன் 1000 மடங்கு உயர்வு கிடைக்கும். அப்புறம் யோகிகள் இருப்பாங்க, யோக நிலைக்கு சென்றவர்கள், அங்கே பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய யோகிக்கு நாம் வந்து பசியார நம்ம உணவு வழங்கினோமானால் அது சாப்பிடணும். அவர் சாப்பிட்டார்னா 1000000 மடங்கு உயர்வுங்கிறாங்க. ஆனால் அதை விட சிறப்பு சிவஞானி. சிவஞானி அவருக்கு வந்து ஒரு இல்லத்தில் ஒரு அவர் வந்து நம்ம அவர் சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து மதிப்பே இல்லைங்கிறார், விசேஷம் அதிகங்கிறார். இந்த 1000000 மடங்கை விட உயர்வு. அதனால் சிவஞானிக்கு அன்னம் இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை பெரும்பாலும் சிவஞானிகள் வந்து பெரும்பாலும் யார் வீட்லையும் சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அது உயர்வு. நம்முடைய காரைக்கால் அம்மையார் ஒரு அடியாருக்கு அன்னமிட்டார். அந்த அடியார் யாருன்னா சிவஞானியாகவே சிவபெருமான் அங்கே வந்தார். அவருக்கு அங்கே அதுவும் அன்னைக்கு கூட என்ன அன்னைக்கு அன்னைக்கு தயிர் சாதம் தான் அவர் வச்சிருந்த. காரைக்கால் அம்மையார் வந்து தயிர் சாதம் தான் அன்னைக்கு இறைவனுக்கு அளித்தது. அவர் கிடைத்தது என்ன பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போயிட்டார். கைலாயத்துக்கு போய் திருவாலங்காட்டில் வந்து இறைவனோட மகிழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார், காரைக்கிழமையார் பாடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்க. அதனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்ன எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சது பாருங்க. அதனால் ஒரு சிவஞானிக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுன்னு சொன்ன

நல்லா திருமூலர் பதிவு செய்கிறார். அப்புறம் இந்த மாகேஸ்வர பூஜை, இன்றைக்கு அடியார் பூஜைன்னு சொல்கிறதும் அது தான், மாகேஸ்வர பூஜைனாலும் அது தான். இதில் ஒரு இது வந்து ரொம்ப எளிமையான பாடல். அரண் பூஜையை விட அடியார் பூஜை சிறந்தது அப்படின். ஏன் அடியாறுகளுக்கு அவ்வளோ என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம்னு பேர், 4286 பாடல் இருக்கு, 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 72 வரலாறு இருக்கு. அப்போ அடியார்களுடைய சிறப்பு என்ன, இறைவன் எங்கே ஒடுங்குகின்றார் என்றால் தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஒடுங்குகிறார். அப்போ சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் தொண்டருக்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும், அதனால்தான் அடியார் பூஜை சிறந்ததுங்கிறாங்க. அந்த அடியார் யார் அப்படின்னா, சிவனை இடைவிடாமல் அன்பு செய்து பூஜை செய்து வழிபடக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு பேர் வாக்கிங் டெம்பிள்ம்பாங்க, டிவோட்டிஸ் ஆர் வாக்கிங் டெம்பிள், நடமாடும் கோயில் அப்படின்னு. அந்த அடியார்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஒரு சாலையில் போயிட்டு இருக்கோம், சாலையில் நல்லா 12 மணி நல்ல கோடை காலத்தில் நல்ல சூரியனுடைய வெப்பத்தில் நடந்து போகிறோம். பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண் இருக்கும், மணல், பொறுக்கு மணல்னு பேர், இந்த பொறுக்கு மணல் பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த சாலையில் நடக்கிறது வந்து நடந்துடலாம், ஆனால் அந்த பொறுக்கு மணலை நடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனுடைய வெப்பத்தில் கூட நாம் நடந்து விடலாம், சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணல் இருக்கு பார்த்தீங்களா, பொறுக்கு மணல், அது வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். சூரியனுடைய வெப்பம் என்று சொல்லுவது இறைவன் என்று பொருள். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மணல் அடியார் என்று பொருள். அப்ப இந்த பொறுக்கு மணல் நடக்கவே முடியாது, கால் அந்த அளவுக்கு சுடும். அப்போ இறைவனை விட இறைவனுடைய அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு, அதான் பெரிய புராணம்னு பேர், தொண்டர்னு பேர், திருத்தொண்டர் புராணம்னு தான் அதுக்கு பேர். அதுக்கப்புறம் தான் அது பெரியவர் பெரிய நிலையை அடைந்தவர்களுடைய புராணங்களை பேசுவதால் அது பெரிய புராணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அடியாருகளுக்கு அப்படின்னு சொல்லணுமா, அந்த ரெண்டு கோயில் சொல்கிறாரு, ஒன்று நடமாடும் கோயில், இன்னொன்று படமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில்னா சிவனடியார், படமாடும் கோயில்னா இந்த படத்தில் அல்லது மாடம் போல ஒரு அறையில் இருக்கக்கூடிய இறைவன், இல்லை படத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சொன்னாலும் சரி, படம் போல ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னாலும் சரி, அதனால தான் படமாட கோயில்னு சொன்னார். இப்போ படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. இப்போ படமாட கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நாம் வந்து ஒரு அன்னம்பாலிப்பு செய்கிறோம்னு வச்சிங்களேன், ஒரு நைவேத்தியம் செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து நடமாடுகின்ற கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களை சென்று அடையாது. ஆனால் நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு நாம் அன்னம்பாலிப்பு செய்தால், நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயின், அது படமாட கோயில் பகவருக்கதாமே. ஏன், நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் சிவபெருமான் இருப்பதனால் நாம் அடியார்களுக்கு செய்தால், அடியார்களுக்கு அன்னம்பாலித்தால் அது நேரடியாக இறைவனுக்கு சென்று சேரும். ஆனால் அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும், மாகேஸ்வர பூஜை என்று பெயர், அவர்களை சிவபெருமானாகவே கருதி வழிபட வேண்டும். வழிபாடு செய்து அந்த பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து, உள்ளே அவளுக்கு மனைன்னு சொன்னால் அவருடைய அம்மா உட்கார வைத்து அவருக்கு பூஜை செய்து தலை வாழை இலை போட்டு
அதுக்கு

உரிய நிலையிலே அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இல்லை, இளையான்குடி நாயனார் புராணத்தில் இந்த வரலாறுலாம் வரும், எப்படி சாப்பாடு போடணும் அப்படின்னு. அது வாழ்க்கை புராணம், பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் புராணம். அப்புறம் இந்த இப்படியெல்லாம் நம்ம பூஜை நடத்துகிறோமே, அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அவர் இல்லாத இடத்தை காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது கடவுள் எங்கே என்று கேட்டால் அவர் இல்லாத இடத்தை காட்டினால் நாம் இருக்கின்ற இடத்தை காட்டி விடுவோம். அதுக்கு பேர் கண்காணின்னு பேர், சூப்பர்வைசர்னு இன்னைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் கூட இன்னைக்கு கண்காணிப்பாளர் தான் போடுறாங்க, கண்காணிப்பாளர் அறை அப்படின்னு. இந்த கண்காணிங்கிற வார்த்தையே அந்த காலத்தில் திருமூலர் காலத்துலேருந்து இருக்கு. இறைவன் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியாமல் நம்மால் எந்த காரியமும் செய்யவில்லை. சில பேர் நினைக்கிறாங்க கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார். நம்மளை யார் பார்த்துக்க போகிறா? நமக்கு எதுவுமே நம்மளை தவிர யாருக்கையும் இந்த ரகசியம் தெரியாதும்பாங்க. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும், கண்காணி இல்லா இடமே இல்லை. அவன் காற்றிலும் இருக்கிறான், மழையிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், நம்முடைய உணர்விலும் இருக்கிறான், பேச்சிலும் இருக்கிறான், மூச்சிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. காணுங்கால் கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அப்புறம் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை நம்ம சைவத்தில் உண்டு. இது திருமூலர் சொன்ன வார்த்தை இது. அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலருடைய திருமந்திரத்தில் பதிவாக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படி நினைக்கணும். அதாவது குளம் ஒன்று, தெய்வம் ஒன்று. அதான் தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டினத்தார். ஒரே தெய்வம்தான், ஒரே கடவுள் தான். வி ஃபாலோ ஓன்லி த மோனோதீசம். மோனோதீசம்னா ஒரு கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் தான் நம்ம பல வடிவங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்போ ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டார். அப்புறம் அது என்ன சொல்கிறாரு, நாம் நல்லதையே நாம் நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். இது நம்முடைய தாரக மந்திரம். நன்றே நினைமின் நமன் இல்லை. நமன் சொன்னால் இந்த கூற்றுவன் யமன் பேர், பொதுவாக கெடுதல் வராதுன்னு அர்த்தம். நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை. வேற என்ன சிவகதி தான் நமக்கு, வேற கதி கிடையாது. ஆளை நம்ம என்ன செய்யணும், பரந்த மனப்பான்மையோடு நன்மையே நினைத்து கொண்டிருந்தால் நின்று நிலை பெற்றால் நாம் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழலாம் அப்படின்னு ஒரு பாடலில் சொல்றாரு. ஆனால் நாம் இறைவனை நினைந்து நாம் உய்ய வேண்டும். இது நம்முடைய பாதை. அந்த அடுத்தது ஜீவசமாதி என்ற ஒரு நிலை ஒன்று உண்டு. இது ஜீவசமாதி என்று சொன்னால் நிறையா உண்டு. இந்த ஒரு ஆண், இந்த ஆன்மா எப்பொழுது நிறைவுடும் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஆன்மா ஜோதியில் கலக்கணும். அப்போ ஜோதியில் கலந்துட்டால் அந்த ஆன்மா மறுபிறவே எடுக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் ஒளியில் புகுந்தார், நாவுக்கரசு பெருமான் ஒளியில் புகுந்தார், அக்னிபுரிஷர் கோவிலில் உள்ள புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிட்டார். மாணிக்க வாசகர் தில்லை சிதம்பரத்திலே ஜோதியில் கலந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சைக்களத்தில் இருந்து வெள்ளை யானையில் அவர் வந்து தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றே போகும்பொழுது அந்த உபமன்ய முனிவருக்கு அங்கே ஜோதி வடிவம் தெரிந்தது. அப்போ அவரும் ஜோதி வழியாகத்தான் அவரும் சென்றார். அப்படி ஜோதி வழியாக செல்லுதல் ஒரு நிலை. சிவயோகிகள் தன் உடம்பை காற்றிலே கலக்கிறது ஒரு நிலை. காற்றிலே கரைஞ்சிடலாம், இப்போ சித்தர்கள்லாம் காற்றுல கரைகிறாங்க.
இப்போ சிவயோகினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஜீவசமாதின்னு சொல்றது. அதை இந்த ஜீவசமாதின்னா அந்த உயிரும் மனமும் சமநிலை அடையும். தண்ணியில வந்து உப்பு கரைவது போல அந்த உயிருக்குள் இந்த மனம் கரைந்து சமமாகி இருக்கக்கூடிய ஒடுங்கு நிலை. அப்ப அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கும்? நல்ல அருமையான பாடம், ஆனால் நேரம் மட்டும் அதுக்கு பத்தாது. முதுகுத்தண்டுக்கு உள்ளே அங்கதான் சூட்சுமம் இருக்கிறது. அந்த வாசினுடைய ஒடுக்கத்தில் அந்த மூலாதாரத்திலிருந்து மூலாதாரத்தில் ஒடுங்கி அதிலே இயக்கத்தை பெற்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு ஒன்றி அதிலே நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலை. அங்க உடல் அசைவு இருக்காது, மன ஓட்டம் இருக்காது, இறைவனோடு கலந்த நிலை, மன ஒடுக்கம். அந்த அந்த உயிர் எப்படி இருக்கும்னா மௌனம் ஆயிடும். அதுதான் மௌன மௌன நிலைன்னு பேரு. சீவபோதம் நீங்கி மௌன சமாதியில் கூடி அங்க ஒடுங்குகின்ற நிலை, அங்க அதுக்கு பேரு நின்மலமுத்தர்னு பேரு. அந்த அவங்க வந்து மீண்டும் அவர்களுக்கு சீவபோதம் வராது. அப்ப அவர்களுடைய உடல் இருக்கும். அந்த உடல் பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பு தன்மை இருக்காது, இப்படி வளையும். அதே மாதிரி பண்ணி நெட்டி முறியும். இந்த மாதிரி இந்த அந்த இந்த மாதிரி நெட்டி முறியும். அது அவங்க ஜீவசமாதி நிலையில அவர்களுடைய உடல் வந்து எந்த விதமான நாற்றத்தையும் அடையாது. முதல்ல எறும்பே வராது. உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள சின்னதாக அந்த உயிர் ஓட்டம் வந்து இருக்கும். உள்ளர கொஞ்சோண்டு உஷ்ணம் இருக்கும், உள்ளர இருக்கும், இல்லை தெரியாது. அது ஜீவசமாதி நிலை, அப்ப சிவயோகி நிலை. அந்த நிலையில பாருங்க அவங்க என்ன சிவ பாருங்க, இந்த சிவயோகி மெர்ஜஸ் இன் பிந்து சக்தி அண்ட் அட்டைன்ஸ் மெனி மிராக்குலஸ் பவர். நிறைய பவர் வச்சிருப்பாங்க. அவங்களால அற்புதங்கள் நேரத்தை காட்ட முடியும். அந்த இடம் அமைதியா இருக்கும், ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். அவர்கள் ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால், அந்த உடலில் அந்த உடல் உடல் தான் போகும், ஆனால் உடம்புக்குள்ளேயே அது இருக்கும். தானர மோன சமாதியுள் தங்கியே, அப்ப மௌன நிலையில் உள்ளே ஒடுங்கி விடுவார்கள். அப்பொழுது இறைவனோடு அவர்கள் இரண்டர கலந்து தான் அவனா

0: நாம் வந்து கலக்கக்கூடிய வழிகளை பல்வேறு கோணத்திலே திருமந்திரத்தில் காண முடியும். எனவே நாம் இறைவனுடைய திருவடியை நாம் சிந்திப்போம். நாளை திருமந்திரத்தில் 8 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நமஸ்சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: 9 திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானை செந்தமிழால் பாடிய பாடல்களின் தொகுப்பான சைவ திருமுறைகள் 12 9 திருமுறை திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் ஆகும். இந்த 9 திருமுறை ஆசிரியர்கள் 9 அவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர்த்தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர் என்போர். இத்திருமுறையில் திருவிசைப்பா 288 பாடல்களும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களும் ஆக மொத்தம் 301 பாடல்கள் உள்ளன. தேவாரப் பாடல் பெற்ற கோயில் எனப்படும் சிதம்பரம், திருவீழி மிளலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடை மருதூர், திருவாரூர் என்னும் தலங்கள் 6, தேவாரப் பாடல் பெறாத வைப்புத்தலங்களாகிய திருவிடைக்கடி, திருக்களந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராசராசேச்சரம் என்னும் 8 தலங்களும் இத்திருமுறையில் பாடப்பெற்றுள்ளன. திருவிசைப்பா திருப்பதிகங்கள் 28 ஆகும். திருப்பல்லாண்டு 1 பதிகம். ஆக மொத்தம் 29 பதிகங்கள் இத்திருமுறையில் உள்ளன. இந்த பதிகங்களுக்கு அந்தந்த ஆசிரியர்களே பண்வகுத்ததாக தெரிகிறது. சைவப் பெருமக்கள் 12 திருமுறைகளில் 5 பாடல்களை மட்டும் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். தேவாரத்தில் 1 பாடல், திருவாசகத்தில் 1 பாடல், திருவிசைப்பாவில் 1 பாடல், திருப்பல்லாண்டில் 1 பாடல், பெரிய புராணத்தில் 1 பாடல் என்று பாடுவது பஞ்சபுராணமாகும். இவற்றுள் 2 பாடல்கள் 9 திருமுறை பாடல்கள் என்பது இவற்றின் பெருமையை விளக்குகிறது. திருப்பல்லாண்டு இந்தோனேஷியாவில் பெரிய செல்வர்கள் வீட்டு கல்யாணங்களில் பாடப்படுகிறது. இதை லாண்டுபாடு என்று குறிப்பிடுகிறார்கள். இது மான்கடில் எனத் தொடங்குகிறது. திருப்பல்லாண்டின் முதல் சீர் மண்ணுகத்தில்லை என்பது. இதுவே மான்கடில் எனச் சிதைந்ததாக அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்திருமுறையில் திருவடைக்கடி முருகப்பெருமானைப் பற்றிய 1 பதிகம் சேர்க்கப்பட்டிருப்பது இதன் தனித்தன்மையாகும். இறைத்தன்மை மிக்க இசைப்பாடல்கள் திருவிசைப்பா எனத் தொகுக்கப் பெற்றன. திருமுறை கண்ட புராணம் இதை மோகம் எரி திருவிசைப்பா மாலை என்று பாராட்டுகிறது. 9 திருமுறை ஆசிரியர்களில் முதலாவதாக உள்ளவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் திருவடை மருதூரில் வாழ்ந்து வந்த பரியேறும் பெரியோர், தெய்வ படிமப்பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர் என்று சொல்லப்படும் 5 கொத்தாருள் ஒருவரான சைவராயர் வழியில் தோன்றியவர்.

0: இவர் வேளாண் குலத்தினர். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை. இவருடைய இயற்பெயரும் தெரியவில்லை. திருமாளிகை என்பது மாட மாளிகை சூழ் தில்லையம்பலம் என தேவார ஆசிரியர்களால் சிறப்பாக கூறப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை குறிக்கும் என்றும், திருச்சிற்றம்பலவனை போற்றிய தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவராதலால் திருமாளிகை தேவர் என்ற காரணப் பெயரால் அழைக்கப்பட்டார் என்றும் பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்படும். அந்த மடத்தின் சார்பில் இவர் திருமாளிகை தேவர் எனப்பட்டார். திருவாவடுதுறை நவகோடி சித்தாபுரத்தில் உள்ள சித்தர் போகநாதர் இவருடைய குருநாதராவார். போகநாதரின் மற்றொரு சீடர் கருவூர் தேவர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தனர். போகர் திருமாளிகை தேவருக்கு நடராஜ பெருமானை பூஜை செய்யும் செயல் முறைகளையும், கருவூர் தேவருக்கு பராசக்தியை பூஜை செய்யும் விதிகளையும் உபதேசித்தார். திருமாளிகை தேவர் தாம் வழிபட்ட நிர்மாலியத்தை கருவூர் தேவருக்கு கொடுக்க அவர் அதனை வாங்கி உண்டார். அதுபோலவே கருவூர் தேவர் தாம் பூசித்த அம்பிகையின் நிர்மாலியத்தை திருமாளிகை தேவருக்கு தர அவர் அதனை வாங்க மறுத்தார். கருவூர் தேவர் போகரிடம் இதை வருத்தமாக கூறினார். போகர் திருமாளிகை தேவர் செய்தது சரி, சிவபூஜையே மிகச் சிறந்தது என்று கூறி தேற்றினார். ஒரு நாள் போகர் தம்முடைய பாதுகையை திருமாளிகை தேவரிடம் தந்து, இதனை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவடுதுறை தலத்திலேயே இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று ஆணையிட்டு திருப்புகலூருக்கு சென்றுவிட்டார். தேவர் குரு ஆணைப்படியே அத்தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறம் திருமடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு குருவின் பாதுகையை பூசித்து சிவத்தொண்டு புரிந்து வரலானார். ஒருநாள் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்றார். கூத்தப்பெருமானை திருவிசைப்பாக்கள் பாடி போற்றினார். மீண்டும் ஆவடுதுறைக்கு வந்து தங்கினார். கருவுற்ற பெண்கள் யாரை அதிகம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாயலில் குழந்தைகள் பிறக்கும் என்பது விஞ்ஞான உண்மை. பெண்களுள் சிலர் இவரை தியானப் பொருளாக கொண்டமையால் இவரை ஒத்த சாயலமைந்த புதல்வர்களை பெற்றார்கள். அதனைக் கண்ட அந்தணர்கள் சிலர் ஐயுற்று தங்கள் மன்னனும் பல்லவ மன்னனின் சித்தரசருமான நரசிங்க மன்னனிடம் போய் குறை கூறி முறையிட்டார்கள். அதைக் கேட்ட மன்னன் சினந்தான். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வருமாறு ஏவலர்களை அனுப்பினான். அரசன் ஆணைப்படி சென்ற ஏவலர்கள் மதிமயங்கி தங்களில் ஒருவரை ஒருவர் கயிற்றால் கட்டிக்கொண்டு அரசனை அடைந்தார்கள். திருமாளிகை தேவர் வராதது கண்டு சினமுற்ற மன்னன் அவரை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சென்ற ஏவலாளர்கள் திருமாளிகை தேவரை வெட்டுவதாக எண்ணிக்கொண்டு தங்களுள் ஒருவனையே வெட்டி கொண்டு வந்தார்கள். அது கண்டு வெகுண்ட மன்னன் திருமாளிகை தேவரை கொல்ல கருதி சேனையுடன் புறப்பட்டான். இதனை உணர்ந்த திருமாளிகை தேவர் திருவாவடுதுறையில் ஒப்பிலா முலை அம்மையிடம் விண்ணப்பம் செய்தார். அம்பிகை மதில் நந்திகளையெல்லாம் அடைத்து ஒரே நந்தியாக்கினாள். நரசிங்க மன்னனை இழுத்து வருமாறு பணித்தாள். நந்தி தேவரும் அவ்வாறே சென்றார். அரசனது படைகளை அழித்தார். அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து வந்து நிறுத்தினார். அரசன் திருமாளிகை தேவரின் பெருமையை உணர்ந்தான். அவரை வணங்கினான். தன் குற்றம் பொறுக்க வேண்டினான். திருமாளிகை தேவரும் மன்னனுக்கு அருள் செய்து திருவருளை எண்ணி வியந்து குருநாதரின் திருவடிகளை சிந்தித்து வணங்கினார். இந்த அரசன் வந்து தங்கிய இடம் நரசிங்கம்பேட்டை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றுக்கு ஏற்ப இப்பொழுதும் திருவாவடுதுறை திருக்கோயில் திருமதிலில் நந்திகள் இல்லை. இறைவன் திருமுன் உள்ள நந்தியின் உருவம் மிக பெரியதாக விளங்குகின்றது. திருமாளிகை தேவர் ஒருநாள் காவிரியில் நீராடி பூசைக்குரிய நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு திருமடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். எதிரே பிணப்பறை முழங்கிற்று. சிலர் ஒரு பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். குறுகிய பாதை, விலகிச் செல்ல வழியில்லை. சிவபூசைக்கு கொணர்ந்த மலர்கள் தூய்மையை இழக்கக்கூடாது என்பதால் பூக்குடலையை அந்தரத்தில் நிற்க பணித்து வழியின் மேற்புறத்தில் எழுந்தருளியிருந்த பிள்ளையாரை துதித்தார். பிள்ளையார் அருளால் பிணம் உயிர் பெற்றது, எழுந்து சுடுகாட்டுக்குச் சென்றது. எல்லோரும் வியந்தனர். இவ்வாறு இறந்தவரை எழுப்பித் தந்த பிள்ளையாரை கொட்டு தவிர்த்த கணபதி என்று இன்றைக்கும் அழைக்கிறார்கள். திருமாளிகை தேவர் ஒரு சமயம் சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த சவத்தின் புகையை நறுமணம் கமழும்படி செய்தார். கொங்கணவர் என்ற சித்தருடைய கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். சிவபெருமானுக்கு நிவேதனமாகி தமக்கு வந்த பயிற்றன் சுண்டலை தம் திருமடத்தில் பாத்தி கட்டி விதைத்து பலன் பெறச் செய்தார். திருவீழி மிளலையில் மக்களால் இழுக்க முடியாது ஓடாதிருந்த தேரை வடத்தை கலற்றிவிட்டு தானே அத்தேரினை ஓடுமாறு செய்தார். இத்தகைய அற்புதங்களையெல்லாம் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடியிருக்கிறார். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பா பதிகங்கள் நான்காகும். முதல் பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் தன்னை தொண்டனேன் என்று குறிப்பிடுவது இவரது பணிவு என்னும் பண்பை உணர்த்தும். திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் திருமாளிகை தேவருக்கு தனிக்கோயில் இருக்கிறது. அவருடைய திரு வடிவம் நான்கு திருக்கைகளோடு கூடியதாய் அமைந்துள்ளது. இவர் குருவிற்கு பணிவிடை செய்யவும் சிவபூசை செய்தற் பொருட்டும் தமது தவ வலிமையால் மேலும் இரண்டு திருக்கைகளை உண்டாக்கிக் கொண்டார் என்பது ஒரு செவிவழி செய்தியாகும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் பண் பழந்தக்க ராகம், ராகம் சுத்த சாவேரி, தாளம் திருக்குடை.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
2: பதிகைகள் 66 அடுத்த கேஸ்.

能过比你不累，我没有你也不会停在人，不可能这辈子从不来打雷，不该你那

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பைங்குவளை கார் மலரால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இல்ல, 13வது திருப்பாடல்ல, 13வது திருப்பாடல்ல அவன் எப்படி தீர்த்தமாக விளங்குகின்றான்? ஏன்னா அவன் எப்போதும் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லை. பாகம் பிரியாள் இங்கேயே அம்பாளுடைய திருநாமல். அப்ப அம்பாளோடு சேர்த்து சுவாமி எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கக்கூடிய பாங்கினை இந்த திருக்குளத்திலேயே நாம காணலாம் என்று இந்த 13வது திருப்பாடல் சொல்கின்றது.
3: பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் சங்கன் மலங்கழுவுவார் வந்து சாரதறினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணர் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். 11வது திருப்பாடலே: மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் களர்வாடி என்று சொன்னார்கள். இப்ப அந்த திருக்குளத்திலே புகுந்து நீரை தட்டி இறைத்து நீராடும் போதெல்லாம் அவன் திருவடியை பாடிதாக சொன்னார்கள். அப்ப பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நினைக்கும் போது 12வது திருப்பாடலிலே தீர்த்தன் என்றே குறிப்பிட்டார், தீர்த்தமயமாகவே இருப்பவன் என்று. 13வது திருப்பாடலே அந்த உண்மையை நன்கு விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமாள். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு என்று குறிப்பிடுகின்றார். மடு இந்த பொய்கையானது, இந்த பொய்கை எப்படி விளங்குகின்றது? பொங்கு மடு நல்ல நீர் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த மடுவானது, இந்த பொய்கையானது எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று, பெருமானும் அம்மையும் போன்று. அம்மையை முதல் குறிப்பிடுகின்றார், அம்மையும் பெருமானும் போல. அம்மை அப்பனாகவே விளங்குகின்றது இந்த தீர்த்தம். எப்படி என்று சொன்னால், அந்த அம்மை அப்பனுக்குரிய அந்த தோற்ற பொலிவுகளை இந்த திருக்குளத்திலும் நாம் காணலாம். எப்படி என்று சொன்னால், இந்த திருக்குளத்திலே பசுமையான கரிய குவளை மலர்கள் விளங்குகின்றன, செம்மையான பசுமையும் செம்மையும் உடைய தாமரை மலர்களும் விளங்குகின்றன. பைங்குவளை கார் மலரார் பசுமையான குவளை செடிகளின் கரிய மலர்களை கொண்டிருக்கின்றது இந்த பொய்கை. அது மட்டுமா, செந்தாமரையின் அழகிய மலர்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த குவளையினுடைய கருமை நிறம் அம்மையினுடைய கருணீர நிறத்தை சுட்டுகின்றது. தாமரையினுடைய சிவந்த நிறம் பெருமானுடைய பொன்னார் திருமேனியினை சுட்டுகின்றது இல்லையா. ஆகவே அம்மையும் அப்பனையும் போன்ற தோற்ற பொலிவு இந்த திருக்குளம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தார். இடத்துல சொல்லணி, குளத்துக்கு சொல்லும் போது ஒரு பொருள், அம்மையப்பனுக்கு சொல்லும் போது வேறொரு பொருளை கொள்ள வேண்டும். அப்படி குளத்துக்கும் அம்மையப்பனுக்கும் பொருந்தும்படியான சொற்களை கையாண்டு பாடியுள்ளார்கள் நம் மாதவரடிகள். அதாவது ஒரு இலக்கிய எழுச்சியை தருவதிலும் ஞானிகளால் எல்லாத்தையுமே தர முடியும் இல்லையா. நமக்கு அவர்களுடைய திருவாக்குகள் நமக்கு சிவப்பேற்றையே அருள வல்லவை. அந்த சிவப்பேற்றையும் அருளக்கூடிய அந்த நெறிமுறையிலே நமக்கு இம்மை இன்பத்தையும் தமிழ் இன்பத்தையும் நிறைய தருகின்றன பாதவுரடிகளின் அந்த மணி வாக்குகள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. அங்கம் குறுகினத்தார் குளத்துக்கு சொல்லும் போது, அங்கம் என்பதை அம் கம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அம் கம் என்று பிரித்தால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிரும், அங்கம்னு வந்துடும். ஆகவே அங்கத்தை அம் கம் குறுகு இனத்தால், குறுகு இனத்தால் அம் கம். அம் என்றால் அழகிய, கம் என்றால் நீர் என்று பொருள். கம் என்றால் நீர் என்று பொருள். குறுகு பறவை, அம் கம் குறுகுனா நீர்வாழ் பறவைகள், அழகிய நீர்வாழ் பறவைகள். இந்த குளத்துல நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன. பின்னும் அறவத்தால், இதிலே அலைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இந்த குளத்திலே வருவதனால பெரிய பொய்கை, பெரிய குளம், அதுல நீர்வளம் நிறைய இருக்குது. அதனால சின்ன சின்ன அலைகள் தோன்றுகின்றன. அலைகள் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் பொழுது அந்த அலைகள் ஓசையை எழுப்புகின்றன. அதான் பின்னும் அறவத்தால் பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையான். அறவம் என்பது ஒளி. சரி, இந்த அம்கம் குறுகினத்தாலுக்கும் பின்னும் அறவத்தாலுக்கும் அம்மையப்பரோடு என்ன சம்பந்தம் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், குளத்துக்கு சொல்லும் பொழுது அம்கம் குறுகு இனத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளை பெற்றிருப்பதால் என்று பொருள் பண்ணணும். ஆனா இதே தொடரை அம்மைக்கு பொருள் பண்ண வேண்டும். அப்போ அங்கம் குறுகின அம்கம்னு பிரிக்காம அங்கம் என்று ஒரு சொல்லாக்கி அங்கம் குறுகினத்தால் என்று சொன்னார். அங்கம் என்பது உடல் உறுப்பு என்று பொருள்படும். அதை குறிப்பாக கை என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறுகு என்று சொல்கின்றோமே, அது வளையலை குறிக்கும். குறுகு என்ற சொல்லுக்கு வளையல் என்ற பொருளும் உண்டு. பறவைங்கிற பொருள் இருப்பது மாதிரி வளையல்கிற பொருளும் இருக்கிறது. அப்ப அங்கம் என்பது உடல் உறுப்பு, அடுத்து குறுகு வளையல் என்ற பொருள் வருவதனால அந்த உடல் உறுப்பை கை என்று கொள்ள வேண்டும். அம்மை கைகளிலே வளையல் அணிய பெற்றவர், பெய் வளை என்று சொல்லியே பின்னால் ஒரு பாடலே சொல்ல போகின்றார். ஆகையினாலே அங்கம் குறுகினத்தார் என்று திருக்கரங்களிலே வளையல் அணிய பெற்றிருக்கின்றார் அம்மையார். ஆகவே இதுல உள்ள இந்த நீர்வாழ் பறவைகளை நாம அம்கம் குறுகு அப்படின்னு சொல்லும் போது அங்கம் குறுகுன்னு அந்த சொற்கள் அம்மையை நினைவூட்டுகின்றன, அம்மையின் திருக்கரத்து வளையல்களை நினைவூட்டுகின்றன. அதே சொற்கள் அங்கம் குறுகு என்ற சொற்கள் வந்து அம்மைக்கு தொடர்பான பொருளையும் தருகின்றன. ஆகவே இந்த அங்கம் குறுகு என்ற ஒரு தொடரின் மூலமாக குளத்துக்கும் அங்க பொருள் கிடைக்கிறது இல்லையா, குளத்துக்கும் ஒரு பொருள் கிடைக்கின்றது, அம்மைக்கும் பொருள் கிடைக்கின்றது. இதை சொல்லணி என்று சொல்வார்கள். பின்னும் அறவத்தால் அது பின்னி எழுகின்ற அலைகளின் ஆரவாரத்தை குறித்தது குளத்துக்கு. சுவாமி சொல்லும்போது அவர் திருமேனியிலே அறவங்கள் பின்னி இருக்கின்றன, அறவம் பாம்பு, திருமேனியிலே பாம்புகள் பின்னி இருக்கின்றன. ஆகவே அங்கு சுவாமிக்கு பொருந்துகின்றது. அம்மைக்கு உள்ள பொருத்தத்தை முதலில் சொல்லி அப்பனுக்கு உள்ள பொருத்தத்தை அடுத்து சொல்கின்றார். முதல்ல பைங்குவளை கார்மலர், குவளையினுடைய கருமை நிறம் அம்மையின் நிறம், செங்கமல பைம்போதால் இல்லையா அது சுவாமியினுடைய சிவந்த நிறம். அடுத்து அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவை குளத்துக்கு, அங்கத்திலே வளையர்கள் அணிய பெற்றிருத்தல் அம்மைக்கு, பின்னும் அறவம் பின்னி எழுகின்ற அலைகளின் ஒளி குளத்துக்கு, பின்னி இருக்கின்ற அறவங்கள் பெருமானுக்கு. பின்னும் அறவம் அந்த நீர்ல இருக்கு, சுவாமிக்கும் சுவாமியிடத்திலும் பின்னும் அறவம் இருக்குது. அப்போ அந்த குளம் சுவாமியை நினைவூட்டுகிறது. பின்னும் அறவத்தால் தங்கன் மலன் கழுவுவார் வந்து சார்தலினால் தம் கண், தங்கன் என்பதை தம் கண் என்று பிரித்து கண் என்பது இடப்பொருளை உணர்த்தும் ஏழாம் வெற்றுமை உருபு. தம் கண் என்றால் தம்மிடத்து, தம்மிடத்து மலம் கழுவுவார். இங்கு மலம் என்பது உடலின் மீது உள்ள அந்த மாசுகளை குறிக்கும். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அதுக்கு நாம பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணிய தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லும் பொழுது மற்ற சாதாரண ஆறு அல்லது நீர்நிலைகள் அல்லது வீட்டிலோ நீராடி விட்டு அதன் பிறகு புண்ணிய தீர்த்தத்தை நீராடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன்னா அதிக அளவு உடலிலே மாசுகளை வைத்துக் கொண்டு நீராடக்கூடாது. எப்பவும் உடல்ல கொஞ்சம் வந்து வேர்வை இருக்கும், கொஞ்சம் மாசுகள் காற்றினால படிஞ்சிருக்கும், அந்த அளவு தான், அந்த அளவுக்கு தான் இங்க மலம் என்பதற்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். தம் கண் தம்மிடத்து மலம் கழுவுவார் வந்து சார்தறினால் தங்கள் உடலில் உள்ள மாசுக்களை போக்க விரும்புபவர்கள் இந்த குளத்தை வந்து சார்கின்றார்கள். அதுபோல ஆன்மாக்கள் தங்கள் அறிவை பிடித்துள்ள மும்மல மாசுகளை அதை நீக்க விரும்பும் ஆன்மாக்கள் அம்மையப்பனை வந்து சார்கின்றார்கள். ஆகவே மலத்தை நீக்க வேண்டியவர்கள் இந்த திருக்குளத்தையும் சார்கின்றார்கள், உடல் மலத்தை நீக்க வேண்டியவர்கள் திருக்குளத்தை சார்கின்றார்கள், அறிவை பிடித்துள்ள மலத்தை நீக்க வேண்டியவர்கள் அம்மையப்பனை சார்கின்றார்கள். ஆகவே மல நீக்கத்தை இந்த திருக்குளமும் செய்கின்றது அம்மையப்பனை போல. ஆகவே இது அம்மையப்பனாகவே விளங்குகின்றது. தங்கன் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். ஆக இத்தனை ஒற்றுமைகளும் இருப்பதனால் இந்த திருக்குளம் எப்படி விளங்குகிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு அப்படி விளங்குகிறது என்று சொன்னார். இந்த பொங்கு மடுவில் ஆகவே இது அம்மையப்பனே அல்லவா? ஆகவே அம்மையப்பன் திருவடியே சார்வதாக, அந்த உமையொரு பாகன் திருவடியே நாம் சார்கின்றோம் இந்த திருக்குளத்துல நீராடுனா. ஆகவே எங்கள் இறைவியையும் எம் இறைவனையும் ஒத்து பொருந்திய நீர் நிறைந்த பொய்கையிலே பாய்ந்து பாய்ந்து புகை பாய்ந்து பாய்ந்துன்னு இருக்குது இல்லையா, பாய்ந்து பாய்ந்து புகை. ஆகவே அம்மையப்பனையே கண்டுகொண்டோம் என்றால் அந்த திருவடியிலே எப்படி பாய்ந்து சென்று நீராடுவோம்? அத மாதிரி பாய்ந்து பாய்ந்து இதுதான் அம்மையப்பன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த அன்பின் உந்துதலினாலே பாய்ந்து பாய்ந்து அதிலே புகுந்து தாவி தாவி புகுதலாலே, புகை என்றால் புகுவதனால் ஒளி எழுகின்றது. என்னன்னா நம் சங்கம் சிலம்ப, சங்கம் என்பது சங்கிலாலான வளையல்கள், சங்குநாள வளையல்கள் அணிந்திருப்பார்கள் இல்லையா, சங்குநாள் செய்த வளையல்கள், சங்கம் சிலம்பு, நம் கைவளையல்கள் ஒழிக்கவும், சிலம்பு கலந்தார்ப்ப, காலிலே விளங்குகின்ற சிலம்புகளும், மகளிர் காலிலே அணிகின்ற ஆபரணம் சிலம்பு இல்லையா, சிலம்புகள் அவ் ஒளியோடு, கைவளையல்கள் ஒளியோடு பாதத்திலே உள்ள சிலம்பொழியும் சேர்ந்து அதுவும் ஒழிக்கின்றது. கொங்கைகள் பொங்க, கூடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, தாமரை மலர்களால் பொழிந்து விளங்கும் பொய்கையிலே குதித்து நீராடுவோமாக என்று அருமையாக இந்த திருப்பாடலானது எப்படி அந்த தடாகம் அம்மையப்பராகவே விளங்குகின்றது என்பதை அங்கே உருவ ஒற்றுமைகளில், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லணி என்ற ஒரு முறையினை கையாண்டு ஒரே சொல்லே குலத்துக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது, அம்மையப்பருக்கு பொருந்த மாதிரியான பொருளையும் தருகின்றது என்ற முறையிலே பாடி மிக மிக நமக்கு ஒரு சிவ பேரின்பத்தினை விளைவிக்கின்றார்கள் வாதவுரடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் உள்ள பொருள் நலன்களை சிவநெறியிலே தோய்ந்த தம்முடைய சீரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு உன்னதமான வெளிப்பாடாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி உபகரித்ததனாலே அந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நலம் பயக்கும். செய்கையினாலும் ஒத்திருக்கின்றன, தோற்றத்தினால் மட்டுமல்ல செய்கையிலும் ஒத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னார் எம்பெருமான், அவர் தீட்சை வழங்கக்கூடியவர் இல்லையா, ஆகவே அந்த தீட்சைக்கும் பொருந்தும்படியாக பைங்குவளை கார்மலர் என்று சொல்லும்போது குவளை அதை கண்ணிற்கு உவமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த குவளையானது பெருமாட்டியின் கண்களையும் குறித்து அது நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்தும் என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா அந்த திருநோக்கமே வந்து மலர் பிணிப்பை ஒடுக்கும். எப்படின்னா பாம்பினால் தீண்டப்பட்டவனை அந்த கருடோகம் பாவனை செய்வதிலே வல்ல ஒரு மருத்துவனானவன் அவன் நோக்குவதனாலே அந்த விடமானது அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து நீக்கப்படும். அது மாதிரி குருவானவர் அவர் திருவுளம் கணிந்து நோக்குகின்ற அந்த திருப்பார்வை அதே நயன தீட்சையாக, அந்த பார்வையே நயன தீட்சையாக அமைந்து, இதை சச்சு தீட்சை என்றும் சொல்வார்கள், நயன தீட்சையாக அமைந்து சீடனின் பாச பிணிப்பை போக்கிவிடும். ஆகையினாலே அந்த குவளையை சொன்னதனால அது கண்ணை குறித்து நயன தீக்கையை குறிப்பாக உணர்த்துகின்றது. அதை வந்து பெரிய புராணத்திலே கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் கபாலியாரே என்று, இது வந்து நாவுக்கரச பெருமான் தேவார் பெரிய புராணத்துல வந்து அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி என்று பெரிய புராணத்திலே சொல்லப்படும். அந்த அருள் திரு நோக்கம் அதன் அயனதிக்கை. அப்பர் பெருமான் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் போல் கபாலியாரே என்று சொல்வார். ஆக அங்கன் அரசை என்று பின்னாலே ஒரு திருப்பாடலே சொல்லுவார். ஆக செங்கமல பைம்போது என்று சொல்லும் பொழுது அது மானச தீட்சையை குறிப்பதாக பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மானச தீட்சை என்பது ஆசிரியர் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே பாவிக்கின்றார். என்னவென்றால் சீடனுடைய இதய கமலத்திலே புகுந்து சீடனுடைய அறிவை வாங்கி தம்முடைய இதய கமலத்திலே அதை கலந்ததாக கொண்டு பின் அவன்பால் அந்த தம்முடைய ஞானத்தை, அந்த சிவஞானத்தை அந்த சீடனிடத்திலே நிலைப்படுத்துதல், அது மானச தீட்சை என்று விளக்கம் தருகின்றார் பண்டிதமணி அவர்கள். அது தாமரையானது உள்ளத்திற்கு ஓமையாக சொல்லப்படும், கோளைய கண்ணுக்கு சொல்ற மாதிரி, அதனால தாமரையினால மானச தீட்சை குறிக்கப்படுவதாக கொள்கின்றார். இப்படி மனதினால சிந்தித்து வந்து தீட்சை வழங்குதலுக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமை என்ன செய்கிறது, தன் சினையை நினைத்த அளவில் காப்பது போல பாவனையினாலே காப்பதா. இதுக்கும் அப்பர் பெருமான் தேவார திருவாக்கு, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று ஒரு திருத்தாண்டகம் திருவாரூர் திருத்தாண்டத்திலே வரும். பாவித்தானை என்பதுக்கு பாவிக்கப்படுவானை என்று பொருள் சொல்வது ஒரு முறை. ஏன்னா சீடனானவன் தன்னை சிவமாக பாவிப்பார், சிவோகம் பாவனை செய்வார். ஆக சிவம் சீடரால் பாவிக்கப்படுகிறார்னு பொருள் வரும். ஆனா சிவமும் சீடர் பொருட்டு ஒரு பாவனை செய்வார், சிவமும் ஒரு பாவனை செய்வார். அதுதான் உங்க குருவாக இருந்து சிவம் வந்து என்ன பண்றார், இந்த சீடனுடைய பாசம் நீங்கணும்னு மனதினால பாவனை செய்வார். இந்த ஆன்மா சிவமாகட்டும், தானாகட்டும், சிவமாகட்டும், நான் சிவம் என்று சீடன் பாவிப்பது சிவோகம் பாவனை. ஞானாசிரியராகிய சிவம் இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு பாவிப்பார், அது சிவோயம் என்று சொல்லப்படும். சிவோகம் சொல்ற மாதிரி இது சிவோயம், அயம் என்ற சொல் வடமொழியிலே இது என்று பொருள்படும். அயம் என்பது இது, நமக்கு அயம்னா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அயம், அயம் ய பாய், அதுதான் நமக்கு அந்த அயம் தான் நமக்கு பழக்கம். ஆனா சமஸ்கிருதத்துல அயம் என்பது ஒரு சொல், அது இதுன்னு பொருள்படும். இதுனா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு ஞானாசிரியர் திருவுள்ளம் பற்றணும், தம்முடைய திருவுள்ளத்துல அவர் ஞானாசிரியர் அப்படி சிந்திக்கணும், இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு சிந்திக்கணும், அதான் சிவோயம் என்பது. சிவோயம் இந்த செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, மாபாடியத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சிவமாக வேண்டும் என்று பெருமானே பாவிக்கின்றார். சிவோயம் என்ற அந்த பாவனையை நாம் அங்கே கொள்ளலாம். அங்கம் குருகினம் என்பது அந்த திருக்கரத்திலே அணிந்துள்ள வளையர்களை குறிக்கின்றதல்லவா? ஆகவே திருக்கரத்தாலே சீடனுடைய தலையை தொட்டு செய்யக்கூடிய பரிச தீட்சையை குறிப்பதாக ஒரு குறிப்பு புலப்படுகின்றது என்று சொல்கின்றார். பரிச தீட்சை என்பது பறவையானது தன்னுடைய சினையினை சிறகால் தழுவி அந்த பரிசத்தினாலே அதை காப்பது போல என்று சொல்வார். இதை ஹஸ்தமஸ்தக சயோகம் என்பார். ஹஸ்தம் என்பது கரம். ஞானாசிரியர் தன்னுடைய திருக்கரத்தினாலே சீடனுடைய தலை மத்தியை தொடுகின்றார். இதனாலும் சீடனுடைய மலப்பிணிப்பு கெடுகின்றது. குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளிடத்திலே இந்த நயன தீட்சை, மானச தீட்சை, பரித தீட்சை இது போன்ற தீட்சைகளை எல்லாம் பெற்று அதனால் தாம் பெற்ற பெயர்களை எல்லாம் அந்த குரு முதல்வரின் நேரடி சீடர்களாகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்களும் அம்பலவான தேசிகர் அவர்களும் பாடியுள்ளார். பண்டார சாத்திரங்களிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இயற்றியுள்ள சாத்திரம் உபதேச பகுருடை என்பது. அம்பலவான தேசிகர் இயற்றியுள்ள சாத்திரங்களில் ஒன்று சித்தாந்த பகுருடை என்பது. இந்த உபதேச பகுருடையிலும் சரி, சித்தாந்த பகுருடையிலும் சரி, நமச்சிவாய மூர்த்திகள் தமக்கு செய்த அந்த தீட்சைகளையும் அதனால் தாம் பெற்ற அந்த பாச நீக்கம் சிவப்பேராகிய பயன்களையும் மிக அருமையாக பாடியுள்ளார்கள் ரெண்டு ஆசிரியர் மூர்த்திகளும். பின்னும் அறவத்தால் வருது. அறவம் என்பது ஒளி, அந்த அலைகள் எழுப்பும் ஒளியில் வருது இல்லையா, ஒளி என்பதனாலே அது வாசக தீட்சையை குறிக்கும். குருவானவர் உபதேசம் செய்கின்றார், அது ஒரு ஒளி தானே. ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றார், அந்த மந்திர ஒளியை அவர் எழுப்புகின்றார் இல்லையா. ஆகவே அது வாசக தீட்சை. எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள் பாருங்க. தீட்சை என்ற நோக்கிலே சிந்திக்கும் போது இத்தனை வகையான தீட்சைகள் அங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. அறவம் ஒளி, இது வாசக தீட்சையை குறிக்கும். வாசகமாவது திருவைந்தெழுத்தை உபதேசித்து நலம்புரிதல், வாசிகம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மனம், வாக்கு, திருமேனி, கண் முதலியவற்றால் தீக்கை செய்து பாசத்தை ஒழிப்பவராகிய அந்த அம்மையப்பவராகிய தம்மிடத்து வந்து உயிர்கள் சாரதலினால் அந்த உயிர்கள் மலப்பிடிப்பு நீங்க பெறுகின்றார்கள். தம் கண் மலம் கழுவுவார் வந்து சாரதலினார். இத்தனை தீட்சைகள் மூலமாக இந்த பெருமான் மலத்தை நீக்க வல்லவர். ஆகவே மல நீக்கம் வேண்டுவோர் இந்த பெருமானை வந்து சார்கின்றார்கள் என்று அவ்வாறு பொருத்தி விளக்குகின்றார்கள். ஆக அம்மையை சொல்லி அப்பனை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பாடல்ல. அம்மைக்குரிய குவளை மலர், அப்புறம் அப்பனுக்குரிய தாமரை மலர், அம்மைக்குரிய கைவளையல், அப்புறம் அப்பனுக்குரிய அந்த ஆரவங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அம்மையாகிய அருளை சார்ந்துதான் அப்பனாகிய சிவத்தோடு நாம கூட முடியும் என்ற அந்த முறைமையினை, சித்தாந்த முறைமையினை இங்கே காட்டியுள்ளார்கள். அதனாலதான் திருக்கோயிலே சொல்லும் போது அம்மையை சொல்லி அம்மை உடனாகிய அப்பன் என்று சொல்லக்கூடிய வழக்கம். இதனாலே இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை பொருள் வளங்களை இந்த திருப்பாடல் உடையதாக இருக்கிறதோ அது நாம வழிபாட்டை செய்து செய்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைத்து வரும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு காதார் குழையாட. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடுத்த திருப்பாடல் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடல் இதை இசையோடு பாட கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே அப்படித்தான். 20 திருப்பாடல்களையும் 20 வெவ்வேறு மெட்டுகளிலே பார்மையாக பாடியிருப்பார்கள். அந்த நீராடும் போது எவையெல்லாம் சேர்ந்து ஆடுகின்றன என்று சொல்லும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு அவயவமும் வழிபாட்டிற்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்பது குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயவத்திலே அணியப்பெற்றுள்ள அணிகலன்களை சொல்லும் போது அந்த அவயவமும் சேர்ந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உடலிலே அணியப்பெற்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்கள் பொருந்தியுள்ள அவயவங்களும் எல்லாமாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற ஒரு உன்னதமான கருத்திலே இருக்கின்றது இந்த திருப்பாடல். சித்தாந்த நோக்கோடு நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் அணிகளுங்கும் போது அது உடமை. ஒவ்வொரு அவயமும் சொல்லும்போது உடல் இல்லையா, உடல் அசைதுன்னா உள்ள அந்த உயிர் அசைகின்றது. அப்போ அந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த திருப்பாடல் விளங்குகின்றது. காதார் குழையாட, காதிலே அணியப்பெற்ற குழை தோடுகள் ஆடுகின்றன நீராடும் போது தோடுகள் ஆடுகின்றன. பைம்பூன் கலனாட, உடம்பில் அணியப்பெற்ற பிற அழகிய அணிகலன்கள் எல்லாம் அவையும் ஆடுகின்றன. கோதை குழலாட, குழல் கோதை ஆட என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குழல் என்பது கூந்தல், குழல். ஆக பெண்களுக்கு இந்த கூந்தலை குழல் அதாவது கூந்தல் என்பார்கள், ஆண்களுக்கு குஞ்சி என்பார்கள் இந்த தலைமுடியினை. ஆக குழல் கோதை ஆட, குழல் என்பது கூந்தல், கூந்தலிலே அணிந்த மாலைகள், கோதை என்பது மாலை, கூந்தலில் அணிந்த மாலைகள் ஆட. வண்டின் குழாமாட, மாலை ஆடும்போது அந்த மாலையை நாடி வருகின்ற வண்டுகளும் அந்த மாலையை ஆடுகின்ற முறையிலே இவையும் அங்குமிங்குமாக அசைந்து ஆடுகின்றன. இப்படி காதில் அணியப்பெற்ற குழைகளும் ஏனைய அவயவங்களில் அணியப்பெற்ற ஆபரணங்களும் கூந்தலில் அணியப்பெற்ற மாலை அதை நாடி வரும் வண்டுகள் இவையெல்லாம் அசைந்து ஆடும்படிக்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகின்றோம். சீத புனலாடி. ஆக புனல் என்பது குளிர்ந்துதான் இருக்கும். அதுவும் அந்த மார்கழி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே அது இன்னும் ரொம்ப சிறப்பாக அது குளிர்ந்திருக்கும். ஆகவே சீத புனலாடி, சிற்றம்பலம்பாடி உன் கடல் பாடி என்று சொன்ன சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய அந்த திருவடியை பாடி, அந்த ஞான சபையை புகழ்ந்து பாடி, வேத பொருள் பாடி வேதத்தின் பொருள் அமைந்த புகழ்பாடல்களை பாடி, அப்பொருள் ஆமா பாடி இறைவனே வேதத்தின் பொருளாக விளங்குதலையும் பாடி. அப்பொருள் ஆமா பாடி என்பதை அப்பொருள் ஆமாறு பாடி, பொருள் பண்ணும் போது ஒரு ரூனா சேர்த்துக்கணும், ஒரு ரூ ஆமாறு. அப்பொருள் ஆமாறு பாடி, ஆமாறுன்னா ஆகியிருக்கும்படி வேதத்தின் பொருளை பாட வேண்டும். அந்த வேதத்தின் பொருளாக சிவபெருமானே விளங்கியிருக்கின்ற பாங்கினையும் பாட வேண்டும். சோதி திறம்பாடி, ஒளிவடிவாக உள்ள பரம்பொருளின் புகழை பாடி. சூழ்கொன்றை தார்பாடி, அந்த பரம்பொருள் சுற்றி அணிந்த கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி. ஆதி திறம்பாடி அந்தம் ஆமாறு பாடி, ஆதி திறம்பாடி அப்பெருமான் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கின்ற முறைமையை பாடி. அந்தம் ஆமா பாடி, அந்தம் ஆமாறு பாடி, எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் அந்த பெருமானை இருக்கின்ற தன்மையையும் பாடி. முதலாகவும் வந்தான் இருக்கின்றான், முடிவாகவும் வந்தான் இருக்கின்றான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடு. மிக அருமையான சித்தாந்த மனம் மேலோங்கி விளங்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த, வேறு வேறு பிறவிகளிலே நம்மை செலுத்தி, மனித பிறவின்னு ஒரு பிறவியில செலுத்தினாலும் கூட வேறு வேறு அனுபவங்களிலே வேறு வேறு சிந்தனைகளிலே செலுத்தி, சிவனெறின்னு வந்தாலும் அந்த வழிபாடுகளிலும் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. வழிபாடு தேர்ந்தெடுத்த வழிபாட்டு முறையிலும் ஆக அந்த மாதிரி பல்வேறு பிறவி பேதங்களிலே பல்வேறு வழிபாட்டு பேதங்களிலே நம்மை செலுத்தி வளர்த்து பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்ச்சியிலே இந்த பிறவி கடல் நின்று நம்மை எடுத்த என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என்பார் அருளந்த சிவம். பக்குவ முதிர்ச்சியிலே எடுக்கின்ற ஆக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை வளையனணிந்த திருக்கைகளை உடையவர். அங்கம் குறுகினத்தால் என்று முந்தைய திருப்பாடலை சொன்னார் இல்லையா, பெய்வளை வளையனணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி. ஏன்னா நம்மளை இப்படி பிறவியில் செலுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்து பிறகு பிறவியிலிருந்து எடுத்தல் ஆகிய செயலை தன் சக்தியிடத்திலிருந்து தான் செய்கின்றான் பெருமான், தன் சக்தியினால தான் செய்கின்றான். ஆகவே அது அம்மையின் செயலாக இங்கே கூறப்பட்டது. அப்படி நம்மை வளர்த்து எடுத்த உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி நீராடுவோமாக. பாருங்க, அம்மையை விட்டுவிட்டு அப்பனை வழிபடுதல் என்பது திருவாசகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுல் நீ இருத்தின்னு அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அப்பர் பெருமானும் வந்து மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி என்று இணைத்தே பாடியுள்ளார். இதுதான் நம்ம சைவ மரபு. அப்படி அருமையாக சொன்ன. இப்போ வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்று சொன்னதனுடைய கருத்து என்ன பார்க்க. வேத பொருள் பாடினா வேதத்தினுடைய பொருளாக சிவம் தானே இருக்கின்றார். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். வேத பொருள் பாடினாலே வேத பொருளா இருக்கின்ற சிவத்தை பாடின்னு முடிஞ்சு போயிருத. அதுக்கு மேலையும் அப்பொருள் ஆமா பாடின்னு ஏன் சொல்லணும், அப்பொருள் ஆமா பாடினு அப்படின்னு சொல்லும்போது அது அருமையா விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பண்டிதமணி அவர்கள். வேத பொருள் பாடி என்பது மறைப்பொருளை இசைத்தமிழாக இசை இயைத்து பாடியமை பற்றி. வேதத்தின் பொருளை இசைத்தமிழ்ல பாடுகின்றார். அதாவது வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பிரிவு இருக்கின்றது. இதுல ஞானகாண்டம் தான் வேதாந்தம்னு சொல்லப்படும். அதை உபநிடதம் என்றும் சொல்வார்கள். உபநிடதங்கள் நிறைய உள்ளன. நான்கு வேதங்களின் சேர்த்து நிறைய உபநிடதங்கள் உள்ளன. அவற்றிலே ஒன்று கேன உபநிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேனோபனிடதத்திலே ஒரு கதை வருகின்றது. என்னவென்றால், தேவர்கள் ஒரு சமயத்துல தம்மையே பரம்பொருளாக கருதி அவர்கள் செருக்கு கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போது பரம்பொருள் ஒரு இயக்க உரு கொண்டு வந்தது. அந்த இயக்க உரு கொண்டு வந்த பரம்பொருள் ஒரு சிறு துரும்பை வந்து வைத்தது அந்த தேவர்கள் முன்னாலே. உடனே அக்னி பகவான் அந்த இயக்கனால் வைக்கப்பட்ட சிறு துரும்பை தாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு தாமே முதன்மை வாய்ந்தவர்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனா அது சிறு துரும்பு தான், அதை கூட அக்னி பகவானால என்ன செய்ய முடியல, எரிக்க முடியவில்லை. வாயு பகவான் என்ன பண்ணார், தான் சுழற்றி அடித்து அந்த துரும்பை பறந்து போக செய்வோம்னு அவரும் முயற்சி பண்ணார். சிறு துரும்பு தான், அசைக்க முடியல வாயுவாலையும். அதே மாதிரி இந்திரன் என்ன இவர்களால முடியலையே, அப்போ இது சிறு துரும்பு சொல்லக்கூடாது, இதை வைத்தவனையும் சாதாரணமானவன் நினைக்க முடியாது, இதை வைத்தவன் யாராக இருப்பான்னு சொல்லி இந்திரன் வந்து திகைத்து போய் யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் உமையன்னை தரிசனம் கொடுத்து சொல்கின்றார், இங்கே வந்த இந்த இயக்கன் பரம்பொருள் சிவபரம்பொருள். ஆகவே சிவபரம்பொருளுடைய ஆற்றல் இருக்குமே என்றால் ஒரு சிறு துரும்பு கூட தலைமை வாய்ந்த பொருளாக விளங்கும். அந்த பெருமானின் ஆற்றல் உங்களிடம் பதிந்திருப்பதனால தான் நீங்களும் இந்த பதவிகளில் இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சிறு துரும்பிடம் அவனுடைய சக்தி பதிமையானால் அந்த சிறு துரும்பும் கூட மிகச்சிறந்த நிலைக்கு அது மிகச்சிறந்த நிலையிலே விளங்கும். ஆகவே அந்த துரும்பின் பெருமைக்கு அந்த துரும்பு காரணம் அல்ல அல்லவா, அது நீங்களும் அந்த துரும்பை போலத்தான். இந்த சக்தி பதிந்ததனால் இந்த ஸ்தானங்களிலே இருந்து வருகின்றீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மூலம் இந்த சிவபெருமானே என்று உணர்த்தினார். ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, பரம்பொருள் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று ஆகமங்களின் மூலம் தெரிய வேண்டும். ஆகவே வேதங்களின் மூலம் என்ன பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து ஆகமங்களின் மூலம் அந்த பரம்பொருள் சிவபெருமானே, அதான் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாறு பாடி என்று சொன்னால், ஆகமத்தை உணர்ந்து அந்த பொருளாக அந்த பரம்பொருளாக சிவபெருமான் விளங்குவதை பாடி. வேதத்திலே சொன்ன பரபிரமமாக யார் விளங்குகின்றார் என்று சொன்னால் சிவபெருமானே விளங்குகின்றார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரமத்தை துதித்து அந்த பரபிரமமாக சிவபெருமானே விளங்குகின்ற பாங்கினையும் துதித்து என்று பொருள் பண்ணுகின்றார். ஏனென்றால் வேதமானது பிற பிற தேவர்களையும் கூட ஆங்காங்கு பிரம்மம் என்ற சொல்லாலே துதித்திருந்தாலும் அவையெல்லாம் உபச்சாரம். ஏன்னா அந்த பரம்பொருளின் சக்தி அவர்கள் மாட்டு பதிந்திருப்பதனாலே என்ன உபச்சாரமாக அவர்கள் அங்கு துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துரும்பு கூட பெருமை அடைந்துள்ளது. விரும்பும் பெரும்புலியூர் எம்பிரான் மேவில் எம்பிரான் அருள் மேவில் சிறு துரும்பும் படைத்தளிக்கும் அகிலாண்ட தொகுதியையே என்று குமரகுரு சுவாமியில் பாடியுள்ளார். சிவசக்தியானது ஒரு சிறு துரும்பிடத்திலே பதிந்து விளங்கினால் அந்த சிறு துரும்பும் கூட என்ன பண்ணுமா, இந்த அகிலாண்ட தொகுதியையே படைத்து காத்து அளிக்குமா, ஐந்தொழி செய்யுமா. ஆகையினாலே காரண கடவுளரை கண்டு வியக்காமல் அவர்களையும் செலுத்தக்கூடிய சிவபரம்பொருளையே வியந்து போற்ற வேண்டும் என்று குமரகுரு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பரம்பொருளை போற்றி அந்த பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமானே என்று ஆகமத்தை சார்ந்து உணர்ந்து போற்ற வேண்டும் என்பது கருத்து. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்பதிலே அந்த கருத்து இன்னும் அழகாக விளக்கப்படுகின்றது. சோதி என்பது ஒளிமயமான பொருள், இங்க ஒளி என்பது ஞானம், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்றுதான் தொடங்குகின்றது திருவம்பாவையே இல்லையா. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாய்மான சுவாமிகளும் அந்த சோதியினுடைய பிரகாசத்தை சொல்லி பாடுகின்றார். ஆகவே இங்கு சோதி என்பது அந்த சிவஞானம், அது சோதி என்பதனாலே ஞானமயமான பொருள் என்ற ஒரு பொது பொருள் கிடைக்கிறது. எங்கும் பரந்திருக்கின்ற பேரறிவு பொருள் சோதி என்பதனால பேரறிவு பொருள் என்று அந்த பொது பெயர் தான் பெறப்படுது. சிவம்ங்கிறது பெறப்படல, சோதின்னா சோதிமயமான பொருள், அதாவது பேரறிவு பொருள். அந்த பேரறிவு பொருளாக இருப்பது யாரு என்று சொன்னால், அப்போ அந்த திருவடையாள மாலையை அடுத்து குறிப்பிடுகின்றார். சூழ் கொன்றை தார்வாடி, அந்த கொன்றை வேந்தன் தான், கொன்றை வேந்தன் தான் சோதிமயமாக இருப்பவன். தன்னுடைய சுரூப நிலையிலே அப்படி பேரறிவு பிளம்பாக இருப்பவன் யாருன்னா, நமக்காக தடத்த திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்துள்ளானே இல்லையா, அந்த சோதி தான் நமக்காக தடத்த திருமேனி கொண்டு சிவபெருமானாக எழுந்து அருளியுள்ளான். இந்த சோதிதான் அப்படி எழுந்தருளி வந்துள்ளது. அப்போ நான் தடத்த திருமேனி தான் நமக்கு உணரக்கூடிய அடையாளம். இப்படி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று அந்த திரு அடையாளங்களை சொல்லியே பாடினார். உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு இல்லையா, வீட்டிற்கு வந்து போனவர் யாருன்னு பையன்ட்ட கேட்டா, பையன் வந்து போனவருடைய அடையாளங்களை சொல்லி சொல்வது மாதிரி அந்த ஞான குழந்தை சிவபெருமானுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லி பாடியது. தொடர்ந்து பாடியுள்ள பல பதிகங்களிலும் சுவாமியினுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லியே பாடுவது ஞானசம்பந்தருடைய அவர் பாடுகின்ற ஒரு அருட்பாங்கு அப்படிப்பட்டது. அதுபோல சோதிங்கும் போது நாம ரூபம் கடந்த நிலை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத பெருநிலை சொரூப நிலை. அந்த சொரூப நிலையில் உள்ள பரம்பொருள் யாரு என்பது இல்லையா, பல பரம்பு பல கடவுளர்கள் பேசப்படுகின்றார்களே, திருவுருவம் தாங்கி பல தேவர்கள் இருக்கின்றார்களே இல்லையா, இவர்களுள் யாரை வந்து அந்த சோதிமயமான பரம்பொருள்னு சொல்லுவது என்று சொன்னால், கொன்றைய மாலை அணிந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நாமரூபமற்ற பரம்பொருள் தான் இவ்வாறு கொன்றை மாலை சூடி திருச்சடையிலே கங்கை ஆற்றினை ஏந்தி அரவத்தோடும் முக்கண்களோடும் நான்கு தோள்களோடும் நீலகண்டத்தோடும் உமையன்னை ஒரு பாகத்திலே கொண்டு ரிஷப வாகனத்திலே எழுந்துள்ளி வருகின்றார்கள். இது அந்த சோதிமயமான பரம்பொருளின் தடத்த நிலை. ஆகையினாலே இந்த சிவபெருமான் தான் அந்த சோதி கொன்றை வேந்தன் தான் அந்த சோதிமயமாக இருக்கிறான். அதனால தான் சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி என்றான். அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்கரா சுவாமிகளும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். அழகில் சோதிமயமாக இருக்கின்ற அந்த சொருபனில் இருக்கின்ற பெருமான் தான் தடத்த திருமேனி தாங்கி அம்பலத்திலே திருநடனம் செய்கின்றான். ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி, எந்த பொருள் தோண்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பொருளின் தோற்றம் சிவபெருமான் சங்கல்பத்தினால்தான் அந்த தோற்றம் நிகழ்கின்றது. இந்த பொருள் தோன்றட்டும்னு சிவபெருமான் திருவுள்ளத்தில் சங்கல்பம் கொள்ளணும். ஏன்னா ஒரு விதை முளைக்கணும்னா இந்த மண்ணில் விதை இருக்கணும் இல்லையா, அந்த மண் என்ன செய்யணும், குளிர வேண்டும். வித்துண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் என்று மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல்ல சித்தாந்த சாஸ்திரத்தை இந்த செய்தியை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும், அந்த முயற்சியோட கேட்போம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு சித்தாந்த சாஸ்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பிறகு அதை தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் என்றால் அது மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய உயர்வும் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற பரங்கருணையும் ரொம்ப அழகாக புலப்படும். அந்த நோக்கோடு திருமுறைகளை ஓதி வந்தால் அதை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக மெய்கண்டார் சொல்லியிருக்கின்றார். அது நம்ம சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருப்பதனால நமக்கு நல்லா நன்றாக விளங்குகிறது. அதை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வகுப்பாக இந்த தூத்துக்குடி மாநகரம் போன்ற சிறந்த நகரங்களிலெல்லாம் பல வகுப்புகள் வைத்து நடத்தி பல சிறந்த நூல்களை வெளியிட்டு நமக்கெல்லாம் தெரியும்படி விளக்கியிருக்கின்றார். அதனால தான் நாமெல்லாம் இன்று சிந்திக்க முடிகின்றது. அருமையாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார், நிலத்தில் விதை இருக்கிறது, அது எப்போ முளைக்கும், அந்த நிலம் குளிர்ந்த போது இந்த விதையானது முளைக்கும். அதான் விதை முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம். அதை மாதிரி சிவபெருமானுடைய அருள் நிறைவுக்குள்ளே, சிவபெருமானுடைய அருட்சக்தியின் நிறைவுக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ள விதை அடங்கியிருக்க மாதிரி நிலத்துக்குள்ள அந்த விதை அடங்கி இருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய அந்த சக்திக்குள்ளே, சிவசக்திக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற விதை அந்த நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது, நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. அதுபோல சிவசக்திக்குள் அடங்கி இருக்கின்ற அந்த முதற் காரணம், அந்த சிவசக்தி சங்கல்பித்த போது காரிய உலகங்களை தோற்றுவிக்கிறது. சிவசக்தி சங்கல்பம் கொள்ளணும். சங்கல்பம்னா என்ன? நினைத்தல். சிவசக்தி தெருவுள்ள நினைக்கணும். இந்த முதல் காரண மாயையிலிருந்து இன்னென்ன மாதிரி உலகங்கள், இன்னென்ன மாதிரி உடம்புகள், பூவன போகங்கள் எல்லாம் தோன்றட்டும் அப்படின்னு சிவசக்தி நினைக்கும் போதுதான் அந்த சிவசக்திக்குள்ள அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து இந்த உலகங்கள்லாம், விதையிலிருந்து செடி தோன்றுவது மாதிரி அந்த முதல் காரணத்து மாயையிலிருந்து உலகங்கள் உடல்கள் எல்லாம் தோன்றும். அவனுடைய சங்கல்பத்தினாலதான் அத்தனையும் என்று அருமையாக சொன்னான். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல அருமையாக சொல்லியிருப்பார். ஆகவே இப்படி உலக தோற்றத்துக்கே இந்த சிவம் தான் காரணமா இருக்குது. சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் உலகம் தோன்றுகிறது. அது மாதிரி சிவ சங்கல்பம், சிவ சங்கல்பம் வரும்போது தோன்றிய உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று அவர் சங்கல்பம் கொள்ளும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. சிவசக்தியாகிய அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றி துதிக்கக்கூடிய ஒரு வடமொழி தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தோத்திரம் என்பது. அதில் அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றியுள்ளார்கள். அதில் ஒரு திருநாமத்தில் எப்படி போற்றுகின்றார்கள் சொன்னால், இந்த கண் இமைகளை மூடி திறப்பது மாதிரி, அது எப்படி எளிய செயல், அது மாதிரி சகல புவனங்களையும் தோற்றுவிக்கின்றாள், ஒடுக்குகின்றாள். கண் இமைகளை மூடி திறப்பது போல் சகல புவனங்களையும் தோற்றுவித்தும் ஒடுக்கவும் செய்கின்ற பெருமாட்டிக்கு வணக்கம் என்று ஒரு நாமம் சொல்கின்றது. அதை மாதிரி அந்த சிவசக்தியினுடைய சங்கல்பத்தினால்தான் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்கள் இடைப்பார வேண்டும், உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று நினைத்தால் போதும் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. நினைத்தாலே போதும், வேற எதுவும் உங்கள் கருவிகரணங்களை கொண்டு முயன்று எதுவும் செய்ய வேணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் சுவாமியினுடைய எண்ணத்துக்கே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆதியமாகவும் இருக்கின்றார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தமக்கு ஆதி அந்தம் இல்லாதவர், தமக்கு தோற்ற ஒடுக்கம் இல்லாதவர், ஆனால் உலகங்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அதனால ஆதி திறம்பாடி, அந்தம் ஆமா பாடி. இந்த அந்தம் ஆமா பாடி என்பதையும் அந்தம் ஆமாறு பாடி என்று கொள்ள வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்பதை விளக்கின. பல பல வேதப்பட்ட பிறவிகளிலேயும் பல வேதப்பட்ட அனுபவங்களிலும் செலுத்தி வளர்த்து அப்புறம் பக்குவம் வந்த சமயத்திலே பிறவிக்கடலிருந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெய்வளையின் பாத திறம்பாடி என்னுடைய திருவடியினுடைய அந்த வல்லமையை பாடி நாம் ஆடுவோமாக என்பது இந்த பாடலுடைய கருத்தாக உள்ளது.
2: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கிறது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: இடரினும் தளரினும் தும்மலோடு அருந்துயர்.
1: பாடியிருப்பவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം ശിവായ നമ. ശൈവം ഡോട്ട് ഓർഗിന് ആത്മീക അൻപുകൾക്ക് വണക്കം. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் மோதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் 30 இல்லை சுந்தரமூர்த்தி நான் அருளி செய்தது பன் நட்டராகும் 2வது திருப்பதிகம் பன் வரிசையில் 18வது திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மணிவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 9வது திருப்பதிகம், திருப்பொற்சுண்ணம், தில்லை சிதம்பரத்தில் அருளியது, ஆனந்த மனோலயம் என்கிற அமைப்பில் அடிகள் பெருமான் பாடி கழித்த இப்பதிகம் ஆனந்த பைரவி ராகத்தில் பாடப்பெறுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திரு அண்ட பகுதி நாம் நினைவுறோம். திரு அண்ட பகுதினு இருக்கும்போது கொஞ்சம் அந்த தலைப்பு திரு அண்ட பகுதி என்றுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஏன் இந்த அண்ட பகுதினு தொடங்குது கேட்ட, இந்த நூல் இப்ப நம்ம படிக்க போகிற அந்த பகுதி, இந்த பகுதி திருவாசக பகுதி அண்ட பகுதியுமே தொடங்குது. அப்படி தொடங்குவதனால அந்த தொடங்குவதையே பெயராக வைத்துட்டாரு. தொடங்குவதே அப்படி வைக்கிறது உண்டு. அதுபோல இன்னொரு பகுதி இருக்குது இந்த திருவாசகத்திலேயே, அந்த தொடங்குற பகுதியே பெயரா வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சஸ்பென்ஸ் சொல்ல வைக்கலாமா? இத சொல்லிடலாமா? சொல்லிடணும். பண்டாயனான்மறை என்ற ஒரு பகுதி, அந்த அந்த பதியம் தொடங்குறதே பண்டாயனான்மறையும் என்று தொடங்குறது. அதுக்கு தலைப்பு என்ன வச்சுட்டாங்க? பண்டாயனான்மறை. இப்ப நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டா, திருவாசகத்தில் பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருப்பன எவை அப்படின்னு கேட்டா இரண்டு, ஒன்று திருவண்ட பகுதி, இன்னொன்று பண்டாயனான்மறை. சிவகாசியில் அப்படிதான் வினாவா குறிச்சுக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு சைக்கிள் சைவ் போட்டு எல்லாரும் குடுத்து அதுக்கு விட என்ன எத்தனை வயது இல்லை. திருவாசகத்தில் பாட்டின் தொடக்கமே தலைப்பாக அமைந்திருக்கிற பகுதிகள் எவை? இரண்டு, ஒன்று திருவண்ட பகுதி, இன்னொன்று பண்டாயனான்மறை. சரி, நல்லது. ஒன்று இன்னொன்று திரு, இப்ப பாட்டு எப்படி தொடங்க போகுதுன்னு கேட்டா, அண்ட பகுதியின் உண்டை திறக்கம் என்று தொடங்குறது. அப்ப திருங்கிறது நம்ம வந்து அந்த மரியாதைக்காக உயர்வுக்காக சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கொள்றோம். சரி, அப்ப திரு அண்ட பகுதின்னு தானே இருக்கணும். திரு வண்ட பகுதின்னு வானா இருக்குதே, வானா இருக்குதே. இதெல்லாம் நல்லா படிச்சிடணும். அப்பதான் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் என்ன பண்றது. இந்த திருங்கிறதுல இர் பிளஸ் அப்ப ஊனா இருக்குது. திருங்கிறதுல அண்ட பகுதிங்கிறதுல ஆனா இருக்குது. இந்த ஊனாவும் உயிரெழுத்து, ஆனாவும் உயிரெழுத்து, ரெண்டு உயிரெழுத்து. இந்த ரெண்டு உயிரெழுத்து சேராது. ரெண்டு செல்வந்தர் சேராம சேருவாங்களா? சேரணும். ஏன்னா அவங்களும் பிரஷர் இருக்குது, இவங்களும் பிரஷர் இருக்குது. வணக்கம் நன்றிம்பாங்க, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அல்லது யாராவது இருந்து அறிமுகப்படுத்தி, ஐயா இவங்க தான் அந்த ஊர்ல அப்படின்னா, ஐயா இவங்க சொன்னதான் இவங்க தானா பேச மாட்டாங்க. அது போல ரெண்டு உயிரெழுத்து இந்த எதுல திருங்கிறதுல இருக்கிற ஊ அந்த போய் ஆனா, இந்த ஊன ஆனா ரெண்டும் பெரிய தகுதி வாய்ந்தது. அதனால இது அதோட சேராது, அது இதோட சேராது. தனியா இப்படி சேராத எழுத்துக்களை சேர வைப்பதற்காக ரெண்டு எழுத்து தயாரா இருக்கு. தமிழில ரெண்டு எழுத்து இருக்கு. ஐநா சபைன்னு செய்யறதுக்கு அப்படிதான் சொல்றது. என்ன பண்றது விளங்குறதுக்காக? ஐநா சபை என்ன செய்யுது? இந்த மாதிரி வந்து ஈராக்கு உடனே போர் வருதுன்னா அமெரிக்கா மேல அமெரிக்கா ரெண்டு பேருக்கு சமாதானம் செய்யுது, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படியா செய்யக்கூடாதுயா? போர்னா என்னத்துக்கு தேவையில்லை இல்லவா என்று சொல்லுது பாருங்க. அது போல ஐநா சபை போல இந்த இணையாத ரெண்டையும் இணைப்பதற்கு ரெண்டு எழுத்து இருக்கு. ஒன்னு யு, இன்னொன்னு யானா போட்டு புள்ளி வைக்கணும். யானா போட்டு புள்ளி. இந்த ரெண்டு எழுத்துன்னா இணையாத உயிரெழுத்துக்களை இணைப்பதற்காக வரும் என்று நம்முடைய மொழியில கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ திரு அண்ட பகுதி என்றிருக்கும் போது இந்த யுவண்ணா வந்த உடனே என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த ஆணாவையும் கிடைக்கிறது போங்க, எல்லாம் நம்முடைய தமிழனம் தான், யாரும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஆணாவிட சொல்றது. அப்புறம் இந்த ஊரு பாருங்க, என்ன யாருங்க அவங்க, ஆணா யாரு நீங்க ஊனா யாரு, எல்லாம் நம்ம எல்லாம் யாரும் ஊரே யாவரும் கேளிர் சொன்ன உடனே சரி அப்படின்னு ஒண்ணு. இந்த யுவண்ணா வந்து யுவண்ணாவோட ஆணா சென்றதுன்னா வானா திரு வண்ட பகுதி. இது மொழியியல். இப்படி இணையாத ரெண்டு உயிரெழுத்துக்களை இணைய வைக்கிறதுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டா உடம்படு மெய். உடன்படாத ரெண்டு உயிரெழுத்துக்களையும் உடம்பட சேர்ந்து சேர்த்து வைக்கிற மெய் எழுத்துக்கு உடம்படு மெய். இதுல எனக்கு இலக்கணம் இதெல்லாம் வந்து பிளஸ் எல்லாம் படிச்சோம்னா நிச்சயமா தமிழ் ஆசிரியர்கள் ஐயா எல்லாம் சொல்லுவாங்க. அதே போல ஈ என்பது அப்படி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், மாயிறு ஞாலமெல்லாம் மலரணி வணங்கும் போலும். யார் தேவாரம்? அப்பசாமி தேவாரம். மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் இருக்குது. இங்கதான் மா நெட்டெழுத்து, இரு இனினா உயிரெழுத்து. இங்கே மாங்கிறது இம்ப்ளஸ் ஆ மா, எனவே ஆவண்ணாவும் இந்த ஈனாவும் ரெண்டு உயிரெழுத்து. இந்த ரெண்டு உயிரெழுத்தும் சேராது, சேராத உயிரெழுத்தை சேர்ப்பதற்கு ரெண்டு எழுத்துன்னு சொன்னேன். முன்ன ஒரு இவ்வண்ணா வரும்னு, இங்க இயன்ன வந்தது இ. அப்ப மா என்பதுல ஆவண்ணாவும் இருங்கிறதுல இந்த ஈனாவும் இந்த ரெண்டையும் இணைத்து இந்த இ வந்தவன்னு, இ பிளஸ் இ, இந்த இ இந்த யானாவில போன மாயிரு ஞானமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் என்று வந்தது. அப்போ இணையாத உயிரெழுத்துக்களை இணைவிப்பதற்காக வருவது யகரத்தில் யானா போட்டு மேல புள்ளி வைக்க இ என்பதும் இவ்வண்ணாவும் வரும். இதுக்கு உடன்படுமையின் இது போலத்தான் நீங்க பின்னால படிக்க போற திருவம்மானிங்கிறதும், திரு அம்மானி திருவம்மானி என்றது. திரு எம்பாவை திருவெம்பாவை, திரு ஏசரவு திருவேசரவு திருவேசரவு, இதெல்லாம் அந்த உடம்புடுமைதான். நீங்க இது ஒண்ணு சொன்ன இலக்கணம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப திருவேசரவு இந்த திரு ஏசரவு தான் திருவேசரவு, திரு எம்பாவை தான் திருவெம்பாவை, திரு அம்மானி தான் திருவம்மானி, திரு அந்த பகுதி தான் திரு அண்ணாமலை. அடாடாடா பாத்தீங்களா, அப்படி இல்ல திரு அண்ணாமலை, இவன் நான் வந்து திரு வண்ணாமலை. அடாடாடா நம்ம ஊரே உடம்புடுமைதான். அந்த அளவுல திருவண்ட பகுதி, திருவேசரவு, திருவம்மானை, திருவண்ணாமலை எல்லாம் இவ்வண்ணா வந்தது. மாயிறு ஞானம் எல்லாம் ஈ வந்து மாயிறு, இப்படி உடன்படாத எடுத்துக்கள் வந்தது என்பதுக்காக. இப்ப இது மாதிரி படிச்சுக்கீங்க, இனிமே திருமுறையில இது மாதிரி வருடங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆஹா இதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காகத்தான் திரு அந்த பகுதி. இனிமே மூன்றாவதாக இத வந்து என்ன கூறுகிறது, ரொம்ப அருமை. நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு சின்ன ஒரு தொடர் தான், யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, ஐயா இந்த திருவண்ட பகுதி முழுதும் என்ன கூறுகிறது அப்படின்னு சும்மா ஒத்த வரியில சொல்லணும். ஒத்த வரி என்ன சொல்றது, சிவனது சூல சூக்கமத்தை வியந்தது. அப்பா என்ன விளங்குது, என்ன விளங்குது, சித்தாந்தம் படிக்கும் போது விளங்குது. சூல பஞ்சாட்சரம்னா என்ன பஞ்சாட்சரம், நான் தூக்க பஞ்சாட்சரம்னா அது போல தூள உடம்பு தூக்கும உடம்பு. தூள உடம்பு என்னென்ன எல்லாருக்கும் தெரியுது, அந்த பெரிய பெரு உடம்பு. தூக்க உடம்புன்னா நுண் உடம்பு, உள்ள உடம்புக்குள்ள இருக்கிற உடம்பு, அதுதான் இங்க. அப்போ சிவபெருமானது தூள தூக்குமத்தை வியந்தது. தூளம்னா அவன் எப்படி இருக்கிறான், அண்டத்துக்கெல்லாம் அண்டமாக இருக்கிறான், ரொம்ப சின்ன துளிக்கெல்லாம் துளியாகவும் இருக்கிறான். அப்போ அவனுடைய பெருவடிவையும் வியந்து நுண்வடிவையும் வியந்தது. அப்ப தூள தூக்குமத்து வியந்தது அப்படின்னா அவனுடைய பெருவடிவையும் பேசுகிறார்கள், அவனுடைய மிக சின்னதாக நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே, அது மிக சின்னது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அப்படி சின்னதாக இருக்கான், மிகப்பெரியவனாக இருக்கிறான். எனவே பெருமான் பெரியவருக்கு பெரியவனாய் சிறிதற்கு சிறியமாய் இருக்கின்ற தன்மையை வியந்தது. அப்ப இந்த திருவண்ட பகுதி முழுதும் சொல்ல போவது இதுதான். இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள போனாதான் இப்ப பகுதியை நல்லா விளங்கும். அதுக்காக சொல்ல இதெல்லாம் விட்டுறப்படாது. திருவாசகத்துல பெரியவங்க எழுதி வச்சது அதுல பாருங்க. இப்ப இவ்வளவு நீளமா நம்ம படிக்க போற ஒரு பகுதியில என்ன ஐயா நீங்க முழுவதும் சொல்லுதுன்னா, இறைவனது தூள தூக்கமத்தை வியந்தது, இறைவனது பரு உடம்பையும் நுண்ணுடம்பையும் நோக்கி வியந்து பாடியிருக்கிறார் என்று சொல்லுங்க. இப்படியாக இவற்றை எல்லாம் நினைவு கொண்டு இனி நாம் உள்ளே போகிறோம். உள்ளே போகின்ற பொழுது ரொம்ப அருமை. முன்னால என்ன அப்படின்னு கேட்டா, முதல் பகுதி அந்த தூளம் தூக்கமும் இந்த ரெண்டையுமே வியந்து பாடுகின்ற தொடக்கமே தொடங்குகிறார். அப்படின்னு என்னன்னு, அண்ட பகுதியின் உண்டை திறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. அருமையான பகுதி. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தை விஞ்ஞான அமைப்புல இங்கிருந்து மேலே சென்றால் காற்று இயக்கம் இருக்காது, அதனால காற்றை இங்கேயே பிடிச்சுக்கிட்டு போய் மெதுவா அவங்க மேலே விண்வெளியில சென்று போய் செவ்வாய் மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள், அப்புறம் இந்த மண்டலத்தை சூரிய மண்டலத்தை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் போய் சொல்றோம். எப்போ 20 நூற்றாண்டுல விஞ்ஞான அறிவு வந்து இவங்க எவ்வளவோ தம் கட்டிக்கிட்டு ரொம்ப கடினப்பட்டு போய் பார்த்தாங்க. இவர் 2 நூற்றாண்டோ அல்லது 8 நூற்றாண்டோ, 2 நூற்றாண்டிலிருந்து 8 நூற்றாண்டு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறோம் முனிவாசர் காலம், 2000 ஆக 8000 ஆக. ஆகவே இன்னைக்கு ஒரு 1200 ஆண்டு 1500 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெரியவர் நம்ம தென் இந்தியாவில தென்பகுதியில, அது மதுரையில திருவாதூர்ல தோன்றி மதுரையில மாண்புமிகு அமைச்சராக இருந்த ஒரு பெரியவர் 1500 ஆண்டுகளுக்கு முன்னிலேயே உலகில் அண்டங்கள் பல இருக்கின்றன, அந்த அண்டங்கள் எல்லாம் மிகப்பெரியன என்ற உண்மையை சொல்லியிருக்காரு. அவருக்கு எந்த விஞ்ஞான அறிவு, எந்த ஆங்கிலேய அறிவு, எந்த அமெரிக்கா அறிவு, எந்த ரஷ்யா அறிவு வேண்டும். ஆகவே அவர்கள் அந்த சொல்லுவார். எனவே அந்த பகுதியின் உண்டை பிறக்கம், அந்த பகுதிங்கிறார் அண்டங்கள் பல, அந்த அண்டங்கள்ல ஒவ்வொரு பகுதியும் சரி ஒவ்வொரு பகுதியும் கூட உண்டை பிறக்கம். அங்க ஒரு அருமையான ஆராய்ச்சி, அண்டங்கள் எல்லாம் என்ன வடிவில் இருக்கின்றன. இப்ப நீங்க ஜாகிரதை என்ன சொல்றோம், இந்த உலகம் எந்த வடிவில் இருக்கு, உருண்டை. அந்த உருண்டை கூட கொஞ்சம் முன்ன சொன்ன, இப்ப கொஞ்ச நாள் கேட்டா முட்டை வடிவு, அது முழுமையான உருண்டை அல்ல, கொஞ்சம் நீண்ட ஆனா வளைவு, நீண்ட வளைவு என்று கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த அண்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, முட்டை வடிவாக உருண்டையாக இருக்கின்றன என்று எப்ப படிக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல எல்கேஜி யூகேஜில போய் படிக்கிறோம். அன்னைக்கு மணிவாச பெருமான் எந்த எல்கேஜியோ எந்த யூகேஜியோ இல்ல, ஆனால் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் உருண்டையாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும், அளப்பரும் தன்மை. போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க, கொடியை நட்டுவிட்டு அங்க இருக்கிற மண் எடுத்துட்டு வரான், ஏன்னா தான் போனீங்கிறதுக்காக. ஆனா அங்க உள்ள பார்த்தா அந்த உண்டை பிறகு அந்த உருண்டையா இருக்கிற அந்த வடிவினுடைய அந்த அமைப்பு இருக்குது, அது அளப்பரும் தன்மை. அதை ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா மண் எப்படி இருக்குது, அங்க இருக்கிற செடிகொடி எப்படி இருக்குது, அங்க நிலவுகிற உயிரினங்கள் எவை, அங்க எப்படி காற்று இயக்கம் இருக்கிறது, அங்கிருந்து விண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது, அல்லது மண்வெளியை பார்த்தா எப்படி தெரிகிறது. இவ்வளவு என்ன பண்றோம், ரூபாயை கொட்டி பவுனை கொட்டி போய் பார்த்துட்டு வர்றான் இன்னைக்கு. ஆனால் போற போக்குல மணிவாச பெருமான் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை. ஒவ்வொரு அண்டங்களையும் நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய அறிவினால் அளக்க முடியாதுடா, அளப்பரும் தன்மை. உள்ள போய் பாத்தீங்கன்னா பலப்பெரும் காட்சி, உள்ள ஒவ்வொரு அண்டங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அடே இப்ப நம்ம போறோம் கொடைக்கானல் போறோம், அங்க ஒரு விதமா இருக்குது. கன்னியாகுமரி போறோம், அடே இங்க ஒரு விதமா இருக்குது. பெங்களூர் போறோம், என்ன ஒரு விதமா இருக்குது. திருவண்ணாமலை வர்றோம், இங்க ஒரு விதமா. ஒவ்வொரு எல்லாம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட உலகம். ஆனா பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, திருவண்ணாமலை இதற்கென்ற ஒரு சில தனித்தன்மை, பெங்களூர்னா அதுக்கென்று சில தனித்தன்மை, கொடைக்கானல்னா அதுபடி, ஏற்காடுன்னா அப்படி, குற்றாலம்னா அப்படி, இப்படி. ஆகவே நாம் இருக்கிற மண் உலகத்திலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காட்சி உடையதாக இருக்கு, காட்சி உடையதாக. அதனால அந்த அண்டங்களும் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். நீ ஒரு அண்டத்தினுடைய அழகை பார்த்துட்டு இன்னொரு அண்டத்தை பார்த்த அடே இது மாதிரி அது இல்லையே, இன்னொரு அண்டத்தை பார்த்த அடே இது மாதிரி அது இல்லையே என்று அந்த அந்த வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின். 100 கோடியின் மேற்பட விரிந்தன. அதனால எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டல்ல, அவ்வளவு இருக்கான். அப்பா ஆண்டவனுடைய படைப்புல இவ்வளவு பெரிய அண்டங்கள், நம்ம ஏதோ இந்திய திருவண்ணாமலை தென்னிந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது எங்கேயோ ஒரு சின்ன பகுதிப்பா, இது போல எவ்வளவு பகுதி இருக்கு தெரியுமா. மேல வேற உலகம் இருக்குதான், கீழே வேற இருக்குதான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கடிவு பாதமலர். அப்ப பாதாளம் ஏழு இருக்கான், அது கீழே இருக்குங்கிறாங்க பெருமானுடைய திருவடி. இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆகவே இப்படி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடில் பகரின், 100 கோடியும் மேற்பட விரிந்தன. அவ்வளவு பெரிய அன்னங்கள் எல்லாம் இருக்கின்றன பெருமானுடைய படைப்பில, மேற்பட விரிந்தன. இல் உடை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியோன். இதான் தூல தூக்குமம்
1: அல்ல, இது தூலம் பெரிசர் தூல வடிவ சொல்ல. அவ்வளவு பெரிய அண்டங்கள் எல்லாம் கூட 100 கோடியும் மேற்பட 100 கணக்கில் அப்படி விரிந்து கிடந்தாலும் கூட அவையெல்லாம் எங்கள் பெருமானை நோக்க ரொம்ப சின்னது, மிகச் சின்னது அப்படின்னு. எந்த மாதிரி சின்னதுன்னு கேட்டது. எந்த நீங்க எல்லாம் மாடி வீட்டில் இருக்கீங்கப்பா, கூரை வீட்டில் இருக்கிறவங்கிட்டதான் அது சாகுங்க. கூரை வீடு இருக்கு, கூரை வீட்டுல இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு சிறு தொலை இருக்கும், சிறு தொலைல சூரியனுடைய ஒளி அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கும். அந்த ஒளியில நீங்க நுண்ணிய பாத்தீங்கன்னா சின்னதா கொசு கூட சின்னதா அப்படியே சிரிச்சிட பறந்துகிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். இதுல அணுக்கள் பறந்து, இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லயும் குறை உள்ள உண்டு, குறை விடனா அப்படி அந்த ஒரு ஒளி வந்ததுன்னு சொன்னா அந்த ஒளியில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு ரொம்ப சின்னது, எறும்ப விட கொசு விட சின்னது. எங்க பெருமானுடைய நிலையை நோக்க முன்ன சொன்னமே, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னமே, அந்த அண்டங்கள் எல்லாம் எங்க பெருமானது வடிவை நோக்கும் போது இந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள, அதுல பறக்கிற அந்த சின்ன அணு இருக்கு பாருங்க, அதை விட அந்த அண்டங்கள் சின்னது எங்க பெருமான் வருவோம். எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாத்தீங்களா, எந்த விஞ்ஞானம் அவருக்கு தாங்குச்சு, ஒரு விஞ்ஞானம் இல்லை. இல் நுழை கதிரின் இல்லுன்னா வீடு, வீட்டுக்குள்ள அந்த சூரியனுடைய ஒளி வருது பாருங்க அந்த வடி வரும் வருமானால், இல் நுழை கதிரின் அந்த கதிரில என்ன இருக்கு அப்படியே சின்ன சின்ன சின்ன பறந்துட்டு இருக்கோம். சின்னணு புறைய இந்த சிறிய அணுவா இருக்குதே அதை விட சிறியவாக அந்த அண்டங்கள் சின்னதா இருக்குமா, நம்ம பெருமான் பெரியவனா இருப்பான். இது அண்டங்கள்லாம் பெருமானுடைய கால் தூசுக்காகமாடா, கால் தூசுக்கு அது மாதிரி சொல்ற மாதிரி. அப்போ அவை அவ்வளவு சிறிய, பெருமான் பெரியவன். அப்ப இதான் தூலம், அவனுடைய பெரு அமைப்பு. விஸ்வரூபம் சொல்ற நீ பெருவடிவு என்று, விஸ்வரூபம் வடமொழி நேர் தமிழ் பெருவடிவு, பெருவடிவு. ஆகவே அந்த பெருவடிவு அப்ப அப்படி இருப்பான். அப்ப இவ்வளவு அண்டங்கள்லாம் கூட அவ்வளவு பெரியதும் பெருமானை நோக்க சின்ன அணு, பெருமான் அவ்வளவு பெரியவனாக இருப்பான்.

புணரிய மாப்பேருழியும் நீக்கமும் நிறையும் தூக்கமொடு தூரத்து சூறை மாறுதத்து எரியது வடியில் கொட்ட பெயர்க்கும் குழகன். நம்முடைய அளவில் அளவில்லாத ஆற்றல் சொல்ற எப்படி இருக்குமா? அவன் என்ன செய்கிறான்? சரி, ரொம்ப எண்ணி பார்த்தீங்கன்னா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் அப்படின்னாரு. வேதியன், வேதியன்னா இங்க பொதுவா பிரம்மாவை குறிக்கும். வேதியன் தொகையோடு எத்தனையோ பிரம்மா, 100 கோடி திரமர்கள் நுங்கினார். உடனே அப்பர் சுவாமி, 6 கோடி நாராயண ரங்கனி. ஐயா, நமக்கு இந்த மாதிரி உலகத்துல இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லாம் படைக்கிறாரு, அந்த பிரம்மா எத்தனை இருப்பாருனாரு. அது கோடான கோடி பிரம்மாப்பா அப்படின்ட்டாரு. இந்த காக்கிற காக்கிறதுல இருக்கிற அந்த நாராயணர் என்னது, அவர் 100 கோடி பிரம்மர்கள் நுங்கினார். அதுக்கு என்ன, 6 கோடி நாராயண ரங்கனே, அது எத்தனையோ 6 கோடியில ஒருத்தனது. ஐயா, இந்த இந்திரன், ஆமா, இந்த பிரம்மாவே திருமாலே இவ்வளவு தொகைன்னு சொன்ன, 7 கங்கை மணல் எண்ணில் எந்திரர். கங்கையில இருக்கிற மணல் என்னால் எல்லாம் இந்த இந்திரன் என்ன முடியாது வராங்க. இவ ஜீவ, ஐயா, இந்த பிரம்மா எப்படி, திருமால் எப்படி, இந்திரன் எப்படினாரு, இதெல்லாம் இல்லாத ஒரு ஒரு எப்பவும் நிலையா இருக்கிறது யாருனாரு, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனி. அடிவில்லாத ஒரே ஒரு ஒப்பற்ற பரம்பொருள் இருக்கும் என்றால் அது பெருமான் தான்.

முதப்பாட்டு திருவம்பாவை. அதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, அரிய ஜோதி பெரிய ஜோதி. ஆகவேதான் அவங்க ஒருவன் தான் ஈரில்லாதவன். அதனால தேரியன் தொகையோடு எத்தனையோ பெருமா வந்து வந்து போனான், மாலவன் தொகுதியும் எத்தனையோ திருமால். இவங்கெல்லாம் வந்து என்ன சார், இவங்கெல்லாம் கொண்டு என்ன செய்யறார் பெருமானாரு? இவர்களை கொண்டு தோற்றமும் திறப்பும், தோற்றம்னா படைப்பு, திறப்புன்னா காப்பு. இங்க பாத்தீங்களா, சிறப்பு என்பதற்கு காத்தல்னு பொருள். இந்த இடத்துல எந்த இடங்களிலும் சிறப்புன்னா காத்தல் இல்ல, இந்த இடத்துல முன்னால தோற்றம் பின்னால ஈருன்னு சொல்லி நடுப்புற சிறப்புங்கிறதுனாலயே சீக்கொழுத்து காத்தல் என்ற. தோற்றமும் திறப்பும் ஈற்றொடு, ஈற்றொடுன்னு அழித்தல். இந்த மூன்று தொழிலையும் புனரிய மாப்பேர் ஒழியும் நீக்கமும் நிலையும். இந்த உலகத்துல இந்த மாதிரி இந்த ரெண்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு படைக்கிறதையும் காக்கிறதையும் அழிக்கிறதையும் மீண்டும் படைப்பது மீண்டும் காப்பது மீண்டும் அழிப்பது என்று சொன்னா எங்க பெருமான் விடாமல் எத்தனையோ ஊழி காலமா செஞ்சிட்டு இருக்கிறான். மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும். அப்புறம் மீண்டும் என்ன, எல்லாவற்றையும் ஒடுக்கின பிறகு மீண்டும் தோற்று வைப்பான், அப்புறம் காப்பான், அப்புறம் ஒடுக்குவான், மீண்டும் தோற்று வைப்பான். ஏ சார், உங்க ஆளுக்கு வேற வேலை கிடையாது கேப்பானா இல்லையா? சாதாரண ஒரு ஆளு என்ன சொன்னீங்க, தோற்று வைப்பான் காப்பான் அழிப்பான், திரும்ப தோற்று வைப்பான் காப்பான் அழிப்பான், இதே வேலையா என்னது? இல்லடா மக்கு, ஒன்னையும் நான் என்னையும் கரையேற்றுறதுக்காக இவ்வளவு செய்யறேன், இல்லன்னா எதுக்கு பின்ன? நீ அம்மா எத்தனை தரம் வந்து இப்ப ஏன் யூனிவர்சிட்டியில அட்டம்ப்ட் வந்து நாலு தரம் அஞ்சு தரம் வச்சிருக்கிறேன்? ஏன் ஒரே தரம் வச்சிருக்கமே, ஒரே தரம், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு வச்சுக்கோமே. ஒண்ணுல போச்சு ரெண்டுல போச்சுங்கிறவங்க எங்கன்னு கடை தேடுறது? இப்ப ஞான சம்பந்தம் எல்லாம் ஒன்னுலயே கரை தேடி விடுறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி விடுறாங்க, மணிவாசர் வாங்கி விடுறாங்க, நாம என்ன பண்றது? போச்சுல்ல, அதனால ஏன் நான் தர வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? இது மாதிரி கடைசியில வர கடமாட்டையும் வந்தாதான் நம்ம பட்டி சாத்தணும். பட்டி சாத்தணும் எப்ப சாத்தணும்னு கேட்டா, நல்ல விசுவ மாடு எல்லாம் வந்துருது முன்னால அம்மாவான்னு கட்டிட்டு வந்துருது, சிலது நொண்டி அது கண்ணுட்டியும் இல்ல செத்து போச்சு, அந்த மாடு வருது என்ன பண்றது? முடக்கு முடக்குன்னு வரும். ஆனா நீங்க அந்த இது சாத்துறது எப்ப சாத்தணும்னு கேட்டா, அந்த மாடும் வந்த பிறகுதான் சாத்தணுமே தவிர, அது போனா போய் விட்டுறத, அதுதான் நம்ம அதுதான் நம்ம வரவேற்பு கொடுப்போம். வாடா ராஜா, முடியல உன்னால காலு, எல்லாரும் முன்ன வந்துட்டு, வேண்டா ராஜா நீ வராம நான் கதவு சாத்துவனா அப்படின்னு செய்யணும் இல்ல? நமக்கு இருக்கிற கருணை ஆண்டவன் இருக்காத, அதனாலதான் ஏன் திரும்ப திரும்ப என்னாரு, நாம வந்து அந்த மாதிரி கரையாராம இருப்பது. இன்னொருத்த அங்க இருந்து வந்தேன், அந்த இவ்வளவு பெரிய வேலையை மனுஷன் விடாம செய்யறாருன்னா பெரிய காரியமாச்சுங்கிறேன்னாரு. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, விளையாட்டா இருக்கும்ல எங்க பெருமானுக்கு. இப்ப சாதாரண ஆளு சைக்கிள் இன்னைக்குதான் கத்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவன் ஒரு புளி மூட்டையை தூக்கி வச்சுட்டு போறதுன்னா சங்கடம். சைக்கிள்லயே பிறந்து சைக்கிள்லயே வளர்ந்துருக்கான் ஒருத்தன், அப்படின்னு சரி சும்மா ஏறி உக்காரியா, ஒரு ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்கு அதையும் தூக்கி வையா, சைக்கிள் மட்டும் தாங்கணும், நான் தள்ளிடுவேங்கடா அப்படிங்கிற. அது மாதிரி நமக்கெல்லாம் பெருசா இருக்குது, அவன் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, அவனுக்கு விளையாட்டா இருக்குது. இது மூன்றையும் செய்யறது. இப்படியெல்லாம் மாப்பேர் ஒழியும் ஏற்றோடு புணரிய நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூலத்து, சூக்கமோடு இங்க சூக்கம் என்னன்னு கேட்டா ஒடுக்கமும் செய்கிறான் சூக்கம், அப்புறம் தூலத்து மீண்டும் தோற்று வைக்கிறான், தோற்று வைக்கிறான் அல்லவா. எது போல என்னாரு, சூறை மாறுதத்து, சூற காற்று அடிச்சதுன்னா அந்த சூற காற்று அடிக்கும் போது எரியது வழியில், அந்த காத்துல சில சின்ன தூசு என்ன மாதிரி இருக்கும், இது பறந்து போகும். சாதாரண காத்துலயே வந்து அந்த தூசு பறக்கும், நல்ல பெரிய இந்த மாதிரி சூறாவளி காத்துல சின்ன தூசி என்ன பண்ணும், அப்படியே பறந்து நிற்கும். அது போல இந்த உலகத்தை காத்தும் படைத்தும், காத்தும் படைத்தும் கரந்தும் இருக்கிறானே, அது கொட்க பெயர்க்கும் குடகன். இந்த உலகத்தை அப்படி ஆட்டி வைப்பான எங்க பெருமான், பெருமான் அப்படியாக இருக்கின்ற குடகன். குடகன் என்ன, இளமையாக இருக்கின்ற பெருமான் அல்லவா. முழுவதும் படைப்போன்

0: அவர் என்னாரு, எல்லா உலகத்தையும் அவர் காப்பார், அவரை நம்ம பெருமான் காப்பார். அங்கேயும் 356 ஆமடான்னா அப்படின்னா, அதனால காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன். கொஞ்சம் நிதானமா கவனிக்கணும் இந்த இடத்துல மட்டும். இப்ப இந்த உலகம் எல்லாம் படைக்கிற பெருமன் அவனையும் படைப்போன், இந்த உலகம் எல்லாம் காக்கின்ற பெருமான் பெருமாள் அவரையும் காப்போன், இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கின்றவன் யார், உருத்திரன், அவனையும் அழிப்பவன் சொல்லல. பிரம்மாவுக்கு சொன்னார், பெருமாளுக்கு சொன்னார், அழித்த கடவுளாக இருக்கிற உருத்திரன் அந்த உருத்திரனையும் அழிக்கும் கடவுள்னு சொல்லல. ஏன், உருத்திரன் இவர் அம்சம், பெருமானுடைய அம்சம், ஆதலால் அவன் அம்சமே பெருமான் அம்சமானதுனால உருத்திரன், இது அவனையும் அழிக்கின்ற கடவுள்னு சொல்லல. இது என்ன சிவகாசத்துல ஒரு கேள்வியா, அந்த டாக்டர் குறிச்சு எம்பிபிஎஸ் அதை குறிச்சுவாரு என்ன, படைப்போன் படைக்கும் என்றும் காப்போன் காக்கும் என்றும் கூறிய மணிவாசகர் துடைப்போனை துடைக்கும் கடவுள் என்று கூறாது ஏன், கேள்வி வெட்டுவாங்க எழுதுவாங்க. துடைப்போன் துடைப்பவனாக இருக்கிற உருத்திரன் சிவபெருமானுடைய அம்சமாதலால் அவ்வாறு கூறவில்லை. நான் சொல்றது இந்த வினாவெல்லாம் ஐயா மதுரை காமராஜில சைவந்தான் இருக்குது, யூனிவர்சிட்டியில சென்னையில இருக்குது, இங்க இருக்கிற படிக்கிறவங்களுக்கு அந்த வினாவை கொடுத்தாலே சங்கடம் தான், அடிப்பட்ட வினாதான். ஆமா எங்க திருவாரூர் உட்கார்ந்து படிக்கிறது, பாடம் வச்சிருக்காங்களா கிடையாது, ஆனா அழகாக அழகாக அந்த வினாவுக்கெல்லாம் விட. இங்க திருவண்ணாமலை வந்த போது அதுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னதான் சிவகாசி ஐயா வினாவை இப்பவே குறிச்சு கொடுத்துருங்கய்யா, நாங்க திருவண்ணாமலை ஜோதிடத்தனும் பாக்குறோம், இங்க விடையும் எழுதுனே. அப்போ படைப்போன் படைக்கும் என்று சொன்னவர் காப்போன் காக்கும் என்று சொன்ன மணிவாசகர் துடைப்போன் துடைக்கும் என்று சொல்லவில்லை. ஏன், அவர் உருந்திர அம்சம் ஆதலால், சிவபெருமானுடைய அம்சம் ஆதலால். அதனால காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். ரொம்ப அருமை, என்ன அருமையான செய்தி எல்லாம். இது சித்தாந்தத்தில் கூட கிடையாது. சித்தாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, காத்தும் படைக்கிறான் காக்கிறான் இதுங்கிறான் ஒடுக்கிறான் அதெல்லாம் சரி சொல்லுது, ஆனா எல்லாத்தையும் ஒடுக்கின போது அவர் என்ன சார் செய்வார், யாரு கேட்கறது. இப்ப நீங்க கல்லூரி திறந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணுவார், ரைட்டர் வந்திருப்பார், மற்ற கிளர்க்கு வந்திருப்பாங்க, பியூன் வந்திருப்பாங்க, பையன் வந்திருப்பாங்க, எல்லாம் ஆஹா ஒவ்வொன்று காலேஜ் லீவு நாள்ல பையன் வரமாட்டாங்க, ரைட்டர் கீட்டர் அவங்களாம் வராம இருந்து வெறும் பிரின்சிபாலா இருந்தா என்னையா பண்ணுவாருனார், என்ன பண்ணுவாரு, சிவ சிவம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் ஆனந்தத்து அழுந்தல்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 21 பதிகம் 2 பாடல் மலைபல. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்சிவபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருவிராகம் பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

தோன்றினராய் உன்றாய் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்.

ஆலம்தான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருவடி திருத்தாண்டகம்

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.